நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 22 தேதி 2026 ஆண்டு ஜூன் மாதம் 12 தேதி இன்று வெள்ளிக்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49:55. தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இனியவை குரல் எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான பொருள், பிறர்க்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும். மீண்டும் குரல். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும்.
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
6: என்னடா சொல்ற
5: நீ? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK-ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
6: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
5: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
7: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

நேரம் 6:01. நேர்களை கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். முதலில் எஃப்எம் ரெயின்போ புதுவை

நேரம் 6:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். முதலில் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. ஆர்ப்பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க நன்றி மறவாமை நன்றி. வழங்குபவர் பாப்பாக்குடி முருகன் அவர்கள். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவா. வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, மாரடைப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜனா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, பிளஸ் டூ பிறகு என்ன படிக்கலாம் குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற காலங்கள், 3:00 ஹலோ டாக்டர், சர்க்கரை நோய் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஷாகுல் ஹாமீத் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே புவனேஷ். 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை, மீண்டும் 7:32 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் பற்றிய அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 தேன் சிந்துதே வானம். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரையிலும் மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம், 9:00 அரங்கிசை பி வரமூர்த்தி மற்றும் குழுவினர் நாகஸ்வரம் இசை இடம்பெறும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம், தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்களுடன் நேர்முகம், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 12:00 உயர்ந்த உள்ளங்கள் நாடகம் எழுதியவர்

கல்லை கோவிந்தராஜன் என்கிற வி கோவிந்தராஜலு, அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பண்ணுசை மாலை மாம்பலம் சகோதரிகள் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். பிளஸ்ஸுவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. 2:15 என்றும் இணைவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 முதல் 5 வரை பராமரிப்பு பணிகள் காரணமாக நிகழ்ச்சிகள் இடம்பெறாது. 5:00 பொன்மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி பி சுமதி அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பணிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருட்பொருள்களில் புதுடெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடரின் நிகழ்ச்சி. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையின் ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: 6:10 ஆகாஷவாணி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க நன்றி மறவாமை நன்றே எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார்.

0: பாப்பாக்குடி முருகன் அவர்கள்.
1: நன்றி என்ற சொல் நன்று என்ற சொல்லில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. நன்றி உணர்வு என்பது மனித நற்குணங்களில் மிகவும் சிறந்த உயர்ந்த பண்பாக போற்றப்படுகிறது. நன்றி என்ற நற்குணம் உடையவர்கள் மற்றைய மனித ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார் என்பது சான்றோர் கருத்தாகும். மேலும் அன்பு என்ற சொல்லுக்கு எவ்வளவு வலு உள்ளதோ ஆற்றல் உள்ளதோ அதுபோலத்தான் நன்றி என்ற சொல்லுக்கும் அந்த உணர்வுக்கும் பண்புக்கும் வலுவான ஆற்றல் உண்டு. அதனால்தான் உலக பொதுமுறை தந்த வள்ளுவனார் நன்றி என்ற நற்பண்பை போற்றுவதற்காகவே செய் நன்றி அறிதல் என்ற ஒரு அதிகாரத்தை வைத்து 10 முத்தான குறள்களையும் தந்துள்ளார். இதைத்தான் அபை மூதாட்டியும் நன்றி மறவேல் என்று கூறியுள்ளார். திருவள்ளுவர் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று கூறியுள்ளார். ஆதலால் செய் நன்றி மறவாமை எப்படிப்பட்டது யாருக்காக என்ற ஒரு வரையறையும் தந்துள்ளார். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து உதவியின் அருமை சிறப்பு போற்றப்படுவது உதவி செய்பவரை பொறுத்தல்ல உதவி பெற்றுக்கொள்பவனுடைய குணத்தை பொறுத்ததே என்று வள்ளுவர் பெருந்தகை அறுதியிட்டு கூறியுள்ளார். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பதும் உதவி பெறுபவரின் பண்பை சுட்டி காட்டுவதாக சொன்ன பழமொழிதான். உதவியின் அருமைதனை வள்ளுவர் பட்டியலிடுகிறார். பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. அதாவது பிரதிபலன் கருதாமல் செய்யப்படுகின்ற உதவிக்கு ஒப்பாக கடலை கூறி கடல் சிறிது அந்த உதவி அதனிலும் பெரிது என்கிறார். செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று தமக்கு எந்த உதவியும் செய்யாத ஒருவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படும் உதவியின் பயனை நினைக்கும் போது இந்த உலகமும் வானமும் சிறிதாகி அதைவிட உதவியின் பயன் பெரிதாக உணரப்பட வேண்டும் என்கிறார் குறள் தந்த ஆசான். மனிதன் முதல் மற்ற உயிர்கள் வரை ஒன்றை ஒன்று சார்ந்தே உதவித்தான் வாழ முடியும். அது இயற்கையின் சட்டம். அதற்கு நாமும் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். பஞ்சபூதங்களே ஒன்றை ஒன்று சார்ந்துதானே இயங்குகின்றன. அதுபோலத்தான் நமது உடலும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஒத்துழைக்கவில்லை என்றால் நம் உடல் நோய்வாய்ப்பட்டுவிடும். இது நம் உடல் அமைப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமது தமிழினம் நன்றி உணர்வில் அதை வெளிப்படுத்தும் பண்பில் உலகில் மற்றைய மக்களை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் கொண்டாடும் பொங்கல் விழாவினை கூறலாம். உலகில் சிறந்த தொழிலாம் உழவு தொழில். அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மழை தரும் வானம், தினம் வரும் சூரியன், நீர்நிலைகள், விளைநிலங்கள், பயிர் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கால்நடைகள், இவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லவே பொங்கல் மாட்டுப்பொங்கல் விழாவினை கொண்டாடுகின்றோம். நன்றி உணர்வின் செய்திகளை இலக்கியத்திலிருந்து அறிவோமானால் இராமாயணத்தில் கும்பகர்ணனையும் சுக்கிரீவனையும் மகாபாரதத்தில் வள்ளல் கர்ணனையும் நாம் கூறலாம். உரிமைச்சோருண்டு தன் அண்ணன் இராவணனுக்காக தன் நன்றி உணர்வோடு தன் உயிர் நீத்தவன் கும்பகர்ணன். வாலியை வதைத்து ஆட்சி தந்ததற்காக சீதாதேவியை இலங்கை நின்று மீட்டி வர ராமனுக்கு நன்றி உணர்வோடு உதவினான் சுக்கிரீவன். நல்லபடியாக நம்மை படைத்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் நம்மை பெற்றவர்கள் நம் ஆசான் நல்ல நண்பர்களுக்கும் நாள்தோறும் நன்றி சொல்வோம். அந்த பழக்கத்தை கடைபிடிப்போம். சாதாரணமாக ஒருவர் செய்த உதவிக்கு நாம் மறக்காமல் நன்றி சொல்வோம். நன்றி என்ற ஒற்றை வார்த்தை நம்மை பண்பிற் சிறந்தவராய் சிகரத்தில் ஏற்றிவிடும். மேலும் நமக்கு உதவி செய்த ஒருவருக்கு நாம் நன்றி சொல்லும் பட்சத்தில் அவர் மேலும் நமக்கு உதவி செய்ய தூண்டிவிடும். ஆதலால் நல்லதை நினைப்போம், நன்றியோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
0: நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

மகனிலும் பக்தி வாசம் வீச வந்துவிட்டது. தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலை பாடியிருப்பவர் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள், 29 நாள், வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. நேர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: யார் அது? நம்ம கருத்த முத்து மாதிரி தான் இருக்கு, யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காப்ல. சரி, கிட்ட போய் பார்ப்போம்.
1: மாரியப்பா, அதெல்லாம் பார்த்துலாம். நீ போய் பெருங்களை விசாரிச்சு என்னன்னு கேட்டுக்கு பார்த்தா.
0: கத்தமுத்து? எப்பா, நான் தான்ப்பா காத்தமுத்து.
1: ஆ, வா காத்தமுத்த, வாப்பா வாப்பா.
0: என்னப்பா, யார்கிட்ட பேசிட்டு இருந்த?
1: நம்ம தெரு மாரியப்பன் தான்.
0: என்னப்பா, என்ன விஷயம்?
1: ஒன்றும் இல்லை, குழந்தை பிறந்துக்குது இல்ல?
0: ஆமாம், மாரியப்பனுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு நானும் கேள்விப்பட்டேன்.
1: அவங்க பொண்டாட்டிக்கு பால் சரியா சுரக்கலையா? குழந்தை வர விறுவிறுன்னு அழுதுனுக்குதான். இந்த நேரமா நைட்டு தூங்க முடியலையா? பொண்டாட்டி புருஷன்னு கையில வச்சுன்னு குழந்தைய வர ஆராட்டினுக்கிறாங்களாம்.
0: எப்பா, இது சாதாரண விஷயம்ப்பா. தாய்ப்பால் சரியா சுரக்கல, அவ்வளவுதானே?
1: ஆ, அதேதான்ப்பா.
0: பாலை கீரை இருக்குல்லப்பா,
1: ஆமா,
0: அதை வாங்கி சாப்பிட கொடுப்பா.
1: ஆஹா,
0: பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் பாலை கீரை சாப்பிட்டா பால் நல்லா சுரக்கும்ப்பா.
1: ஓ, பாலக்கீரை சாப்பிட்டா பால் நல்லா சுரக்குமா?
0: இந்த கீரை ஒரு வெளிநாட்டு கீரை. ஐரோப்பாவிலேருந்து ஆப்பிரிக்கா போய் ஆசியா போய் நம்ம நாட்டில் இந்தியாவுக்கும் வந்த ஒரு கீரை. இந்த கீரைக்கு நம்ம ஏன் பாலக்கீரைன்னு பேர் வச்சிருக்கோம்னா, பால் அதிகமாக சுரக்கிறதுனால கூட பாலக்கீரைன்னு பேர் வச்சிருந்துருக்கலாம்.
1: ஓஹோ,
0: அதனால இந்த கீரையை வாங்கி சாப்பிட்டோம்னா பால் நல்லா சுரக்கும்ப்பா. தாய்மார்கள் சாப்பிட வேண்டிய ஒரு கீரைப்பா பாலக்கீரை.
1: காதுமுத்தா, இந்த நல்ல செய்தியை நான் மாரியப்பனுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன். இவ்வளோ முக்கியமான கீரையா, சாகுபடி செஞ்சு ஆகணும்ப்பா. இந்த பாலக்கீரை நம்ம நிலத்துக்கு முக்கியமாக என் வயலுக்கு சாகுபடி செய்ய முடியுமா? இது பற்றின அந்த தொழில்நுட்பங்கள் மற்ற செய்திகள்லாம் விவரமாக சொல்லுப்பா எனக்கு.
0: கருத்தமுத்து, இந்த பாலக்கீரை ஐரோப்பாவை தாயகமாக கொண்டது. அப்புறம் படிப்படியாக எல்லா நாட்டுக்கும் பரவி இந்தியாவுக்கும் வந்துருச்சு. இந்த கீரையுடைய வேர்லேருந்து தென் ஐரோப்பாவில் சர்க்கரை கூட எடுக்கிறாங்களாம்.
1: ஓஹோ,
0: ஸ்பெயின் நாட்டில் பாலக்கீரைய அதிகமாக சாகுபடி செய்யறாங்க. இந்த கீரை வீட்டு தோட்டம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதுல கூட வளர்க்கறதுக்கு ஏற்ற கீரைப்பா.
1: ஓஹோ, காதுமுத்த, அப்ப நாம பாலக்கீரையை சாகுபடி செய்யலாம். விதை எங்க கிடைக்கும்? இந்த சாகுபடி முறை, உர நிர்வாகம், நீர் நிர்வாகம், இதை பத்தின எல்லா விவரங்களையும் நீ தெல்ல தெளிவா எனக்கு சொல்லுப்பா எனக்கு.
0: கருத்தமுத்து, விதைய பொறுத்த அளவுக்கு நம்ம கேவிக்கையில எல்லாம் போய் கேட்டோம்னா அவங்களே நமக்கு வழிகாட்டுவாங்க.
1: ஓஹோ,
0: ரைட்டா. விதைய விதைச்சு ஒரு வார காலத்துல விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். 10-15 நாட்கள் கழித்து நாம களை எடுக்கணும். களை அதிகம் வளராதபடி நாம கட்டுப்படுத்தணும். அப்புறம் களை எடுத்த பிறகு பயிர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து பயிரை களைஞ்சு விட்டு பயிரெல்லாம் கொஞ்சம் நல்லா இடைவெளி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்ப்பா.
1: சரி சரி.
0: ஏன்னா ரொம்ப கிட்ட இருந்ததுன்னா ஒன்னு ஒண்ணு போட்டி போட்டுட்டு சரியா வளர முடியாது. அப்புறம் உரம்னு கேட்டீங்களப்பா,
1: ஆமா,
0: பெருசா ஒன்னும் உரம்லாம் ஒண்ணு தேவையில்லை. ஜீவாமிருத கரைசலை பாசன நீர்ல கலந்து நம்ம விடணும்.
1: ஓஹோ,
0: நோய் தாக்குதலும் இதனால குறைஞ்சு கீரைகளோட வளர்ச்சியும் அமோகமா இருக்கும்பா.
1: ஓஹோ,
0: சரியா? இதெல்லாம் ஒரு ஈஸியான வழிதான்ப்பா, ரொம்ப கஷ்டமான வழியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா.
1: சரி,
0: இது போக ஏதாவது பூச்சி கீச்சி தென்பட்டுச்சுன்னா நொச்சி, பெரண்ட, சோற்றுக்கட்டாழ, இந்த மூணையும் சமமா எடுத்து நல்லா அரைச்சி 1 லிட்டர் மாட்டு கோமியம் இருக்குல்ல சிறுநீர், அதுல கலந்து ஒரு நாள் வச்சிருக்கணும்பா.
1: ஓஹோ,
0: அப்புறம் அதுல இருந்து ஒரு 300 மில்லி கரைசலை எடுத்து 10 லிட்டர் தண்ணீர்ல கலந்து நாம கீரை மேல ஃபுல்லா படுற மாதிரி தெளிக்கணும்.
1: ஓஹோ,
0: பூச்சி கீச்சி எதுவும் கிட்ட வராது, நல்லா அருமையா அமோகமா இருக்கும். 30வது நாள்ல இருந்து இலைகளை வெளிப்பக்கத்துல இருந்து வெட்டி நாம பயன்படுத்தலாம். 6-8 முறை நம்ம அறுவடை செய்யலாம்ப்பா, ஒவ்வொரு செடியில இருந்தும்.
1: பரவாயில்லையா?
0: ஆமாப்பா, பூ விடுறதுக்கு முன்னாடி நாம இந்த இலைகளை எல்லாம் பறிச்சு அதனுடைய அறுவடைய நம்ம முடிச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த பாலக்கீரையில நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ரொம்ப செலவு இல்லாம, பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் அதிகமா இல்லாத ஒரு கீரைப்பா.
1: விற்பனை பண்ற அளவுக்கு நல்லா வளரும்,
0: நல்லா ஒரு கை அகலத்துக்கு இலை நல்லா பெருசா இருக்கும்பா. இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடியது. இந்த கீரை ரத்த சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்யறதுனால அனிமியா நோய் வராம இருக்குமாப்பா.
1: ஓ, பரவாயில்ல, இவ்வளவு மருத்துவ குணங்கள்லாம் இருக்கா?
0: ஆமாப்பா, இது போக வைட்டமின் ஏ அதிக அளவுல இருக்குது. இதனால மாலை கண் நோய், அப்புறம் கண்கள்ல அந்த அரிப்பு ஏற்படுறது.

0: இது போன்ற நோய்கள் எல்லாம் வராம தடுக்க உதவுதான்ப்பா. நான் ஏற்கனவே சொன்ன இரும்பு சத்து அதிகம் இருக்குன்னு. இது போக பீட்டா கரோட்டின், ஃபோலிக் அமிலம், கால்சியம் இதெல்லாம் இதுல அடங்கியிருக்கு. ஃபோலிக் அமிலம் அதிக அளவுல இருக்கிறதுனால கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்கள் இதை அதிகமா எடுத்துக்கணும்பா.
1: ஓ பரவாயில்ல,
0: அது குழந்தை பிறக்குது இல்லையா, அந்த குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த கீரைய சாப்பிட்டா பால் அதிகமா சுரக்குதுப்பா. அதனாலதான்ப்பா நான் ஆரம்பத்துல உன்கிட்ட சொன்னேன், மாரியப்பன் வீட்டுல போய் இந்த கீரையை வாங்கி பயன்படுத்த சொல்லுப்பான்னு. இது போக மெக்னீசியம், காப்பரு, வைட்டமின் கே அதிக அளவுல இருக்குது. எலும்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்பா, பல்லு கூட நல்லா உறுதியா இருக்கும்பா. இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா இந்த பாலக்கீரையில.
1: பாத்தமுத்து, இதுதான் டாக்டருங்க கீரையை சாப்பிடுங்க கீரையை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க.
0: ஆமாப்பா, தினம் ஒரு கீரை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதுல பாலக்கீரையும் நம்ம அப்பப்ப எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு நல்லது தரக்கூடியதுப்பா இந்த பாலக்கீரை.
1: அப்ப மாரியப்பனுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருதுப்பா இந்த பாலக்கீரை.
0: ஆமாப்பா, மாரியப்பன் மட்டும் இல்ல, பொதுவா பால் சரியா சுரக்கலன்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் எல்லாருமே இந்த பாலக்கீரைய உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா பால் சுரப்புக்கு பஞ்சமே இருக்காதுப்பா.
1: ஆமா காத்துமுத்தா, காலையில இந்த பாலக்கீரையுடைய அருமை பெருமை எல்லாத்தையும் நல்லா அழகா சொன்ன பண்ணியா. ஆத்தோரத்துல ஒரு அரங்காணி இருக்குதுல்ல, அதுல பாலக்கீரையை போட்ட நல்லா சாகுபடி செஞ்சியா, வருமானமும் பார்த்த, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களுக்கும் உதவி செய்யறோம்பா.
0: சரிப்பா சரிப்பா, நீ பல கீரையை வந்து சாகுபடி செஞ்ச, இப்ப பாலக்கீரைய சாகுபடி செய்ய போற, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா.
1: ஆமா,
0: வடிகால் வசதி இருக்கிற இடமா பார்த்து இந்த பாலக்கீரைய சாகுபடி செய்ப்பா.
1: சரி சரி
0: பாப்பா. கருத்தமுத்து, அப்படியே நம்ம டீ கடைக்கு போய் இந்த ராகி மால்ட் கஞ்சி,
1: சரியா,
0: அத நம்ம குடிச்சிட்டு போவோம்பா.
1: காதுமுத்தா, டீ கடல ராகி மால்ட் கஞ்சி இருக்குமா?
0: இருக்கும்பா, இப்ப எல்லா கடையிலயும் இந்த சிறுதானியங்கள் எல்லாம் அதிகமா பயன்படுத்துறது வந்துரு போச்சு. ஒரு காலத்துல ராகி மால்ட் எல்லா டீ கடையிலயும் கிடைக்கும், அந்த நிலைமை இப்ப திரும்பி வருதுப்பா.
1: ஓ சரி சரி, ராகி மால்ட் குடிச்சிட்டா அப்படியே விவசாய ஆபீஸுக்கு போயிட்டு வந்துருவோம்.
0: சரிப்பா சரிப்பா.

நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கிய செழுமை ஆகியவற்றின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரும் மதிப்பும் அன்பும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழின் சிறப்பை பிரதமர் எடுத்துரைத்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளை மேலும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த அரிய தொல்பொருட்களை மீட்கப்பட்டது என பிரதமர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் செயலி அடிப்படையிலான முன்பதிவு நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் கிராமத்தில் விவசாயிகளிடம் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் லஞ்சம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தனியார் பள்ளிகள் நியாயமான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். கோவை வாவுசி மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளின் உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்கான நடைமுறைகள் ஒற்றைச்சாளர முறை மூலம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழகத்தில் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாவேக்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். மாநிலத்தில் பரவலாக மின்வெட்டு பிரச்சினை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உதகமண்டலம் நகரின் மேம்பாட்டுப் பணிகளுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாக பிஜேபி தேசிய துணைத் தலைவர் திரு அப்துல்லா குட்டி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா நகரமான உதகையை மேலும் மேம்படுத்த மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்று அவர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கி வருவதால் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த முயல்வதாகவும் திரு அப்துல்லா குட்டி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இந்த ரயில் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்து நேற்றுடன் 118 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய முகப்பு மற்றும் கட்டடக்கலை தன்மையை பாதுகாக்கும் அதேவேளையில்

அதிநவீன வசதிகளை வழங்குவதே இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் நோக்கம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழும் எழும்பூர் ரயில் நிலையத்தின் 118 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு டேராடூனில் உள்ள ராணுவ பயிற்சி மைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று உத்தராகண்ட் மாநிலத்துக்கு செல்கிறார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தஜிகிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார். நாடு முழுவதும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்துவது தொடர்பான பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்தி சௌத்ரி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் கட்டுமானப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி உரிய விலையில் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் செயல்படுத்தப்படும் மின்னணு வேளாண் சந்தை திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். தேசிய அயோடின் குறைபாடு நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினமான ஜூன் 26ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 22ஆம் தேதி வரை www.sdaat.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை கண்ணகி நகர் சுகாதார மையத்தில் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் கலப்பு குழு பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்த இணை அரையிறுதியில் ஜெர்மனியின் கேத்ரினா போர், மொரிட்ஸ் வெய்சர் இணையை வென்றது. இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறுதிச் சுற்றில் இந்திய இணை கொரியாவின் கிம் ஜே ஓ ஏஜின் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 6:55 நேயர்கள் கேட்கவிருப்பது
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
2: சுற்றுச்சூழல்

0: ஆர்வலர் வந்தனா சிவா. வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
1: 2007 வந்தனா சிவா டேராடூனில் பிறந்தார். அவரது தந்தை ஒரு வன பாதுகாவலர் மற்றும் அவரது தாய் இயற்கையின் மீது அன்பு கொண்ட ஒரு விவசாயி. வந்தனா சிவா சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பயின்று 1972 இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றார். பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் சிறிது காலம் பணியாற்றிய பிறகு அவர் 1977 கனடாவிற்கு குடிபெயர்ந்தார். பல்கலைக்கழகத்தில் அறிவியல் தத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். அங்கு அவர் ஒளியின் கால முறைமை பற்றிய கருத்தில் ஏற்படும் மாற்றங்கள் என்ற தலைப்பில் ஒரு ஆய்வறிக்கையை எழுதினார். 1978 அவர் மேற்கு ஒன்றிய பல்கலைக்கழகத்தில் தத்துவத்தில் தனது முனைவர் பட்டத்தினை பெற்றார். இயற்பியலின் தத்துவத்தில் கவனம் செலுத்தினார். அவரது ஆய்வறிக்கை குவாண்டம் கோட்பாட்டில் மறைக்கப்பட்ட மாறிகள் மற்றும் உள்ளூர் தன்மை என்று தலைப்பில் வெளியானது. அதில் அவர் பெல் தோற்றத்தின் எல்லைக்கு வெளியே வரும் மறைக்கப்பட்ட மாறி கோட்பாடுகளின் கணித மற்றும் தத்துவ தாக்கங்களை பற்றி விவாதித்தார். பின்னர் அவர் பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனம் மற்றும் இந்திய மேலாண்மை நிறுவனத்தில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் கொள்கை ஆகியவற்றில் பல்வேறு ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். வந்தனா சிவா வேளாண்மை மற்றும் உணவுத் துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விரிவாக எழுதியும் பேசியும் உள்ளார். அறிவுசார் சொத்துரிமைகள், பல்லுயிர் பெருக்கம், உயிரி தொழில்நுட்பம், உயிரி அறிவியல் மற்றும் மரபணு பொறியியல் ஆகியவை சிவா தனது செயல்பாட்டு பிரச்சாரங்கள் மூலம் போராடிய துறைகளில் செலவாகும். மரபணு பொறியியல் வழியாக வேளாண் மேம்பாட்டில் ஏற்படும் முன்னேற்றங்களை எதிர்ப்பதில் ஆப்பிரிக்கா, ஆசியா, லத்தீன் அமெரிக்கா, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரியாவில் உள்ள பசுமை இயக்கத்தின் அடிமட்ட அமைப்புகளுக்கு அவர் உதவியுள்ளார். 1982 அவர் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சூழலியலுக்கான ஆராய்ச்சி அறக்கட்டளையை நிறுவினார். இது வாழும் வளங்களின் பன்முகத்தன்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கும், குறிப்பாக நாட்டு விதைகளை பாதுகாப்பதற்கும், இயற்கை விவசாயம் மற்றும் நியாயமான வர்த்தகத்தை ஊக்குவிப்பதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தேசிய இயக்கமாகும். இந்தியாவில் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கவும் பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கவும் டாக்டர் வந்தனா சிவா 1987 ஒரு மாபெரும் சுற்றுச்சூழல் இயக்கமான நவதானியா இயக்கத்தை உருவாக்கினார். நவதானியா என்றால் 9 பயிர்கள் என்று பொருள். இது நாட்டின் கூட்டு உணவு பாதுகாப்பை குறிக்கிறது. ரசாயன உரங்கள் மற்றும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை எதிர்த்து நமது பாரம்பரிய மற்றும் அழிந்து வரும் நாட்டு விதைகளை பாதுகாப்பது, இந்தியா முழுவதும் 150 மேற்பட்ட சமூக விதை வங்கிகளை, கம்யூனிட்டி சீட் பேங்க்ஸ் அமைத்து விவசாயிகளுக்கு இலவசமாக நாட்டு விதைகளை வழங்குவது, மேலும் கரிம வேளாண்மை அடிப்படையிலான விவசாயத்தை இந்த அமைப்பு ஊக்குவிக்கிறது. ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை முறையில் பல்லுயிர் பெருக்கத்தை செய்யும்படியும் விவசாயிகளை இந்த அமைப்பு ஊக்குவிக்கிறது. பெரு நிறுவனங்களின் ஆதிக்கத்தில் இருந்து விவசாயிகளின் உரிமைகளையும் பூமி ஜனநாயகத்தையும் எர்த் டெமோக்ரசி நிலைநாட்டுவது இதனுடைய முதன்மை குறிக்கோள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவா. வழங்கியவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் 2 நாள் பயணமாக உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ அகாடமியில் பயிற்சி முடிக்கும் அதிகாரிகளின் ராணுவ அணிவகுப்பை அவர் பார்வையிடுகிறார்.

பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 முதல் 18 வரை பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். வரும் 15 பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் 52வது G7 உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து செல்கிறார். இப்பயணத்தின் போது சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மெலின் அவர்கள் பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலாளர் ஆகியோரை சந்தித்து உரையாடுகிறார். காரிஃப் பயிர் சாகுபடி பருவம் தொடங்கியுள்ள நிலையில் எண்ணெய் வித்துகள் சாகுபடி குறித்த ஆராய்ச்சி அடிப்படையிலான தகவல்களை விவசாயிகளின் மொபைல் போன்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் ஆயில் சீட்ஸ் கிசான் மித்ரா என்ற வாட்ஸ்அப் அடிப்படையிலான செயற்கை நுண்ணறிவு ஆலோசனை சேவையை மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர் முழுவதும், பிரான்சுவா தோப்பு, ராசு உடையார் தோட்டம், சூளைமேடு, நேதாஜி நகர் ஆகிய பகுதிகளில்

0: நல அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர் முழுவதும், பிரான்சுவா தோப்பு, ராசு உடையார் தோட்டம், சூளைமேடு, நேதாஜி நகர் ஆகிய பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. துருக்கியில் அண்டாலியா நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் மற்றும் கும்கும் மோகோத் இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறி நாட்டிற்கு பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. நாளை மறுநாள் நடைபெற உள்ள இறுதிப் போட்டியில் தென்கொரிய இணையை எதிர்கொள்ள உள்ளது. 2026 ஆண்டிற்கான பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோ நகரில் நேற்றிரவு கோலாகலமாக தொடங்கியது. தொடக்க ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்கா அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 7:17. புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது
2: வாழ்விக்க வந்த காந்தி.

விண்ணப்பித்துக் கொண்டோம். இதில் தலையிட அவர் மறுத்துவிட்டதால் மசோதாக்கள் சட்டம் ஆகிவிட்டன. நேரம் முழுவதையும் அநேகமாக நான் பொது வேலைக்கே செலவிட வேண்டியதாயிற்று. நான் முன்பு கூறியது போல் மன்சுக்லால் நாசர் டர்பனுக்கு முன்பே வந்துவிட்டதால் அவர் என்னுடன் தங்கலானார். தம் நேரத்தை அவர் பொது வேலைகளில் செலவிட்டதால் ஓரளவுக்கு எனக்கு இருந்த வேலை குறைந்தது. நான் இல்லாதிருந்த சமயத்தில் எனக்கு பதிலாக காங்கிரஸ் காரியதரிசியாக இருந்த சேத் ஆதம்ஜி மியா கான் போற்றத்தக்க வகையில் தமது கடமையை நிறைவேற்றியிருந்தார். அங்கத்தினர்கள் தொகையை அதிகமாக்கியிருந்தார். அதோடு நேட்டால் இந்திய காங்கிரசின் நிதியிலும் சுமார் 1000 பவுன் அதிகமாக்கியிருந்தார். இம்மசோதாக்களினாலும் நாங்கள் கப்பலில் இருந்து இறங்கிய போது நடந்த ஆர்ப்பாட்டங்களினாலும் இந்தியரிடையே ஏற்பட்டிருந்த விழிப்பை நான் நல்ல வழியில் பயன்படுத்திக் கொண்டேன். அங்கத்தினர்கள் அதிகமாக சேருவதுடன் பணமும் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன். இப்பொழுது நிதி 5000 பவுன் ஆயிற்று. காங்கிரசுக்கு நிரந்தரமான நிதியை திரட்டி அந்த நிதியை கொண்டு சொத்துக்களை வாங்கி அச்சொத்துக்களிலிருந்து கிடைக்கும் வாடகையை கொண்டு ஸ்தாபனம் நடந்து வருமாறு செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். ஒரு பொது ஸ்தாபனத்தை நிர்வகிப்பதில் எனக்கு இது முதல் அனுபவம். என் யோசனையை என் சக ஊழியர்களிடம் அறிவித்தேன். அவர்களும் இதை ஆதரித்தனர். வாங்கிய சொத்து வாடகைக்கு விடப்பட்டது. கிடைத்த வட்டி காங்கிரசின் நடைமுறை செலவுக்கு போதுமானதாக இருந்தது. ரொக்கத்தை நிர்வகிப்பதற்கு செல்வாக்குள்ளவர்களை கொண்ட தர்மகர்த்தா சபையையும் அமைத்தோம். இன்றும் கூட அது இருந்து வருகிறது. ஆனால் அது இடைவிடாத சச்சரவுக்கு இடமாகிவிட்டது. இதன் காரணமாக இப்பொழுது அச்சொத்தின் வாடகை பணமெல்லாம் கோர்ட்டில் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த துக்ககரமான நிலைமை நான் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த பிறகு உண்டாயிற்று. ஆனால் இந்த தகராறு ஏற்படுவதற்கு வெகு காலத்திற்கு முன்பே பொது ஸ்தாபனங்களுக்கு நிரந்தரமான நிதி இருக்க வேண்டும் என்று எனக்கு இருந்த கருத்து மாறிவிட்டது. இப்பொழுதோ பல பொது ஸ்தாபனங்களை நான் நிர்வகித்திருப்பதால் எனக்கு அதிக அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. நிரந்தரமான நிதியின் மூலம் பொது ஸ்தாபனங்களை நடத்துவது நல்லது அல்ல என்பதே இப்பொழுது என்னுடைய திடமான கருத்தாகிவிட்டது. நிரந்தரமான நிதி ஒரு ஸ்தாபனத்திற்கு இருக்குமாயின் அந்த ஸ்தாபனத்தின் ஒழுக்க சிதைவுக்கான வித்தும் அந்நிதியுடன் ஊன்றப்பட்டு விடுகிறது. பொதுமக்களுடைய அங்கீகாரத்தின் பேரில் அவர்கள் அளிக்கும் நிதியை கொண்டு நடப்பதே பொது ஸ்தாபனம். அத்தகைய ஸ்தாபனத்திற்கு பொதுஜன ஆதரவு இல்லை என்றால் பின்னும் நீடிப்பதற்கு அதற்கு எந்த உரிமையும் இல்லை. நிரந்தரமான நிதியை கொண்டு நடத்தப்படும் போது ஸ்தாபனங்கள் பொதுஜன அபிப்பிராயத்திற்கு மாறுபட்ட காரியங்களையும் அடிக்கடி செய்கின்றன. நம் நாட்டில் இதை நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். மத சம்பந்தமான தர்ம ஸ்தாபனங்கள் என்று கூறப்படும் சில ஸ்தாபனங்கள் கணக்கு காட்டுவது என்பதையே விட்டுவிட்டன. தர்மகர்த்தாக்களே அச்சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்கள் யாருக்கும் பொறுப்பாளிகள் அல்ல. இயற்கையைப் போல அன்றைக்கு தேவையானதை பெற்று வளர்வதே பொது ஸ்தாபனங்களுக்கு உகந்தது என்பதில் எனக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. பொதுஜன ஆதரவை பெற முடியாத ஸ்தாபனத்திற்கு பொதுஜன ஸ்தாபனமாக இருந்து வரும் உரிமையே இல்லை. வருடந்தோறும் ஒரு ஸ்தாபனத்திற்கு கிடைக்கும் சந்தா தொகை அதன் செல்வாக்குக்கும் அதன் நிர்வாகம் எவ்வளவு யோக்கியமாக நடந்து வருகிறது என்பதற்கும் சரியான அளவுகோல் ஆகும். ஒவ்வொரு பொது ஸ்தாபனமும் இந்த அளவுகோலுக்கு உட்பட வேண்டும் என்பது என் கருத்து. ஆனால் யாரும் என்னை தவறாக எண்ணிக்கொண்டு விட வேண்டாம். சில ஸ்தாபனங்களை அவைகளின் தன்மையை அனுசரித்து நிரந்தரமான கட்டடம் இல்லாமல் நடத்த முடியாது. நான் கூறியவை அத்தகைய ஸ்தாபனங்களுக்கு பொருந்தாது. பொது ஸ்தாபனங்களின் நடைமுறை செலவுகளை ஒவ்வொரு வருடமும் தானாக கிடைக்கும் சந்தா பணத்தை கொண்டு நிர்வகித்து வர வேண்டும் என்று சொல்லவே நான் விரும்புகிறேன். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக நாட்களில் இக்கருத்து ஊர்ஜிதமாயிற்று. அந்த மகத்தான போராட்டம் 6 ஆண்டுகள் வரை நடந்தது. அதற்கு லட்சக்கணக்கான ரூபாய் தேவைப்படும். நிரந்தரமான நிதி எதுவும் இல்லாமலேயே அதை நடத்தினோம். சந்தா கிடைக்காவிட்டால் அடுத்த நாளைக்கு என்ன செய்வதென்று எனக்கு தெரியாமல் இருந்த சமயங்களும் எனக்கு நினைவில் இருக்கின்றன. ஆனால் வருங்காலத்தில் என்ன நேரும் என்பதை நான் இப்பொழுது சொல்லுவதற்கில்லை. இனி கூறப்போகும் வரலாற்றில் சொன்ன கருத்துக்கள் சரியானபடி நிரூபிக்கப்பட்டிருப்பதை வாசகர்கள் காணலாம். 1897 ஜனவரியில் டர்பனில் நான் இறங்கிய போது என்னுடன் 3 குழந்தைகள் இருந்தார்கள். என் சகோதரியின் 10 வயதான மகன் ஒருவன், 9 வயதும் 5 வயதும் உள்ள என் புத்திரர்கள் இருவர். இவர்களை எங்கே படிக்க வைப்பது?
ஐரோப்பிய குழந்தைகளுக்கு என்று இருக்கும்

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: நிறம் அல்லது இனத்தை குறித்து சட்டம் பேதம் காட்டக்கூடாதாகையால் இந்தியர் என்ற வகையில் அவர்களுக்கு விரோதமாக எந்த சட்டமும் செய்யக்கூடாது என்று முடிவாகி இருந்தது. ஆகையால் சொல்லப்பட்ட மசோதாக்களின் வாசகம் எல்லோருக்கும் அச்சட்டம் அமுலாகும் என்ற முறையில் இருந்தது. ஆனால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் நேட்டாளில் இருக்கும் இந்தியருக்கு மேற்கொண்டும் நிர்பந்தங்களை உண்டாக்குவதே ஆகும். இம்மசோதாக்கள் எனக்கு இருந்த பொது வேலையை அதிக அளவுக்கு அதிகமாக்கிவிட்டன. சமூகம் எப்பொழுதையும் விட நன்றாக தன் கடமையை உணர்ந்திருக்கும்படியும் இவை செய்தன. அம்மசோதாக்களில் மறைந்திருந்த விஷம நோக்கத்தை சமூகத்தினர் அறியும்படி செய்வதற்காக அவைகளை இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்து முற்றும் விளக்கியும் வைத்தோம். குடியேற்ற நாட்டு மந்திரிக்கு

0: பள்ளிக்கூடங்களுக்கு நான் அவர்களை அனுப்பியிருக்கலாம். ஆனால் என் குழந்தைகளுக்கு சலுகை அளித்து விதிவிலக்கு பெற்றால்தான் அங்கே சேர்த்துக் கொள்ளுவார்கள். வேறு எந்த இந்தியரின் குழந்தைகளையும் அப்பள்ளிக்கூடங்களில் சேர்த்துக் கொள்ளுவதில்லை. இந்திய குழந்தைகளுக்கென்று கிறிஸ்தவ பாதிரிகள் வைத்திருக்கும் பள்ளிக்கூடங்களில் அளிக்கப்படும் கல்வி எனக்கு பிடிக்கவில்லையாகையால் என் குழந்தைகளை அங்கே அனுப்ப நான் தயாராக இல்லை. இதற்கு ஒரு காரணம், அங்கே ஆங்கிலத்திலேயே எல்லா பாடங்களும் போதிக்கப்பட்டு வந்ததாகவும் இல்லாவிட்டால் பிழையான தமிழ் அல்லது ஹிந்தியில் போதிப்பார்கள். இதையும் கஷ்டத்தின் பேரில்தான் ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்திருக்கும். இதையும் மற்ற அசௌகரியங்களையும் சமாளித்து கொண்டு போக என்னால் முடியாது. இதற்கு மத்தியில் இக்குழந்தைகளுக்கு நானே போதிப்பது என்று சொந்த முயற்சியும் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் சொல்லிக் கொடுப்பது என்றால் ஒழுங்காக சொல்லிக் கொடுப்பதாக இருக்க முடியாது. தக்க குஜராத்தி உபாத்தியாயரும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆகையால் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தேன். என் மேற்பார்வையில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஓர் ஆங்கில உபாத்தியாயர் தேவை என்று விளம்பரம் செய்தேன். இந்த உபாத்தியாயர் ஒழுங்காக ஏதாவது சொல்லிக் கொடுத்து கொண்டு வர வேண்டும். மற்ற படிப்பு விஷயங்களை பொறுத்த மட்டும் எனக்கு ஒழிந்தபோது அப்போதைக்கப்போது நான் சொல்லிக் கொடுப்பதோடு குழந்தைகள் திருப்தியடைய வேண்டியதே என்று முடிவு செய்தேன். ஆகவே ஓர் ஆங்கில மாதம் 7 பவுன் சம்பளத்தில் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க அமர்த்தினேன்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

இன்றைய வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம், நாகாலாந்து மாநிலங்களின் எல்லைப்பகுதியில் எண்ணெய் மற்றும்

0: மற்றும் எரிவாயு தொடர்பான பணிகளை எளிதாக்கும் வகையில் மத்திய அரசுக்கும் இவ்விரு மாநிலங்களுக்கும் இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்தார். வடகிழக்கு பகுதியில் எண்ணெய், எரிவாயு உள்ளிட்டவை மட்டுமின்றி கனிம வளமும் அதிகளவில் உள்ளதாக கூறினார். தற்போதைய ஒப்பந்தத்தின் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி திறன் இப்பகுதியில் 10 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2019 முதல் வடகிழக்கு பகுதி தொடர்பாக 12 வெவ்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் வன்முறையை குறைத்து அமைதியை ஏற்படுத்தி வளர்ச்சியை அதிகரித்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி, அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெஃபியூ ரியோ ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உலகளாவிய வளர்ச்சி குறித்த மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய அவர், நாடுகளுக்கிடையான மோதல்கள் வளரும் நாடுகளையே அதிகம் பாதிப்பதாக கூறினார். நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய அதிக ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய சிக்கல்களின் தாக்கங்களை இந்தியாவும் எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையால் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பொருளாதாரம் 7% என்ற வலுவான நிலையில் வளர்ச்சியடையும் என கணிப்புகள் தெரிவிப்பதை திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தலைமையில் நடைபெற்ற இந்த காணொலி வாயிலான கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகளும் பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்களும் பங்கேற்றனர். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச முதலீடுகள் தொடர்பான மாநாட்டின் நிறைவு அமர்வில் பேசிய அவர், இந்தியா மேற்கொண்டு வரும் தடையற்ற பொருளாதார ஒப்பந்தங்கள் வளர்ச்சியை அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றார். வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் இருதரப்புக்கும் பெரிய அளவில் பயனளிக்கும் என்று கூறினார். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒப்பந்தம் என்று அவர் தெரிவித்தார். இதில் 4 நாடுகளிலிருந்து மட்டும் 15 ஆண்டுகளில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் 10 லட்சம் புதிய நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 3.5 ஆண்டுகளில் 38 நாடுகளை உள்ளடக்கிய வகையில் 9 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் செல்கிறார். அங்கு அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் தொழில்துறையினரை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்த உள்ளதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. பின்லாந்துடன் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திருமதி எலினா வாலன்டினை சந்தித்து பேசினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், 6G தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர், உலக அளவில் நிலவும் பதற்றத்தை தணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த மாநாட்டுக்கிடையே பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு இணையமைச்சர் திரு லானா நுசபே ஆகியோருடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நேற்று அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவை தொடர்ந்து குவாண்டம் தொழில்நுட்பமும் வரும் காலத்தில் முக்கியத்துவம் பெறும் என்று கூறினார். அடுத்த சில ஆண்டுகளில் நாட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் 10 லட்சம் பணியாளர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தேவையை பூர்த்தி செய்ய அரசின் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங்

0: தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறை தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்துறையில் தனியார் துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்றார். முன்பு இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் மிக குறைவாக இருந்தன என்றும் தற்போது அது 400 கடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்பங்கள் தொடர்பாக பல்வேறு தீர்வுகளை உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், உலகளாவிய விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு ஜிதேந்தர் சிங் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது என்று கூறினார். இத்துறை சார்ந்து பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் மின் உற்பத்தி பெருமளவு நிலக்கரியை சார்ந்துள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவில் பரந்த அளவில் நிலக்கரி வளம் இருந்தாலும் தேவை அதிகம் உள்ளதால் இறக்குமதி சார்பு நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இறக்குமதி சார்பு நிலையை குறைக்க நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் ஒரு பகுதியாக 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாயுவாக்கல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்திட்டம் நாட்டின் எரிசக்தி பயணத்தில் திருப்பு முனையாக அமையும் என்றும் பெரிய அளவிலான வாயுவாக்கல் திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. 2 நடைபெறும் இக்கூட்டத்தில் வேளாண் துறையில் ஒத்துழைப்பு, சந்தை வாய்ப்புகள், மண்வள வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறவுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. வலுவான கட்டமைப்புடன் கூடிய நகரங்களை உருவாக்குவதில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பு என்ற கருப்பொருளில் இந்த 2 மாநாடு நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்து பேசிய மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் நகர்ப்புற மேம்பாட்டில் வலுவான ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்தியாவில் பருவநிலை மாற்றம், பேரிடர்களை தாங்கும் திறன் ஆகியவற்றை கொண்ட நகர்ப்புற உள்கட்டமைப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் 99% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துணை இணையமைச்சர் திரு சோமனா கூறியுள்ளார். கோவாவில் மட்கோன் கார்வார் இடையிலான ரயில் சேவையை நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரயில்வே கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் நவீனமயமாக்கவும் அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு சோமனா கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 1வது ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்காவை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்ற இப்போட்டியில் அந்த அணி 2-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. தென்கொரியா செக் குடியரசு இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. பர்மிங்காம், பிரிஸ்டல், லண்டன் உள்ளிட்ட 6 இப்போட்டி நடைபெறுகிறது. பர்மிங்காமில் இன்று நடைபெறும் 1வது ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. 14 நடைபெறும் தனது முதல் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய துப்பாக்கிச் சுடும் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மனுபாக்கர் உள்ளிட்ட 30 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 1வது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 7:25 13
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மாரடைப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் ஹார்ட் அட்டாக். இது தமிழ்ல மாரடைப்புன்னு சொல்றோம். மாரடைப்பு அப்படின்னா என்ன, மாரடைப்புக்கான அறிகுறிகள் என்ன, அந்த அறிகுறிகள் இருந்தா மக்களாக நாம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணலாம். இருதயத்துக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படும் போது அதை மாரடைப்பு அப்படின்னு சொல்றோம். இதனால என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னா, இருதயத்துக்கான ரத்த ஓட்டம் இல்லாத போது இருதயம் செயலிழக்க ஆரம்பிக்கும், அதனால உயிரிழப்பு கூட ஏற்படலாம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இதோட அறிகுறிகள் என்ன? முதல் அறிகுறி, மார்பில அல்லது நெஞ்சு பகுதியில மிகவும் வலி அதிகமா இருக்கும். இது என்ன மாதிரி வலியா இருக்கும்னா, அழுத்த மாதிரி இருக்கும், ஒரு பாரத்தை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். மக்கள்

0: என்ன சொல்லுவாங்கன்னா, நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு, நெஞ்சு விரிஞ்சு போற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் டிபிக்கலா அந்த சிம்டம்ஸை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த வலியை தாண்டி வேற என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த வலி கழுத்துக்கோ தாடை பகுதிக்கோ கைகளுக்கோ முதுகு பகுதிக்கோ பரவை செய்யலாம். இன்னொன்னு, ரெஸ்ட் எடுத்தா கூட இந்த வலி குறையாது, அதிகமாகிட்டே போகும். இதை தாண்டி அதிகமா வியர்த்து போறது, வாந்தி, மயக்கம், இந்த மாதிரியான சிம்டம்ஸும் இருக்கலாம். இந்த மாதிரிதான் எல்லாருக்குமே இருக்குமானா இல்ல, வயதானவர்கள், பெண்கள், சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த டிபிக்கல் சிம்டம்ஸ் இருக்காது. அவங்களுக்கு வெறும் கைவலியோ அதீத அசதியோ வாய்வுன்னு சொல்ற மாதிரி சிம்டம்ஸ் கூட இருக்கும். சோ அவங்க இதை எளிதா ஈஸியா எடுத்துட்டு வீட்டுல இருந்துடக்கூடாது. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னா உடனே 108 கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கணும். அந்த சிம்டம்ஸ் இருக்கவர் அவரா செல்ஃப் டிரைவ் பண்ணக்கூடாது, எங்கேயும் நடக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவர் ஸ்டேபிளா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு பக்கத்துல இருக்கவர் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு உடனடியா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க ரீச் ஆன அப்புறம் டாக்டர் உங்களை பார்த்து அசஸ் பண்ணுவாரு, உங்களுக்கு தேவையான ரத்த பரிசோதனை பண்ணுவாங்க, இசிஜி பண்ணுவாங்க, எக்கோ பண்ணுவாங்க. இதுல மாரடைப்பு இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேத்லாப் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல இமீடியட்டா உங்களை வந்து கேத்லாபுக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த அடைப்பை சரி பண்றதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை அளிக்கப்படும். அதை தாண்டி அந்த ஆப்ஷன் இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸ்ல த்ரோம்போலைசிஸ் சொல்லி ஒரு மருந்து கொடுத்து அந்த அடைப்பை கரைப்பதற்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது ஒன்னு எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம பண்ணணும். ஏன்னா டைம் லாஸ்ட் இஸ் மசில் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறோமோ அவ்வளவு நேரம் நம்ம இருதயத்துக்கான ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு, உயிரிழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இதை ஏர்லியா ரெகனைஸ் பண்ணி ஏர்லியா ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம். சோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நமக்கு உலகத்திலேயே பாத்தீங்கன்னா கார்டியாக் டிசீஸ் சொல்ற ஹார்ட் டிசீஸ் பர்டன் இந்தியாவில 60% அதிகமா இருக்கு இன்டர்நேஷனல் டேட்டா பார்க்கும்போது. சோ தி கீ மெசேஜ் என்னன்னா, இந்த வலியுமே சாதாரண கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு கடந்து போகாம அந்த வலி 5 நிமிஷத்துக்கு மேல இருக்குன்னா உடனடியா 108 கால் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறது ஒருத்தரோட உயிரை காக்கும். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற பிரச்சனைனால நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த சிகிச்சை இனிஷியலா வந்து த்ரோம்போலைசிஸ் இல்ல ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிற இந்த ரெண்டு சிகிச்சைக்கு அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுவாரு. அவரை டாக்டர்ஸ் தீவிர கண்காணிப்புல வச்சிருப்பாங்க. அவர் கொரோனரி கேர் யூனிட்ல ஐசியூல அட்மிட் ஆயிருப்பாங்க. அங்க அவருக்கு தேவையான மருந்துகள் வழங்கப்படும். ஒரு 3-5 நாட்கள் ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி இருக்கும். இந்த பீரியட் ரொம்ப குரூஷியலான பீரியட். இந்த பீரியட் அவர் ரெக்கவர் ஆயிட்ட பட்சத்துல அவருக்கு மாத்திரைகள் கொடுத்து டாக்டர் வந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாத்திரைகளை ரெகுலரா எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அவர் என்ன டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்களோ அந்த மாத்திரைகளை லைஃப் லாங் எடுக்கணும். அண்ட் பீரியாடிக்கல் ரிவ்யூ, அவங்க எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை உங்களை ரிவ்யூ பண்ண சொல்றாங்களோ அந்த டைம்ல இமீடியட்டா நம்ம ரிவ்யூ பண்ணணும். அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ரெட் ஃபிளாக் சொல்லுவாங்க, என்ன சிம்டம்ஸ் இருந்தா உடனடியே அவசர சிகிச்சைக்கு வரணும் அப்படின்னு. மறுபடியும் மார்பு வலியோ, மூச்சு திணறலோ, மயக்கமோ, அன்கான்சியஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியே ஹாஸ்பிட்டலுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் டாக்டர் சொல்லுவாங்க. சோ அந்த ரெட் ஃபிளாக் சிம்டம்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி உணவு பழக்கங்கள் மற்றும் ஹெல்த் ஹேபிட்ஸையும் ஃபாலோ பண்ணணும். அதிகமான அளவிலான சர்க்கரை, உப்பு, கொழுப்பு, எண்ணெய் இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கணும். நார்மல் டயட் எடுத்துக்கிறது நல்லது. அதை தாண்டி பேசிக் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை என்ஷூர் பண்ணணும். எடை அதிகமா இருந்தா எடை குறைப்புல ஏற்படுறது நல்லது. அதுவும் மருத்துவரோட அட்வைஸ் படி என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்றது நல்லது. அதை தாண்டி நல்ல ஹெல்தி ஹேபிட்ஸ், டெய்லி வாக்கிங் 30 மினிட்ஸ் ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாலே உங்களோட லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ணாலே இதுல இருந்து ஈஸியா நம்ம ரெக்கவர் ஆக முடியும். சில பேருக்கு மாரடைப்பு நோயாளிகளுக்கு இந்த மாதிரியான சிகிச்சைகள் தேவைப்படாது. இனிஷியலா வந்து அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஆஞ்சியோகிராம்ல பெரிய அளவில் ரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கு, 3 ரத்த குழாய்களையும் அடைப்பு இருக்கு, அந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா சில சமயம் உங்களோட கார்டியாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு சர்ஜரிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. கார்டியோதராசிக் சர்ஜரிக்கு சில பேருக்கு பைபாஸ் சர்ஜரி கூட தேவைப்படலாம். இது வந்து டாக்டரோட ஆலோசனைப்படி இதுதான் நடக்கும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மாரடைப்பு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31. நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. என்னதான் ஒரு பக்கம் பரபரப்பா வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலும்

அப்படியே நம்ம எஃப்எம் ரெயின்போல ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நீங்க வேலை செய்யும் பொழுது அந்த டைம் போறதே தெரியாது இல்லையா? இன்னும் நம்ம நிகழ்ச்சிய கலர்ஃபுல்லாக்க வந்தாச்சு. வணக்கம் மக்களே, ஷோ இதுல சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங்ஸ் எல்லாமே ரெடி. சோ டியூன் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இன்னைக்கான எஃபி குவஸ்டின் என்ன அப்படின்றத ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம மக்களுக்காக நாம வந்து அந்த குவஸ்டினை சொல்லிடணும் இல்லையா? குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் 2026 கருப்பொருள் என்ன? குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் 2026 கருப்பொருள் என்ன? இதற்கான பதில என்ன பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து நான் வந்து மறுபடியும் சொல்லிடுறேன். ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்க்கு போயிட்டு அதுல இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஆன்சர்ஸ் சும்மா தட்டி விடுங்க. எஃப்எம் ரெயின்போல இந்த நிகழ்ச்சியுடைய எண்ட்ல யார் யாரெல்லாம் சரியான பதில அனுப்பியிருக்கீங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஆட்டம் போட ரெடி அப்படின்னா பாட்டு வருது, கேட்கலாமா? ஆதி திரைப்படத்திலிருந்து

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களே. என்ன பாட்டை கேட்டு ஆட்டம் எல்லாம் போட்டாச்சா? சரி, இப்ப என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு வேலைவாய்ப்பு செய்தி தான். தேசிய உரம் நிறுவனத்தில், அதாவது NFL சொல்லுவாங்க இல்லையா, சோ இதுல இருக்கக்கூடிய காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. சோ இதை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபீல்டு ரெப்ரஸன்டேட்டிவ் பிரிவுல மொத்தம் 40 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. ஓகே, இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா டிப்ளமோ படிப்பு தான். இதுக்கான வயது வரம்பு என்னவாப்பா இருக்கும் அப்படின்னா, 30/4/2026 18 30 வயது வரைக்கும் இருக்கணுமா? தேர்ச்சி முறை எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு இருக்கு. இதற்கான தேர்வு மையங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னை மற்றும் கோவையில இருக்கு. இதுக்கு எப்படிப்பா அப்ளை பண்றது அப்படின்னா, ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ணணும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படின்னா, ₹200. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவுமே கிடையாது. இதுக்கான லாஸ்ட் டேட்டு என்னைக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ரொம்ப நாள்லாம் கிடையாது, இம்மாதம் 15 தான், இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. சரியா? சரி, எனக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேணாம்ப்பா, நான் உங்களுக்கு வந்து இணையதள முகவரியை சொல்றேன். ஸோ அதுல போயிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. careers.nfi.co.in அப்படின்றது தான் அந்த இணையதள முகவரி. உங்களுக்காக மறுபடியும் சொல்றேன், careers.nfi.co.in. இப்ப ஆரம்பம் படத்துல இருந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங் வருது கேட்டு அடுத்ததான் ஆட்டம் போட ரெடி ஆயிடுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களே. இப்ப எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இத்தாலியில பழங்கால கால் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வடக்கு இத்தாலியில இருக்கக்கூடிய குரோட்டா டெல்டா பாசுடா குகையில கண்டறியப்பட்ட 14,000 ஆண்டுகள் பழமையான மனித கால் தடங்கள் மற்றும் கை ரேகைகளை வந்து அறிவியலாளர்கள் ஆய்வு செஞ்சாங்களாம். குகையின் தரையில சுமார் 180 கால் தடங்கள் மற்றும் கைரேகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மனிதர்கள் குறுகிய குகை பாதைகள் வழியா ஊர்ந்து சென்றதற்கான முதல் புதை வடிவ சான்றுகளை இந்த கண்டுபிடிப்புகள் சொல்லியிருக்காங்க. இந்த குழு குகைக்குள்ள வெளிச்சத்திற்காக ஸ்காட்ஸ்பைன் மரக்கிளைகளான தீப்பந்தங்களையும் பயன்படுத்தியதா சொல்லப்படுது. ஒரு சின்ன ஸ்மால் ரிமைண்டர் என்ன அப்படின்னா, எஃபி கொஸ்டின் தான். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் 2026 கருப்பொருள் என்ன? உங்களுடைய பதில அதேதான். முன்னாடி சொன்ன மாதிரி ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்ல இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதில்களை வந்து பதிவு பண்ணுங்க. இப்ப பாடல் வரது கேட்கலாம், பாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களே. இன்னைக்கு வணக்கம் மக்களே ஷோடைய எஃபி க்வெஸ்டின் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான பதில் என்ன அப்படின்னாக்கா, குழந்தை தொழிலாளர்களுக்கு சிவப்பு அட்டை, குழந்தைகளுக்கான நியாயமான விளையாட்டு, பெரியவர்களுக்கு ஒழுக்கமான வேலை அப்படின்றதுதான் ரெட் கார்டு டு சைல்ட் லேபர், ஃபேர் பிளே ஃபார் சில்ட்ரன், டீசன்ட் ஒர்க் ஃபார் அடல்ட்ஸ். யார் யாரெல்லாம் சரியான பதில எஃபில சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், இவர் வந்து சரியான பதில வந்து சைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் ஒரு சூப்பரான வணக்கம், நன்றி. அடுத்ததா வந்து ராஜபாளையம்ல இருந்து பிரபு வீரா, இவங்க வந்து சரியான பதில வந்து சைன் பண்ணிருக்காங்க. இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் ஒரு சூப்பரான காலை வணக்கம் திருப்பி சொல்லியாச்சு. கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஷாகுல் ஹமீது ராஜா, இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, அதோட சரியான பதிலையும் சைன் பண்ணிருக்காங்க, உங்களுக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். அடுத்ததா செஞ்சு

திருச்சியிலிருந்து கலைவாணி கனிஷ்மா சரியான பதில சென்ட் பண்ணிருக்காங்க. இனிய காலை வணக்கமும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மரசு போவான காலை வணக்கம் சொல்லியாசை. அடுத்ததா வீராம்பட்டினத்திலிருந்து வேலுமணி தனலட்சுமி சரியான பதில சென்ட் பண்ணிருக்காங்க. கோவையிலிருந்து லூயிஸ் செல்வராஜ் சரியான பதில சென்ட் பண்ணிருக்காங்க. பூலவப்பாளையம் ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கம் சொல்லிருக்காங்க. உங்களுக்கும் வந்து ஒரு சூப்பரான வணக்கம் சொல்லியாச்சு. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லிருக்காங்க. உங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லியாச்சுப்பா. பெரிய வளையம்லிருந்து ரவிச்சந்திரன் சரியான பதில சென்ட் பண்ணிருக்காங்க. அரியலூர்லிருந்து வீரதுரை சரியான பதில் சென்ட் பண்ணிருக்காங்க. செல்வராஜ் சார், ஒரு சூப்பரான ஒரு க்வெஸ்டின் கேட்டிருக்கீங்க, ஆனா அதுக்கான பதில் வந்து என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. வடை யாரு வேணாலும் சொல்லலாம்ப்பா. ஹரிஹரன் இவங்களும் வந்து சரியான பதில வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. கெடார்லிருந்து அன்பு சரியான பதில வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத் சரியான பதில் சென்ட் பண்ணிருக்காங்க. பொன்னியம்மேடு வண்ணை கணேசன் இனிய காலை வணக்கம். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இனிய காலை வணக்கம், நன்றி. பதிலும் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க, 100% போட்டுட்டாங்கப்பா. ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டம்லிருந்து சரியான பதில வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. மதுரையிலிருந்து சோ ஷண்முக சுந்தரம் சரியான பதில வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. வீரவநல்லூர்லிருந்து கருணாநிதி, அதுக்கப்புறம் வந்து நச்சுப்பிள்ளை, இவரும் வந்து நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, நன்றி. பாபு முள்ளக்காடுலேருந்து சரியான பதில வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையிலிருந்து அன்புராணி, குட் மார்னிங் ஃப்ரம் அன்புராணி, ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் ஒரு சூப்பரான குட் மார்னிங். சென்னையிலிருந்து சோமசுந்தர பிரபு, இவர் வந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, பதிலும் சென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் சரியான பதில வந்து சொல்லியிருக்காங்க. ஹேமலதா ஒரு சூப்பரான ஒரு போஸ்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, தேங்க்ஸ். அடுத்ததான் வந்து ராணிப்பேட்டையிலிருந்து ரோசையா, இவர் வந்து எல்லாருக்கும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வணக்கம் மக்களே, ஷோவுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எஃபி கொஸ்டினுக்கு சரியான பதிலை வந்து சூப்பர் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே வந்து எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள், நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வருது கேட்கலாம். படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து அடுத்ததா அதேதான்பா உங்களுடைய ஃபேவரட்டான ஷோ இருக்கு. புதுவையில இப்படி ஒரு இடமா, இதுக்கு இப்படி ஒரு வரலாறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே வந்து ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விதத்துல வந்து நம்மளுடைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்த பத்தி நாமளும் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு எந்த ஆர்ஜி எங்க இருந்து ப்ரோக்ராம் பண்ண போறாங்க அப்படின்றது சஸ்பென்ஸ் தான், எனக்குமே தெரியல. உங்களை மாதிரி நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் என்ன பண்றதுன்னு நம்ம வந்து தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போவை பொறுமையா கேட்டுக்கிட்டு தானே இருக்கணும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நிகழ்ச்சி நிறைவா பாடல் வருது கேட்கலாம். படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் 2 நாள் பயணமாக உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ அகாடமியில் பயிற்சி முடிக்கும் அதிகாரிகளின் ராணுவ அணிவகுப்பை அவர் பார்வையிடுகிறார். பின்லாந்து நாட்டில் நடைபெற்ற குல்தரந்தா கலந்துரையாடல் நிகழ்வில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகில் தற்போது நடைபெற்று வரும் பல்வேறு மோதல்கள் மற்றும் போர்கள் அந்தந்த பகுதிகளை தாண்டி ஒட்டுமொத்த உலகிற்கும் பெரும் பொருளாதார இழப்புகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி வருவதாக கவலை தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டில் தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி சுமார் 3,778 லட்சம் டன்னாக உயரும் என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் சுமார் 70 லட்சம் டன் அதிகமாகும். கேரள மாநிலத்தில் ஷிகெல்லா தொற்று பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதுகுறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 11 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வயநாடு மாவட்டத்தில் ஏற்கனவே

ஏற்கனவே 9 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் தற்போதைய நிலைமை முற்றிலும் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர் முழுவதும், பிரான்சுவா தோப்பு, ராசு உடையார் தோட்டம், சூளைமேடு, நேதாஜி நகர் ஆகிய பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இன்று பிர்மிங்ஹாமில் உள்ள எச்

2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோ நகரில் நேற்றிரவு கோலாகலமாக தொடங்கியது. தொடக்க ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்கா அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: நேரம் 8:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு அழகான குட் மார்னிங் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. நம்ம புதுவை ஷோக்காக இன்னைக்கு எந்த ஊர்ல எந்த ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். எந்த ஆர்ஜே எந்த ஊருக்கு போய் ஊரை பத்தின சுவாரஸ்யமான தகவலை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சொல்றது. நான் உங்க ஆர்ஜே ஜனா. எஸ், நம்ம புதுவை நிகழ்ச்சியாக இன்னைக்கு நான் வந்திருக்க ஒரு மதிகிருஷ்ணாபுரம் அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கேன். எங்க இருக்கு இந்த மதிகிருஷ்ணாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் உங்களிடம் இன்ட்ரோ கொடுத்துறேன். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாண்டிச்சேரி இந்தாலோட பார்டர்ல இருக்கு, அதாவது சவுத் ஜோன்ல இருக்கு. சோ கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு வரணும் அப்படின்னா மதிகிருஷ்ணாபுரம், அதாவது முள்ளோடைன்னு சொல்லுவாங்க, அந்த பாண்டிச்சேரி ஆர்ச் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ச்ல இருந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா மதிகிருஷ்ணாபுரம் இருக்கும். மதிகிருஷ்ணாபுரம், புறவல்லிமேடு, அதே மாதிரி வந்து சுள்ளியாங்குப்பம், அதை தாண்டி பாத்தீங்கன்னா புதுக்குப்பம் பீச் வரைக்கும் இந்த ரோடு போகும். சோ இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, அது வார்த்தையால சொல்ல முடியாதே சொல்லிடலாம். சோ அதே மாதிரி கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரவங்க இந்த ஊரை கிராஸ் பண்ணாம வர முடியாது. அதே மாதிரி ரைட் எடுத்தீங்கன்னா நீங்க மதிகிருஷ்ணாபுரம் வரலாம். அதே மாதிரி லெப்ட் எடுத்தீங்கன்னா பரிக்கல் பட்டு பாகூர் வரைக்கும் அந்த ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா கீழ் பரிக்கல் பட்டு, மேல் பரிக்கல் பட்டு, ஆராய்ச்சி குப்பம், சின்ன ஆராய்ச்சி குப்பம், பெரிய ஆராய்ச்சி குப்பம், கங்கனாங்குப்பம், பெரிய கங்கனாங்குப்பம், அதே மாதிரி வந்து பாகூர், சோரியாங்குப்பம், குருவிநத்தம் அப்படின்னு எக்கச்சக்க ஊர்கள் வந்து இது ஒரு மெயின் ரூட்டா சொல்லலாம். நீங்க லெப்ட் எடுத்தீங்கன்னா இந்த பாகூர் வழியா போகலாம், ரைட் எடுத்தீங்கன்னா மதிகிருஷ்ணாபுரம் அப்படின்னு ஊருக்கு போகலாம். இந்த ஊர்ல நிறைய விஷயங்கள் ஃபேமஸா இருக்கு. அதுல முஸ்லீமா பாத்தீங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா ஈவினிங் சந்தை நடக்கும். அந்த முள்ளோடை பகுதி பக்கத்துலயே வந்து அந்த சந்தை நடக்கும். சோ எல்லா ஊர் மக்களும் வந்து இங்க வந்து வந்து வியாபாரம் பண்ணுவாங்க, அதுவும் இல்லாம பொருட்கள் வாங்கிட்டு போவாங்க. மக்கள் கூட்டம் வந்து வியாழக்கிழமை ஈவினிங் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். அது பிஸியான ரோடும் கூட இல்லையா, பாண்டிச்சேரியில இருந்து நம்ம வந்து கடலூருக்கு போகணும்னா எண்டுன்னா இந்த ஏரியா தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். சோ இங்க இருக்க ஏரியா வந்து பீச் கிட்ட இருக்கிறதுனால, ஒரு மணல் பாங்கான ஏரியான்றதுனால நிறைய விவசாய நிலங்கள் வந்து இங்க பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய பயிர் வகை எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அதே மாதிரி முன்னாடி எல்லாம் வந்து குடியிருப்பு ஓரளவுக்கு கம்மியா இருந்திருக்கு, ஆனா இப்ப வந்து எக்கச்சக்கமான வீடுகள் வந்திருக்கு. வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்து இங்க குடியேறிருக்காங்க வேலை நிமித்தமா. அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல வந்து நிறைய ஸ்கூல்ஸ், அதே மாதிரி கோவில்கள், சிறப்பு மிக்க கோவில்கள் எல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இந்த கோயில்ல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பஸ், மெயினான ரூட் பாத்தீங்கன்னா இதுதான் இல்லையா, கடலூர் டு பாண்டிச்சேரி வரணும்னா இந்த ஜோன் வந்து ரொம்பவே பிஸியான ஜோன் சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க ஊரு. சோ நீங்க வந்து டைம் ஏதாவது கிடைச்சுன்னா, இல்ல நீங்க வந்து கடலூருக்கு வரீங்க, பாண்டிச்சேரியில இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த ஊரு, அதாவது பார்டர்னு சொல்லுவாங்க, முள்ளோடை பார்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்ச்ல இருந்து லெப்ட்ல எடுத்தீங்கன்னா மதிகிருஷ்ணாபுரம் ஊர் அந்த ஊர் இருக்கும். இங்க நிறைய பெருமாள் கோயில், அங்காளம்மன் கோயில், பெரிய விநாயகர் கோயில் அப்படின்னு நிறைய கோயில் இருக்கு. அந்த ஊர் என்ட்ரன்ஸ் வரும்போதே ஒரு பெரிய குளம் மாதிரி ஒரு அழகா இருக்கும், பார்க்கும் போதே சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த காலை வேலை அவ்வளவு அழகா இருக்கும். ஊரை பத்தி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒருத்தருக்கு ரெடியா இருக்காரு. அவரு அவங்க ஊரை பத்தி என்ன அழகான விஷயங்கள்லாம் நம்மகிட்ட ஷேர் பண்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பேர்?
2: ராஜாராம்.
1: ராஜாராம் சார், சரியா? ராஜாராம் சார், இப்ப உங்க ஊர் வந்து முன்னாடி எவ்வளவு வீடுகள் இருந்தது, இப்ப எவ்வளவு வீடு?

0: ஒரு 300 to 350 வீடு வரைக்கும் பழைய வீடு வந்திருந்தேன். இப்போதைக்கு ஒரு 10 வருஷமா வந்துட்டு லேஅவுட் நிறைய விவசாய நிலத்தெல்லாம் லேஅவுட் ஆகினதுலேருந்து இப்போ ஒரு 3000 வீடு குறையமா ஆயிடுச்சு. நீங்க உங்க வீட்டில் கொல்லியில என்னெல்லாம் பயிர் வச்சிருக்கீங்க? நாங்கெல்லாம் வெங்காயம் வச்சிருக்கிறோம், மிளகாய் நட்டுருக்குறோம், கத்திரிக்காய் நட்டுக்கிறோம், மல்லாட்டை நடுவோம், நெல் நடுவோம், எள்ளு விளைச்சோம், எல்லா பயிரும் எங்க இடம் வந்து சவுடான பூமின்னா எல்லா பயிருமே வச்சிருக்கோம்.
1: ஓகே, அப்ப அதே மாதிரி வந்து பீச் வந்து உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கலாம், இந்த மணல் பாங்கான விஷயத்துல இதெல்லாம் விளைவிக்கலாம் அப்படின்றது. வெங்காயம் சொல்லும் போது ரொம்பவே அபூர்வமா இருக்கு. நம்ம ஏரியால வெங்காயம் எல்லாம் நான் பயிரிட்டு பார்த்தது இல்ல. நீங்க பயிரிட்டு அந்த உங்க நிலத்துல வந்து எந்த அளவுக்கு அது வந்து விளைச்சல் கொடுக்கும்?
0: எங்க ஏரியா வெங்காயம் தாங்க பயங்கரமான ஃபேமஸ். காரம் நிறைய இருக்கும், நானமேடு வெங்காயம்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து நாங்க வந்து ஊரை நானமேடுவோம், ஆனா நாங்க பாண்டிச்சேரி எல்லா நிலமே அந்த ஒட்டிதான் இருக்கும்.
1: ஓகே,
0: இந்த வெங்காயம் வந்து வெளிநாட்டுக்கே இம்போர்ட் பண்ணிருக்கிறோம். ஒரு கப்பல் வந்ததுக்கு அப்புறம் தான் வெங்காயமே எடுப்போம் நாங்க. இந்த மாதிரி வந்து ஆள் பற்றாக்குறையால இந்த விவசாயத்தெல்லாம் நாங்க வந்து
1: கொஞ்சம் அப்படியே. அதே மாதிரி இப்ப வியாழக்கிழமை சந்தை உங்க ஊர்ல ஃபேமஸா இருக்கும் இல்லையா? என்ன ஊர்ல இருந்தெல்லாம் வியாபாரிங்க வராங்க? எந்தெந்த ஊர்ல இருந்து மக்கள் வந்து பொருட்களுக்கு வார வாரம் இங்க எந்தெந்த வார சந்தையை யூஸ் பண்ணிக்கிறாங்க?
0: சந்தை வந்துட்டு வடலூர், வியாபாரி திண்டிவனம், நன்றூட்டி, இந்த மாதிரி எல்லா முக்கிய வியாபாரி எல்லாம் வருவாங்க. இந்த சுத்துப்பட்டு கிராமம் ஒரு எல்லாம் ஒரு 40 கிராமம் வந்து அதனால வந்து பயனடைகிறது.
1: ஓகே, நம்ம வெளியில போயிட்டு இதுக்காக செலவு பண்ணாம மளிகை கடைக்கு அப்படி போனா கூட எல்லா பொருட்களும் இந்த வார சந்தையிலே நமக்கு கிடைச்சிடுது. அப்படி உங்க ஊர்ல முக்கியமான கோயில்கள் என்னென்ன கோயில்கள் இருக்கு?
0: பட்டாபிராம சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோயில் இருக்குது. கோயில வந்து ஒரு 3 நாள்ல குறைஞ்சது 20 கல்யாணம் 30 கல்யாணம் நடந்திருக்கு. இப்பத்தி கொஞ்சம் அது பராமரிப்பு கொஞ்சம் வேலை நடந்தா அது கொஞ்சம் மாரியம்மன் கோயிலுங்க, அதுவும் ஒரு 15 வருஷமா வந்து வேலை நடந்தது.
1: சரி, திருவிழா எந்த மாதத்துல நடக்கும்?
0: சித்திரை மாதம் தாங்க திருவிழா இங்க பிரேமத்தான் நடக்கும்.
1: சித்திரையில எத்தனை நாள் நடக்கும் ஐயா?
0: எத்தனை நாள் கம்மியா நடக்கும் எல்லாம் கோயிலுக்கு.
1: வேற வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மெயினான விஷயம் வந்து கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு நீங்க வரீங்க இல்லையா, மெயினான ஊர் இல்லையா? இங்க வந்து என்னென்ன மத்த ஊர்களுக்கு எங்கெங்கெல்லாம் இந்த வழியா போவீங்க நீங்க?
0: இங்க முள்ளோடையில பஸ் இறங்கினால் புது மதிக்கல் சாம்பரம், பரவல்லுமேடு, புள்ளியாங்குப்பம், பண்ணாங்குளம், மூச்சிக்குப்பம், புதுகுப்பம், பாடுற பீச்சிங் அது.
1: ஓகே,
0: அதுக்கு அடுத்து இது நேருங்க. அடுத்து உச்சிமேட்டு தவணி தான் நெங்கல்டு. உச்சிமேட்டுக்கு வந்து அந்தந்த பக்கத்துல ஒரு தகனத்துல இறங்கி உள்ளார போயிடுவாங்க.
1: ஓகே, ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க. இன்னும் இந்த ஊரை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 எஞ்சு மொங்கல் மனதோடு.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:31 எஃப்எம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி சிறிய விளம்பரத்துடன் தொடர்கிறது.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு
2: எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ்.

0: நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 8:32, 25 நொடிகள்ல எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சி வேற லெவல்ல. ஜனா அவர்கள் பேசிட்டு இருக்காங்க, அந்த வகையில கேட்டுடலாம். ஹலோ,
2: எஸ் வெல்கம் பேக் டு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக. கிருஷ்ணாபுரத்துல இருந்தா ஷோ பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த ஒரு மணி நேரம் எப்படி போக ஒரு ரோடு பக்கத்துல நின்று இருக்கேன். சோ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு பிஸியா இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ரோடுக்கு பிஸியா இருக்கு. சோ அதாவது பொதுமக்கள் வந்து அவங்களோட வேலை நிமித்தமாகவும் இல்ல வந்து அவங்களோட அன்றாட பணிகளுக்காக அவ்வளவு மும்முரமா சென்றுட்டு இருக்காங்க இந்த ஏரியால வந்து. சோ இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஹரிபுரியா இருக்கு இந்த ஏரியா. சோ இந்த பிஸியான இடத்துலயும் நமக்காக ஒருத்தர் வந்து பேச இருக்காங்க. சார், மதிப்பு சாபுரத்தை பத்தி என்னெல்லாம் பேச இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பேர் ரமேஷ் சார். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இப்ப வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட்ல இந்த மாதிரி ஸ்டைல்ல வேணும் அப்படின்னு கேட்கும் போது நீங்க எப்படி அந்த ஸ்டைலுக்கு வந்து உங்க அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, எப்படி அதை நீங்க மாத்திக்கிறீங்க உங்க ஸ்டைல்ல? கவர்றதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து ட்ரெயின் ஆயிக்கிறோம்னு சொல்லுறீங்க. சரி, மதிகிருஷ்ணாபுரம் அப்படின்னு சொல்ல வந்தே முள்ளோடைய தான் ஞாபகம், முள்ளோடைய ஆர்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க.
3: மதிகிருஷ்ணாபுரத்துல
2: என்னென்ன ஸ்கூல்லாம் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல், அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல? இப்ப மதிகிருஷ்ணாபுரத்துல என்ன ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் இருக்கு, இல்ல நீங்க 12th எல்லாம் படிக்கணும் என்ன ஊருக்கு போவீங்க?
3: மதிகிருஷ்ணாபுரம் பார்த்தா ஒரு 5th வரைக்கும் இருக்கு, அதுக்கு பரவாயில்ல மட்டும் பார்த்தோம்னா 12th வரைக்கும் இருக்கு,
2: 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு. இப்ப மதிகிருஷ்ணாபுரத்துல வந்து எவ்வளவு வீடுகள் இருக்கும், எத்தனை தெருக்கள் இருக்கு?
3: வீடுகள் பாத்தீங்கன்னா ஒரு 500 ஊர் இங்கே வரும். தெருவுகள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 15-20 தெரு இங்கே வரும். அந்த தெருவு
2: ஓகே. அப்ப வந்து என்னென்ன தெருக்கள் எல்லாம் இருக்கு பேர் சொல்ல முடியுமா? மதுக்கு இப்ப நான் வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், உங்க ஊர்ல என்னென்ன தெருக்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா, என்னென்ன தெரு உங்களுக்கு தெரிஞ்ச தெருக்கள் அப்படியே சொல்ல முடியுமா?
3: இதுல வந்து பாத்தினாக்கா மெயின் ரோடு, மெயினா வரும், நடுத்தெருவு, புல்லாவேட் தெருவு, மாரேந்திரம் தெருவு, கிட்டு மேட் தெருவு, அதெல்லாம் சாங்கி தெருவுல தான் வரும்.
2: ஓகே,
3: அந்த தெருவிலையும் சாங்கி இருக்கிறதுனால பேர் வச்சுட்டாங்க.
2: ஓகே, அந்த தெருக்கள் வந்து அந்த கோயில் பேருக்களே வச்சுட்டாங்க, சாமி பேருக்களே வச்சுட்டாங்க. சரி, இப்ப பக்கத்துல வந்து பட்டாபிராம கோயில் வந்து ஃபேமஸான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. நீங்க அந்த கோயிலுக்கு போன அனுபவங்கள், திருவிழாக்கள்ல பங்கெடுத்தது, நீங்க சின்ன பிள்ளையா உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்து இந்த அதாவது இந்த செலிப்ரேஷன்லாம் வந்துட்டா திருவிழாக்கள்லாம் வந்துட்டா வந்து வீட்லயே இருக்க மாட்டீங்கல்ல, அந்த மாதிரி உங்க சின்ன வயசுல நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க கோயில்ல போய் விளையாட அந்த அனுபவங்களை? இப்ப ஊர்வலம் போச்சுன்னா சாமி கூடயே போவீங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் என்ன மாதிரி நீங்க மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க?
3: பொதுவா பார்த்தோம்னா சின்ன பிள்ளைங்க பசங்க கூட சேர்ந்து வாங்க இருக்கீங்க, திருவிழா பண்றது வேலைக்கு பாத்தீங்கன்னா சிறப்பா தான் இருக்கும். அளவு
2: ஓகே, இப்ப இருக்க வந்து சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க அதுக்கான டைம் எல்லாம் ஒதுக்கி கோயிலுக்கு போறது, ஒரு திருவிழாக்காலன்னா வெளியில வந்து எல்லாருக்கூடிய மக்களோட மக்கள்லாம் வந்து பழகிறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்காங்களா இப்ப இருக்க ஜென்ரேஷன்
3: பசங்களா?
2: அதாவது வந்து அதாவது அந்த பேனரு அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னமும் வந்து இளைஞர்கள்லாம் வந்து முன்னெடுத்து ஒரு ஊர்ல ஒரு கோயில் திருவிழாக்கள் தான் ரொம்பவே பிரம்மாண்டமா பண்ணுவாங்க, அந்த வகையில நல்லா பண்ணிட்டு
3: இருக்காங்க. அவங்க அப்படியே சிறப்பு செய்யறாங்க.
2: நீங்க உங்களுக்கு இந்த

0: இந்த கோயில் போனா எனக்கு இந்த அது மாதிரி இல்லாம மதுகு சாம்பத்துல இந்த பிளேஸ் போனா எனக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்குங்க. ஏன்னா பக்கத்துலயே நமக்கு பீச் இருக்கு, புதுக்குப்பம் பீச் இருக்கு, இங்க இருந்து இங்க நடந்தே கூட போயிடலாம் இல்லையா. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் மத்த ஊர்ல வந்து பீச் பக்கத்துல இருக்காது. ஆனா உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும் சார் உங்க மதுகிருஷ்ணாபுரத்துக்கும் புதுக்குப்பம் பீச்சுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்?
1: 1.5 கிலோமீட்டர்.
0: நடந்தே போயிடலாம், ஃப்ரீயா இருந்தா நடந்து போலாம், பைக்ல போனா வண்டியில போலாம், ரிலாக்ஸ் தான், நல்லா தான் இருக்கும். ஓகே, அப்ப வந்து சரி ஓகே. உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேக்குறேன். இப்ப வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா நிலப்பகுதி வந்து மணற்பாங்கான நிலப்பகுதின்னு சொல்லுவாங்க, எல்லா பொருளும் விளையுதுன்னு முன்னாடி பேசுறது சொன்னாங்கல்ல, உங்களுக்கு இந்த விளைச்சலோ இல்ல வந்து விவசாயத்துல ஏதாவது அனுபவம் இருக்கா, இல்ல நீங்க ஏதாவது பயிர் பண்ணிருக்கீங்களா முன்னாடி?
1: விவசாயத்துல நம்மளுக்கு அனுபவம் கிடையாது. மணல் பஞ்சா எவ்வளவு மழை செஞ்சாலும் தண்ணி ஈசுதான் ஒண்ணு விவசாயம் மணல் பகுதி போர் போட்டாலும் தண்ணி குடிநீர் தண்ணி கூட நல்லா இருக்கும்.
0: கடற்பாங்கான இடமா இருந்தாலும் குடிநீர்ல இருந்து நிலத்தடி நீர்ல இருந்து ரொம்பவே அருமையா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க. உங்க வீட்டுல பசங்க என்ன பண்றாங்க, என்ன படிச்சுட்டு இருக்காங்க? மூணு பேர் வீட்டுல இருக்காங்க. அதாவது சரி, அவங்களுக்குள்ள எப்படி வந்து நீங்க நீங்க அப்பா கூட வந்து ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்களா, ரொம்ப பாசமா இருப்பாங்க, இல்ல அம்மா கூட பாசமா இருப்பாங்களா, யார் வந்து அப்பா கூட பாசமா இருப்பாங்க?
1: பொதுவா பாசம்னாக்கா என் மூணு பாசமும் ரெண்டு பெண்களே பாசமா இருப்பாங்க. அவங்க பாசமா இருக்கிறாங்க, நாங்க நடந்துக்கணும்.
0: ஓகே, அதாவது பேரண்ட்ஸும் அது மாதிரி நடந்துக்கிறோம் இல்லையா, ரொம்ப சிக்ஸா எல்லாம் இல்லாம அவங்களுக்கு சீனியர்ஸ் எங்க வந்து சீனியர்ஸ் கொடுத்தோமோ அதை சீனியர்ஸ் கொடுத்து எங்க சிக்ஸா இருக்கணுமோ அங்க சிக்ஸா
1: இருந்தோம். ஒரு கூட்டு குடும்பம் செஸ்ட் இருக்கணுமோ அது மாரி யாருக்கும் ஒரு வேதம் ஒண்ணா இல்ல, அம்மா அப்பா குடிக்காது, அம்மா குடிக்காது, ரெண்டு பேருக்குள்ள இருந்து அஞ்சு பேர் கூட்டு குடும்பமா தான் இருக்கும்.
0: சரி, இப்ப நீங்க வீட்டுல மூணு பசங்க இருக்கிறதுனால கேக்குறேன், இப்ப அவங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும் இல்ல வந்து ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னா அம்மா கிட்ட போய் அப்படிங்களா இல்ல அப்பா கிட்ட போவாங்களா?
1: மெயினா அம்மா கிட்ட கேட்பாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் சரி அம்மா கிட்ட கேட்டேன் சரி நான் வாங்கி தரமான்ற மாதிரி அதெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு என்ன புரிஞ்சோ வாங்கி
0: பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லீவ் இருக்கு, ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல் முடிஞ்சு லீவ் வந்திருக்கு, லீவ் இருந்தது இல்ல வந்து ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா வெளியில எங்கேயா போகணும் சுத்தி பாக்கணும் அப்படின்னா மதுகிருஷ்ணாபுரத்துல இருந்து நீங்க எந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க ஊருக்கு எங்க எங்கெல்லாம் கூட்டு போயிருக்கீங்க, எங்கெல்லாம் மெயினா போவீங்க?
1: மெயினா போகணும்னாக்கா லீவுனா மெயினா பிஜி, அப்புறம் வீட்டுல எதனா சமைச்சு சாப்பிட்டு ஜாலியா இருக்கிறது. அதுக்கு கடலூர் போவோம், சின்னூருக்கு போவோம்,
0: சினிமாக்கெல்லாம் போறது கிடையாது, சினிமாக்கெல்லாம் போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடை வச்சிருக்கீங்க, உங்களோட ரிலாக்ஸ் பண்ணும்போது பாட்டு கேட்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம்ல, உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? சூப்பர் ஸ்டார். அப்ப வந்து சூப்பர் ஸ்டார் படம் வந்துன்னா போயிடுவீங்க
1: கண்டிப்பா?
0: அதெல்லாம் மட்டும் கண்டிப்பா போயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, இப்ப வந்து மதுகிருஷ்ணாபுரம் இல்லையா, வேற என்ன உங்க ஊருக்கு இது ரொம்ப பிடிக்குங்க? எங்க ஊர்ல வந்து மத்த ஊர்லாம் இல்ல, எங்க ஊர் தான் பெஸ்ட் அப்படின்னா நீங்க எந்த விஷயத்த சொல்லுவீங்க? ஏதாவது விஷயம் அது வந்து போக்குவரத்தா இருக்கலாம், எங்க ஊர்ல இருந்து ஈஸியா பஸ் கிடைச்சிருங்க, எந்த ஊருக்கு போனதாலும் நாங்க டக்குன்னு பஸ் ஏறி போயிடுவோம்னு சொல்லலாம். இல்ல வந்து எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி விவசாயத்துல கத்திரிக்காய் கிடைக்கும், வெண்டைக்காய் கிடைக்கும், மல்லாட்டை கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி எங்க ஊர்ல கோயில் திருவிழாக்கள் அந்த மாதிரினா எந்த விஷயத்த வந்து நீங்க பெஸ்ட்ன்னு சொல்லுவீங்க? எங்க ஊருக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க அப்படின்னா
1: ஒரே வாரத்துல எங்க ஊர் எல்லா விஷயத்துலயும் பெஸ்ட் தான். யாரு கேட்டா பூக்கோயில் பஸ், கோயில் திருவா நடக்கிறது, அது மாதிரி வந்து ஒரு இயற்கையா ஒரு காத்து வசதி, பக்கத்துல பீஜி இருக்குது, பொண்ணுகள் விளையாட்டு போட்டாலும் இயற்கையாவே கிடைக்குது, அதனால நாங்க எதுவுமே குறை சொல்ல முடியாது, நல்லாதான் இருக்குது.
0: மதுகிருஷ்ணாபுரம் ஆல் டைம் ஃபேவரேட், அதே மாதிரி ஆல் டைம் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டாரு. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு மதுகிருஷ்ணாபுரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்டேட்யூண்டா இருங்க. இது எஸ் எம் ரெயின்போ புதுவை, நுண்சுருண்டு புள்ளி எட்டு, என் பொங்கல் மாணவர்களோடு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேரம் 8:48 நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 ஆர்ஜே ஜனா அவர்கள் மதிகிருஷ்ணபுரத்திலிருந்து வேற லெவல்ல பேசிட்டு இருக்காரு. இன்னும் யாரெல்லாம் பேச போறாங்க, என்ன வகையான சுவாரஸ்யமான தகவலை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்கன்னு கேக்கலாம். ஹலோ,
4: இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக மதிகிருஷ்ணபுரம் அந்த ஊர்ல இருந்தா பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ இதுக்கு முன்னாடி ராஜாராம்னு ஒருத்தர் பேசியிருந்தாங்க, அதே மாதிரி ரமேஷ் ஒருத்தர் பேசியிருந்தாங்க. சோ அவங்களும் இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருந்தாங்க இல்லையா. அவங்க கிட்ட பேசும்போது தூரத்துல இருந்து ஒரு அம்மா வந்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க. சோ அடுத்து நம்ம இவங்க கிட்ட பேசலாம், இவங்க கிட்டயும் இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு அடுத்து அவங்க கிட்ட தான் வந்திருக்கேன். சோ அவங்க மதிகிருஷ்ணபுரத்தை பத்தி என்ன சொல்றாங்க, அவங்களோட அனுபவங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க. வணக்கமா, உங்க பெயர்?
5: அரும்பு தோட்டம்
4: வாங்க. சரி, ஓகே. இப்ப வந்து உங்க பேத்தியும் கூட வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வியாபாரம் பண்ணும் போது உங்க பேத்தி எப்படி நீங்க பாத்துக்கிறீங்க?
5: கையில வச்சிருந்தாங்க பாத்துக்கிறேன்.
4: உங்க ஊர் வந்து விவசாயமான பூமி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேசுறவங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய விளைச்சல் பகுதிங்க இது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க அந்த விவசாயமும் இல்ல என்னென்னலாம் பயிர் இருக்கீங்க, இந்த கொல்லியில வேலை செஞ்ச அனுபவங்களை என்கிட்ட சொல்ல முடியுமா?
5: சொல்ல முடியுங்க. நாங்க மல்லாட்ட போடுவோங்க, அது வேர்க்கடலன்னு சொல்லுவாங்க, அதுதான் இங்க இது தொழிலே. எல்லாத்தையும் காலையில 9 மணிக்கு போனாக்கா மணி 2 மணி வரைக்கும் 250 ரூபாய் மல்லாட்டை போட்டு வருவோங்க. அதுக்கப்புறம் மணி 2 மணிக்கு போனா 6 மணி வரைக்கும் அந்த 250 ரூபாய் 500 ரூபாய் அப்பயே சம்பாதிச்சுங்க. நாங்க
4: எவ்வளவு பேர் நீங்க வேலைக்கு கூட்டு போவீங்க? நீங்க
5: ஒரு 50 பேருக்கு இட்டு போவாங்க.
4: விவசாயம் நடந்திருக்கு. அப்ப நீங்க சொல்லும் போது நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, இந்த மெயின் ரோட்ல இருந்து இது பக்கம் ஃபுல்லா நிலமா தான் இருந்ததா?
5: இது பக்கம் புற இந்த மெயின் ரோடு மட்டும்தான் வீடுவோம். மீதி பூரா இந்த திடல காஞ்சி நகர் இப்பெல்லாம் எல்லாம் புதுசா வந்துருக்குது. அண்ணா நகர்லாம் அதெல்லாம் வந்து அப்ப மல்லாட்ட கொல்லி தாங்க. மேலம் தான் கேவுரு நடுவோம், மல்லாட்டை போடுவாங்க, நெல்லி நடுவாங்க, எல்லாமே இட்டு மாதிரி வேலை செய்வாங்க.
4: அப்ப சூப்பரான ஊரு இவங்க மதிகிருஷ்ணபுரம்.
5: அந்த கோயிலால இந்த ஊருக்கு நல்ல இதுங்க. எங்களுக்கு அந்த கோயிலும் நல்ல தேர் 10 நாள் திருவிழா நடக்கும், மாரியம்மன் கோயில் 10 நாள் திருவிழா நடக்கும், நல்ல செழிப்பா இருந்த ஊர் தாங்க. இப்ப கோயில் கொஞ்சம் கட்டிக்கிறாங்க மாரியம்மன் கோயில். இப்ப பெருமா கோயில் டெய்லி விசேஷம் நடந்துருக்குதுங்க.
4: கேள்விப்பட்டேன், பட்டாபிரமன் கோயில் வந்து உங்க ஊர்ல சிறப்பு என்னன்னா மேற்கு நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: மேற்கு நோக்கி தாங்க இருக்கும், எந்த ஊர்லயுமே மேற்கு நோக்கி இருக்காது, இந்த ஊர்ல மேற்கு நோக்கி இருக்கும். ஆனா கல்யாணம் ஒரு நாளைக்கு 4 கல்யாணம் 5 முகூர்த்த தேதியில நடக்கும், ஆனா கிழக்க உட்கார வச்சுதான் நடத்துவாங்க.
4: சூப்பரா சொன்னீங்க. இந்த உங்க வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே எங்கிட்ட பேசி நேர்களே, இன்னைக்கு மதிகிருஷ்ணபுரத்துல இருந்தா இந்த நம்ம புதிய நிகழ்ச்சி ஷோ போச்சு. ரொம்பவே சூப்பரா இந்த ஊரை பத்தி அவங்க எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. மீண்டும் ஒரு நம்ம புதிய நிகழ்ச்சியில அவங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் உங்கள் ஆர் ஜேஜனா. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
6: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்.

0: ₹1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபாம், சொரியா சிரங்கா சைபாம், இதயில் அடையா சைபாம், சேர்த்து புண்ணா சைபாம்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: காசியில் ஒரு பண்டிதர் இருந்தார், நிறைய படித்தவர், அதனால தான் பண்டிதர். அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தார். வழியில் மழை பிடிச்சிக்கிட்டது. சரி, மழை நிற்கிற வரைக்கும் பக்கத்தில் எங்கேயாவது ஒதுங்கி இருந்துட்டு புறப்படுவோம் அப்படின்னு நினைச்சார். பார்த்தார், அங்கே ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டு திண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டார். அந்த வீட்டு மாடியில் ஒரு அம்மா குடியிருந்தாங்க. அந்த சமயத்தில் தெருவில் சில பேர் ஒரு இறந்தவர் உடம்பை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த அம்மா தன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு, இதை பாருமா, இந்த இறந்து போனவர் எங்கே போகிறார், சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன பொண்ணு வெளியில் ஓடுது. கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தது. இப்போ தூக்கிட்டு போனாங்களே, அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, மழை ஓயலை. பண்டிதர் இன்னமும் அந்த திண்ணையில் தான் உட்காந்துருக்கிறார். இந்த சமயத்தில் இன்னொரு ஒருத்தரை தூக்கிட்டு போகிறாங்க சுடுகாட்டுக்கு. மாடியில் இருந்த அந்த அம்மா மறுபடியும் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுது. தப்பாருமா, இப்போ தூக்கிட்டு போகிறாங்களே, இவர் எங்கே போகிறார், அதையும் விசாரிச்சுட்டு வா அப்படின்னாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு மறுபடியும் வெளியில் ஓடிச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி வந்தது, இவர் வந்து நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு. இவ்வளவையும் அந்த பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், குழப்பம். யோசிச்சு பார்த்தார், நானும் எவ்வளவோ சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கிறேன், இருந்தாலும் ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறாங்கிறத தெரிஞ்சிக்க முடியலையே. ஆனால் இந்த சின்னோண்டு பொண்ணு எங்கேயோ ஓடுது, திரும்பி வருது, அவர் சொர்க்கத்துக்கு போகிறாருங்குது, இவர் நரகத்துக்கு போகிறாருங்குது, இது எப்படி அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணார். சரி, நேர்லேயே கேட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு

0: மாடிக்கு போனார். அந்த அம்மா அவரை வரவேற்று என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படிங்கிறத அந்த சின்ன பொண்ணு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டார். உடனே அந்த சிறுமியை வந்து அவர் முன்னாடி கூப்பிட்டு நிற்க சொல்லிச்சு. அந்த சின்ன பொண்ணே விவரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டுது. அதாவதுங்க, முதல்ல ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே, அவர் வாழ்ந்த இடம் எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு போனேன். அங்கே போனால் அங்கே எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. மகாராசம் போயிட்டாரு, எவ்வளோ நல்ல காரியம்லாம் பண்ணார், தான தர்மங்கள்லாம் பண்ணார், அடுத்தவங்களுக்கு உதவியாக இருந்தார், அவர் போயிட்டாரேன்னு சொல்லி எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அதனால் அவர் சொர்க்கம் போகிறாருன்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டாவதாக ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே, அவர் வீட்டையும் தேடிட்டு போனேன். அங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அயோக்கியம் தொலைஞ்சான், எவ்வளோ அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்தான், இனிமேல் நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த ஆள் நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு அந்த பொண்ணு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பண்டிதருக்கு தான் படித்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து தான். அதாவது, நல்ல காரியங்கள் செய்கிறவர்கள் நல்ல கதி அடைகிறார்கள், கெட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் கெட்ட கதி அடைகிறார்கள் அப்படின்னு அவர் சாஸ்திரத்தில் படித்ததுக்கு இப்போ தான் அவருக்கு விளக்கம் கிடைச்சிது. எவ்வளவு படித்த என்ன பிரயோஜனம்? படித்தது ஞாபகத்துக்கு வர்றதுக்கே ஒரு சின்ன பொண்ணோட உதவி தேவைப்படுறது மாதிரி ஆயிட்டுதே. நரகத்துக்கு போய் சேர்ந்த ஒரு ஆள் தன் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் இறந்து போனப்போ கூட எங்கள் ஊரில் பல பேர் கூடி நின்று அழுதாங்க. இருந்தாலும் கூட நான் சொர்க்கத்துக்கு போகலை, நரகத்துக்கு தான் வந்துட்டேன் அப்படின்னு அவன் பக்கத்தில் இருந்தவன் கேட்டிருக்கான். எப்படின்னு அழுதவங்க அத்தனை பேரும் எனக்கு கடன் கொடுத்தவங்க அப்படின்னு நானா இவன்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக இன்று உத்தரகாண்ட் மாநிலம் செல்கிறார். டேராடூனில் உள்ள ராஷ்டிரபதி நிகேதன் மாளிகைக்கு இன்று செல்லும் அவர் ராஷ்டிரபதி உத்யான் பூங்காவின் கட்டுமான மற்றும் வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார். நாளை டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ கல்விக் கழகத்தின் நிறைவு நாள் அணிவகுப்பு மரியாதையில் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்கிறார். கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆய்வு மற்றும் உற்பத்திக்கான வரலாற்று சிறப்புமிக்க முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் அசாம் மற்றும் நாகாலாந்து மாநில அரசுகளுக்கும் இடையே கையெழுத்தாகியுள்ளது. இதுகுறித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, இந்த ஒப்பந்தம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்றும், நாட்டின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆய்வுக்கான வாய்ப்புகளை இது மேலும் அதிகரிக்கும் என்றும் கூறினார். மேற்காசிய மோதல்களால் உலக அளவில் எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த முயற்சி எதிர்காலத்தில் இந்தியாவின் சுயசார்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். காரிஃப் பயிர் சாகுபடி பருவம் தொடங்கியுள்ள நிலையில் எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி குறித்த ஆராய்ச்சி அடிப்படையிலான தகவல்களை விவசாயிகளின் மொபைல் போன்களுக்கே நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் ஆயில் சீட்ஸ் கிசான் மித்ரா என்ற வாட்ஸ்அப் அடிப்படையிலான செயற்கை நுண்ணறிவு ஆலோசனை சேவையை மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர் முழுவதும், பிரான்சுவா தோப்பு, ராசு உடையார் தோட்டம், சூளைமேடு, நேதாஜி நகர் ஆகிய பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. துருக்கியில் அன்டல்யா நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் மற்றும் கும்கும் மோகோதீனை இறுதிப் போட்டிக்கு முன்னேறி நாட்டிற்கு பதக்கத்தை உறுதி செய்துள்ளது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:10. நேயர்கள் கேட்ட ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். உங்களுடைய ஃபேவரட்டான சாங் FM Rainbow 102.8 ல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, போனை எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 இந்த நம்பருக்கு. என்ன வாட்ஸ்அப் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற படம், மறக்காம உங்க பேரையும் உரையும் டைப் செஞ்சு சீக்கிரமா FM Rainbow-க்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட்டான சாங் FM Rainbow-ல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்டிருக்காங்க காரைக்கால இருந்து சேப்பு விஜயராகவன். சோ இவருக்கான விருப்பமான பாடல் என்ன படத்துல இருந்து கேட்டிருக்காரு அப்படின்னா என் உயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து நாமும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம், தனித்து இருந்தும் இணைந்து இருப்போம்.

அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அன்னாள் அதிடும் அதிடும்.

நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் சிங்கம் படத்திலிருந்து விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. வாரியங்காவல்லிருந்து கதிரவன், வசந்தி, கொலஞ்சநாதன், மணிசேகர், லக்ஷ்மி, முத்தரசநல்லூர்லிருந்து நவீன், சுந்தர், வில்லிவாக்கத்திலிருந்து குபேந்திரன், சண்முகம், செல்வராசு, கைலாசம். அது மட்டும் இல்லாம இதே பாடலா விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. கரூர்ல இருந்து ரகுபதி, தங்கப்பண்ணு, மனோஜ்குமார், காவ்யா, இவங்களுடைய விருப்பமான பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. கொழுமக்கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன். இவருடைய விருப்பமான பாடல் வருது காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா சென்னையிலிருந்து சோமசுந்தர பிரபு விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா பொன்னியமேட்டிலிருந்து வண்ணை கணேசன் சுகன்யா பரத் விருப்பமான பாடலாக கேட்டிருக்காங்க ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு டைம் கரெக்டா 9:43:34.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. நாயுடு மங்கலம்ல இருந்து தரணேஷ் யுகேஷ். உங்களின் விருப்ப பாட்டு காதுகளை கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கும்கி படத்துல இருந்து விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. அடையாளம் பட்டிலிருந்து ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ராகுல், ஹரிணி.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேர் விருப்பம் நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய நேர்கள் எல்லாமே வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. பட் எல்லாருக்குமே வந்து பாடல் வந்து கொடுக்க முடியல. இன்னும் வந்து யார் யாரெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா, முதுகுடியிலிருந்து ஐயனா, ராஜபாளையம்லேருந்து பிரபு, சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், பெங்களூர்லிருந்து வீரராஜன், தேனியிலிருந்து செந்தில்குமரன், கும்பகோணம் பட்டாளம், ரமேஷ், ஜெயந்தி, விஜயா, கைலாசம், அதுக்கப்புறம் வந்து பண்ரோட்டியிலிருந்து ஐயனார், மீரா, அஸ்மிதா, அஸ்மித்ரன், காரைக்குடியிலிருந்து கனகவல்லி, நாச்சியார்புரம் நாகவல்லி, நன்னிலம் நாராயணன், கும்பகோணம்லிருந்து சுந்தர பெருமாள் கோவிலிருந்து கலை துரைராஜன், சரஸ்வதி, பத்மநாபன், மாதவரத்திலிருந்து வையாபுரி பட்டணத்திலிருந்து கண்ணன், சென்னையிலிருந்து ராம், கள்ளக்குறிச்சியிலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், சென்னையிலிருந்து விநாயகம், திருமங்கலம்லிருந்து சுப்பிரமணி, அம்மு, யோகேஷ், ஹார்த்திகா, தேனியிலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன்தாசன், கடலூர் ஓட்டியிலிருந்து சுரேஷ், கோவையிலிருந்து லூயிஸ் செல்வராஜ், செஞ்சியிலிருந்து கலைவாணி கனிஷ்மா, தூத்துக்குடியிலிருந்து பாபு, சென்னையிலிருந்து மணலிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், கூத்தப்பாக்கம்லிருந்து சோனாட்சி, சிவகுமார், ராதா, பிரியா, தேனியிலிருந்து, மதுரையிலிருந்து ஷண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷயம், மீனாட்சி, தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன், தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து விருப்பமான பாடலை கேட்டாங்க. பட் இவங்களுடைய பாடல்களை இந்த ஒரு மணி நேரத்தில் ஒலிபரப்பாக்க முடியல. இதனால நேயர்கள்லாம் வந்து எமல கோவப்படாதீங்கப்பா, பிளீஸ். உங்களுக்காக ஒரு பாடல் வந்து நிறைவா எல்லாருக்காகவுமே இந்த பாடலை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். இதே மாதிரி வந்து ஈவினிங்கும் வந்து உங்கள் சாய்ஸ் இருக்கு. ஸோ அதுல மனம் விரும்புதே ஷோ இருக்கு, அதுல கலந்துகிட்டு உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு 2271770. நிகழ்ச்சியில நிறைவா இப்ப ஒரு பாடல் வரத்தை கேட்கலாம் உங்களுக்காக.
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 முதல் 18 வரை பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். வரும் 15 பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் 52வது G7 உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். பின்லாந்து நாட்டில் நடைபெற்ற குல்தரந்தா கலந்துரையாடல் நிகழ்வில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகில் தற்போது நடைபெற்று வரும் பல்வேறு மோதல்கள் மற்றும் போர்கள் அந்தந்த பகுதிகளை தாண்டி ஒட்டுமொத்த உலகிற்கும் பெரும் பொருளாதார இழப்புகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி வருவதாக கவலை தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆய்வு மற்றும் உற்பத்திக்கான வரலாற்று சிறப்புமிக்க முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் அசாம் மற்றும் நாகாலாந்து மாநில அரசுகளுக்கும் இடையே கையெழுத்தாகியுள்ளது. இதுகுறித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்த ஒப்பந்தம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்றும், நாட்டின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆய்வுக்கான வாய்ப்புகளை இது மேலும் அதிகரிக்கும் என்றும் கூறினார். மேற்காசிய மோதல்களால் உலக அளவில் எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த முயற்சி எதிர்காலத்தில் இந்தியாவின் சுயசார்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவர்கள் குழு நாளை காலை 10 மணி முதல் 12 மணி வரை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்க உள்ளது. எனவே காரைக்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இன்று பர்மிங்ஹாமில் உள்ள எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் தொடங்குகின்றன. தொடக்க ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் போட்டியில் இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

நேரம் 10:03. எல்லாருக்கும் திரும்ப ஒரு தடவை அழகான குட் மார்னிங் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி, எஃப்எம் ரெயின்போ 102.8 கெட் செட் கோ கேம் ஷோ. கெட் செட் கோ கேம் ஷோல என்ன பண்ண போறோம்? நான் கேள்வி கேட்க போறேன், நீங்க பதில் சொல்ல போறீங்க. எனக்கு கால் பண்ணி 2271760 2275 2330 இந்த நம்பருக்கு என்ன வகையான கேள்வி வச்சிருக்க சாண்டி, நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லா கேக்குது. இன்னைக்கு நம்ம செட் ஆஃப் குவெஸ்டின்ஸ் எதை ரிகார்டிங் பாக்க போறோம் அப்படின்னா சென்சஸ் ரிகார்டிங் தான் பாக்க போறோம். அந்த வகையில முதல் கேள்வி மிரட்டலான கேள்வி அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தந்தை என்று

2275230 இந்த நம்பருக்கு என்ன வகையான கேள்வி வச்சிருக்க சாண்டி, நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லா கேக்குது. இன்னைக்கு நம்ம செட் ஆஃப் குவெஸ்டின்ஸ் எதை ரிகார்டிங் பாக்க போறோம் அப்படின்னா சென்சஸ் ரிகார்டிங் தான் பாக்க போறோம். அந்த வகையில முதல் கேள்வி மிரட்டலான கேள்வி அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சா உடனே எடுத்து எனக்கு கால் பண்ண போறீங்க. முன்னாடி நான் சொன்ன நம்பர்ல வெளியூர் நேயர்கள் 0413 மறந்துடாதீங்க. திருப்பி நம்பர் சொல்றேன், 2271760, 2275230. இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அது வரைக்கும் ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுவோம், டே ரீஸ்டார்ட் பண்ணுவோம்.

0: நேரம் 10:08 கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 நான் கேட்ட முத கேள்விக்கு முத ஆளா நான் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நேர் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: யாரு, எங்கிருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேம். நீங்க நிலையத்துல எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: நாங்க எல்லாம் சூப்பரா இருக்கோம் மேம். நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் இல்ல. கேள்வி கேட்டீங்களா? இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்?
1: ஹென்றி வால்டர்.
0: ஹென்றி வால்டர் என்பது மிக சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? சரி, ஓகே மேம். எதனால இவரை வந்து தந்தைன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? சரி, ஓகே மேம், நான் சொல்றேன், கேளுங்க. ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி மேம்.
1: தேங்க்யூ மேம்.
0: நேர்களை இதே மாதிரி நீங்களும் கேள்விக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275 2330. அதெல்லாம் சரி சாண்டி, ஹென்றி வால்டரை ஏன் ஃபாதர்னு சொல்றாங்க, அதை சொல்றேன்னே சொல்லு அப்படி நீங்க சொல்றது என் காதல கேக்குது. 1830 ஹென்றி வால்டர் அவங்களாலதான் வந்து முதன் முறையா முறைப்படி, அதாவது இப்ப இருக்கிற வங்காளதேச டாக்கா என்று அழைக்கப்பட்ட காலம் அது, அந்த நேரத்துல வந்து முதன் முறையாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த காரணத்தினாலதான் நம்ம ஹென்றி வால்டர் அவர்களை வந்து ஃபாதர் ஆஃப் சென்சஸ் இன் இந்தியா, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். முதல் கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவது கேள்வியும் கேட்டுறேன், அப்பதான் நீங்க யோசிச்சுட்டு எனக்கு கால் பண்ண கரெக்டா இருக்கும். அந்த வகையில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, டெமோகிராபி என்பதன் தமிழ் பெயர் என்ன? டெமோகிராபி, DEMOGRAPHY. இது தெரிஞ்சதுன்னா உடனே கால் பண்ணுங்க. சாண்ட் நீங்க வெயிட்டிங்.
2: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
3: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: நேரம் 10:15 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8ல நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். பதில் சொல்ல எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அந்த வகையில இப்போ ஒரு காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: பலராமன் பேசுறேன் மேடம்.
0: பலராமன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு சார்.
1: சொல்லுங்க மேடம்.
0: சார், டெமோகிராபி என்பதன் தமிழ் பெயர் என்ன அப்படின்றது தான் நான் கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சேன் மேடம்.
0: சொல்லுங்க பாப்போம்.
1: மக்கள் தொகையீடு.
0: மக்கள் தொகையியல் என்பது மிக சரியான விடை. டெமோகிராபி என்பதன் தமிழ் பெயர் மக்கள் தொகையியல். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? சரி சார், ஓகே சார். ரொம்ப ஆர்வமா கண்டுபிடிச்சு கால் நிலையத்துக்கு கால் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி சார். மக்களை இதே மாதிரி நீங்களும் உங்களோட பதில்களை எங்களுக்கு பதிவு பண்ணலாம். கால் பண்ணுங்க 2271760, 2275233. அந்த வகையில அடுத்த கேள்வி என்ன கேள்வியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் யோகிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் மக்கள் தொகை கடிகாரம் எங்கு உள்ளது? இந்தியாவில் மக்கள் தொகை கடிகாரம் எங்கு உள்ளது? இந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. இப்ப சூப்பரான சாங் வருது, கேட்டுட்டே கேட்ஸ் இட் கோக்கு போலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 10:23. கெட்ஸ்இட்கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. நான் கேட்ட கேள்விக்கு அடுத்ததுக்கு நானும் வந்துடுறேங்க இந்த வகையில அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்ல ஒரு காலர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
0: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: முள்ளக்காடு பாபு சார், எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்?
1: சிறப்பா இருக்கேன் சார். ஓகே சார், கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்தியாவின் மக்கள் தொகை கடிகாரம்
0: நியூ டெல்லி.
1: நியூ டெல்லி என்பது மிக சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதற்காக தேடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தொடர்பு கொண்ட நன்றி சார். ஆமா மக்களே, இது எப்படி இருக்கு அப்படின்னா, மக்கள் தொகை கடிகாரம் பாப்புலேஷன் கிளாக், இது புதுதில்லியில் உள்ள தலைமை பதிவாளர் மற்றும் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகத்தில், அதாவது ஆபீஸ் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் இந்தியா, உள்துறை அமைச்சகத்தின் கீழியங்கும் ஜெய்சிங் ரோட் பகுதியில் அமைந்துள்ளது. இது எப்படிப்பா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த கடிகாரம் ஒவ்வொரு வினாடியிலும் இந்தியாவில் பிறக்கும் மற்றும் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை மதிப்பிட்டு நாட்டின் துல்லியமான மக்கள் தொகை வளர்ச்சியை நிகழ் நேரத்தில் டிஜிட்டல் முறையில் காட்டுகிறது. இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான கேம் ஷோ தான் இது, கெட் செட் கோ. இதை நீங்க கேட்கறதுக்கு எஃப்எம் ரெயின்போ 102.2 தான் இருக்கணும். அடுத்த இந்த வகையில அடுத்ததா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சென்சஸ் எல்லாம் கரெக்டுப்பா, இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ லீகலி லாஃப்லி கொண்டு வந்தாங்க அப்படின்றதுதான் அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க எனக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. 2275 கால் பண்ணி வெளியூர் நேயர் 0413 மறந்துடாதீங்க.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 10:30 கேட்செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8ல நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண கால் மேல கால் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வகையில இப்போ ஒரு கால நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். மேடம்
0: ராஜகோபால் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிற மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப நலம் சார். கேள்வி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா? கேள்வி கேட்டீங்களா?
1: கேட்டோம் மேடம்.
0: ஓகே, இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு.
1: 1948. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க மேடம்.
0: சூப்பர் சார். 1948 என்பது மிக சரியான விடை. டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக கால் நிலையத்திற்கு கால் பண்ணி உங்களோட ஆன்சரை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.
0: நேயர்களை, இதே மாதிரி நீங்களும் உங்களோட பதில்களை எங்களுக்கு பதிவு பண்ணலாம். 2271760, 2275230. ஓகே, 1948 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் சட்டம், அதாவது சென்சஸ் ஆக்ட் 1948 அடிப்படையில தான் வந்து சென்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனும் புது இன்ஃபர்மேஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இப்போ அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் முதல் பெண் கணக்கெடுப்பு ஆணையர் யார்? இந்தியாவின் முதல் பெண் கணக்கெடுப்பு ஆணையர் யார்? இதற்கான பதில நீங்க எனக்கு கால் பண்ண போறீங்க, சொல்ல போறோம். அதுக்கடுத்து அதுக்குள்ள அடுத்து சூப்பரான ஒரு சாங் வருது, கேட்டுட்டே என்ஜாய் பண்ணுவோம்.
2: We are gonna bring back a classic soul down.

நேரம் 10:37 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8ல இந்தியாவின் முதல் பெண் கணக்கெடுப்பு ஆணையர் யார் என்று கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக எல்லாரும் கால் பண்ணுங்க. 2271760 2275230.

0: நேரம் 10:43 நிமிடம். கேட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ண ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேச போறோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டாரியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப நல்லமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லமா இருக்கீங்களா?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: சூப்பர் சார். மழை எல்லாம் அந்த பக்கம் மழை எல்லாம் எப்படி இருக்கு? வெயில் எல்லாம் எப்படி இருக்கு?
1: மழை வரா மாதிரி இருக்கு மேம். அப்படியே வானம் ரொம்ப டல்லா இருக்கு, கொஞ்சம் மழை வந்தா நல்லா இருக்கும் ஃபீல் பண்றோம்.
0: சூப்பர் சார், அடிச்ச வெயிலுக்கு மழை வந்தா சமையா இருக்கும் ஃபீல் பண்றீங்க என்ன மாதிரி?
1: எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னீங்க மேம். ஆனா ஒரு சந்தோஷம் என்னன்னா, கொஞ்சம் சன்ஷைன் வராம இருக்கிறது நல்லாதான் இருக்கு. இவ்வளவுதான் வச்சு செஞ்சிருச்சு,
0: இதுவும் நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்கிறது கிளைமேட், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஹாப்பியா இருக்கு.
0: ஓகே சார், ஓகே சார். இந்தியாவின் முதல் பெண் கணக்கெடுப்பு ஆணையர் யார் அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வச்சிருக்கீங்களா?
1: ஆமா மேம், இதற்கான சரியானபடி பிரேமா ராய் அவர்கள் தான் மேம்.
0: ஓ சூப்பர் சார், கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க, கண்டுபிடிச்சதுக்கு நன்றி. வெயிட் பண்ணி எனக்காக கால் பண்ணி நீங்க வந்து பேசினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார்.
1: எனக்கும் ரொம்ப ஹாப்பி மேம் பார்ட்டிசிபேட் பண்ணது. தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ. மக்களே, இதே மாதிரி நீங்களும் உங்களோட பதில்களை எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்க 2271760 2275230. அடுத்த கேள்வியை கேளு சாண்டி அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு காதல விழுது. உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுன்ற கேள்விக்கு நீங்க கால் பண்ண போறீங்க, ஆன்சர் சொல்ல போறீங்க. சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 10:52, 50 நொடிகள். கேட்ஜெட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 102.8. அடுத்து நான் பதில் சொல்லியே தீருவேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பேசிடலாமல? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம். பதில் சொல்லியே தீருவேன்னு கடைசியா வந்துட்டேன்.
1: கரெக்ட் மேம், கரெக்டா லைன் புடிச்சிட்டீங்க. உலக மக்கள் தொகை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் தெரியுமா? சொல்லுங்க.
2: ஜூலை 11
1: ஜூலை 11 என்பது மிக மிக மிக சரியான பதில். ஆன்சர் கண்டிப்பா சொல்லியே தீரணும்.
2: உங்க நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி மேம், கேக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.

நேர்லே இதே மாதிரி உங்களோட பதில்களை நீங்க இங்க கூட ஷேர் பண்ணலாம். 2271760 2272530 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து எங்ககிட்ட வந்து உங்களோட பதில்களை பகிர்ந்துக்கலாம். அந்த வகையில ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. அடுத்த கேள்வி கேட்டுடுறேன், நீங்களும் கால் பண்ண கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உலகில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு எது? உலகில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு எது அப்படின்ற கேள்விக்கு நீங்க ஆன்சர் சொல்ல எனக்கு கால் பண்ணுங்க. அடுத்து சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

இத்தனை தடவை எனக்கு கால் பண்ணி விடாம நானும் ஆன்சர் சொல்வேன் அப்படின்னு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் நான் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லணும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லணும். கடைசியா நான் கேட்ட கேள்வி, உலகின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு எது அப்படின்றது. வாட்டிகன் சிட்டி, இது வந்து ரோம் நகருக்குள்ள அமைந்திருக்கு. தோராயமா 500 முதல் 800 வரை மட்டும்தான் வந்து அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. உலகின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு வாட்டிகன் சிட்டி. உலகில் மிக நிறைந்த அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு கால் பண்ண லிசன் பண்ண எல்லாருக்கும் மிக நன்றி. அடுத்தடுத்த நிகழ்ச்சியை ரொம்ப சுவாரஸ்யமான சாங்ஸோட கான்செப்டோட ஆர்ஜஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் டாடா பை பை சொல்லிக்கிறேன், அடுத்த நிகழ்ச்சியில உங்க டென் வந்து சந்திக்கிறேன்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். நிதி, தொழில் முனைவு, கல்வி, சுகாதாரம், நிர்வாகம் என பல்வேறு துறைகளில் பெண்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும், ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் புதிய துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது என்று சமூக ஊடகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாரி சக்தி எனப்படும் பெண் ஆற்றல் அறிவியல், விண்வெளி மற்றும் கண்டுபிடிப்பு துறைகளில் முத்திரை பதித்து வருவதாகவும், நாட்டின் பெண் ஆற்றலே தேச கட்டமைப்பின் அடித்தளம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் தலைமையில் நடைபெற்ற உலகளாவிய வளர்ச்சி குறித்த மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாக உள்ளது என்றும், உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் அவர் கூறினார். விண்வெளித்துறை தொடர்பாக புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், முன்பு இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் மிக குறைவாக இருந்தன என்றும், தற்போது அது 400 கடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாகவும், நாட்டின் மின் உற்பத்தி பெருமளவு நிலக்கரியை சார்ந்துள்ளது என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இத்திட்டம் நாட்டின் எரிசக்தி பயணத்தில் திருப்புமுனையாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். துருக்கியில் அண்டாலியா நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் மற்றும் கும்கும் மோகோத் இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறி நாட்டிற்கு பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் தென்கொரிய இணையை எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. வண்ணங்களின் சங்கமம் வானவில், வண்ண பாடல்களின் சங்கமம் FM ரெயின்போ புதுவை 102.8. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் பாடல் வருது கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில பழனி பாரதி, வரிகள்ல உன்னிகிருஷ்ணன், சித்ரா குரல்கள்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.

0: பர்னிச்சர் கடை தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்ல,
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா உன்ன கிருஷ்ணன் ஜானகி குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா தேவா இசையில பழனி பாரதி வரிகள்ல ஹரிஹரன் பாடிய பாடல் வருது கேட்கலாம். காலமெலாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து மனதை வருடும் பாட்டு காது குளிர கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது, கேட்கலாம். ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 11:36, 30 நொடிகள் ஆயாச்சு. நிகழ்ச்சியில அடுத்ததா ஆசை படத்திற்காக தேவா இசையில வாலி வரிகள்ல பி உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா வைரமுத்து வரிகள்ல AR ரஹ்மான், இசையில பி உன்னிகிருஷ்ணன், KS சித்ரா குரல்கள்ல பாடல் வருதி கேட்கலாம். கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்க எஃப்எம் ட்ரெயின் போயிருக்கு. இனி கவலை இருக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 11:49 ஆகுது. நிகழ்ச்சியில அடுத்ததா கார்த்திக் ராஜா, இசையில பா விஜய், வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா குரல்கள்ல. பாடல் வருது கேட்கலாம், உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்திலிருந்து. இது FM Rainbow புதுவை 102.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: தலைமுறையா நிகழ்ச்சி நிறைவா பாடல் வருது கேக்கலாம். டைம் திரைப்படத்திலிருந்து

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக இன்று உத்தரகாண்ட் மாநிலம் செல்கிறார். டேராடூனில் உள்ள ராஷ்டிரபதி நிகேதன் மாளிகைக்கு இன்று செல்லும் அவர் ராஷ்டிரபதி உத்யான் பூங்காவின் கட்டுமான மற்றும் வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார். நாளை டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ கல்விக் கழகத்தின் நிறைவு நாள் அணிவகுப்பு மரியாதையில் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்கிறார். கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆய்வு மற்றும் உற்பத்திக்கான வரலாற்று சிறப்புமிக்க முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் அஸ்ஸாம் மற்றும் நாகாலாந்து மாநில அரசுகளுக்கும் இடையே கையெழுத்தாகியுள்ளது. இதுகுறித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, இந்த ஒப்பந்தம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்றும், நாட்டின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆய்வுக்கான வாய்ப்புகளை இது மேலும் அதிகரிக்கும் என்றும் கூறினார். மேற்காசிய மோதல்களால் உலக அளவில் எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த முயற்சி எதிர்காலத்தில் இந்தியாவின் சுயசார்பை வலுப்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு அமைப்புகளை நடத்தி நிதி சந்தைகளை குறிவைக்க சைபர் குற்றவாளிகள் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது அதிகரித்து வருவதாக மத்திய அரசு எச்சரித்துள்ளது. இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் ஆலோசனை குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சைபர் குற்றவாளிகள் உண்மை போன்றே தோற்றமளிக்கும் போலி டீப் ஃபேக் வீடியோக்கள் மற்றும் போலி அடையாளங்களை உருவாக்க AI தொழில்நுட்பத்தை பெருமளவில் பயன்படுத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் முக அங்கீகாரம், நேரடி சரிபார்ப்பு, வீடியோ KYC நடைமுறைகள் மற்றும் கணக்கு மீட்பு அமைப்புகளை ஏமாற்றி டிஜிட்டல் சேவைகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தி வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. சிட்னி நகரில் இன்று நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனை PV சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறவுள்ள அரையிறுதிப் போட்டியில் ஜப்பானின் முன்னணி வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற குரூப் A பிரிவு ஆட்டத்தில் தென்கொரியா செக் குடியரசு அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு அழகான வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிக்காக, வரலாற்றில் இன்னைக்கு முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கு, இன்னைக்கு என்ன வகையான சிறப்பான நாள் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நீங்க ஆவலா இருப்பீங்க அப்படின்னு நல்லா தெரியும். எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சாங் உங்களுக்காக வச்சிருக்கேன், கேட்டு வாங்க. வரலாற்றில் இன்று நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 12:09. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு எல்லாருக்கும் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே சாண்டி கூட இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன மிக சிறப்பான நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு தினம், உலக குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு தினம் இன்று. வேர்ல்ட் டே அகைன்ஸ்ட் சைல்டு லேபர். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அமைப்போட முயற்சியால 2002 முதல் ஆண்டுதோறும் June 12 அன்று இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. இந்த நாள் எதுக்காக கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 18 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் உடல், மனம் மற்றும் கல்வியை பாதிக்கும் வகையில் வேலைக்கு உட்படுத்தப்பட்ட

அவர்களை வந்து குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உலகம் முழுவதும் பல மில்லியன் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயசுல தொழில்களில் ஈடுபடுறது, அவங்களோட கல்வியவோ அவங்களோட விளையாட்டு ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பான குழந்தை பருவத்தை பறிக்கிற வகையில் அவர்களை உட்படுத்தப்படுற வேலையிலிருந்து அவங்களை பாதுகாக்கிற விதமா தான் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்கணும், பள்ளியை விட்டுட்டு வேலைக்கு செல்லும் குழந்தைகளோட நிலை வந்து குறையணும், குடும்பங்களின் பொருளாதார நிலை மேம்பாட்டுக்காக குழந்தைகளை உட்படுத்துவது வந்து குறைக்கணும், குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடுக்கும் சட்டங்கள் வலுப்படுத்தப்படணும், சமூகத்தில் இதற்கான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளுடைய முக்கியமான நோக்கம். இந்த குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு தினத்தை முக்கியமா ஒரு சுருக்கமான ஒரு சின்ன அழகான வழிகளில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தையின் கையில புத்தகம் இருக்க வேண்டுமே தவிர வேலைக்கான கருவிகள் இருக்கக்கூடாது, அவங்க முகத்துல சிரிப்பு இருக்கணுமே தவிர எந்த ஒரு வழியும் இருக்கக்கூடாது. இன்றைய நாள் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow 102.8.

நேரம் 12 மணி 6 நிமிடம். வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாக இன்னைக்கு என்ன முக்கியமான நாள் அப்படின்னா, பிலிப்பைன்ஸ் நாட்டின் சுதந்திர தினம் இன்று. பிலிப்பைன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே தேசிய தினம் June 12 கொண்டாடப்படுகிறது. சுதந்திரம்ன்றது ஒரு நாட்டோட அடையாளம் மட்டும் இல்ல, அவங்க அங்க நடந்த மக்களின் தியாகத்திற்கான ஒரு நினைவு சின்னமாகவும் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக பிலிப்பைன்ஸ் ஸ்பெயின் நாட்டின் காலனியாக இருந்தது. 1898 June 12 அன்று சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது. அன்றுதான் முதன் முதல்ல தேசிய கொடி முதன்முறையாக ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் பிலிப்பைன்ஸ் நாட்டை பத்தி என்ன அப்படின்னா, 7000 மேற்பட்ட தீவுகள் கொண்ட ஒரு தீவு கூட்டு அமைப்பு கொண்ட நாடு அப்படின்னா பிலிப்பைன்ஸ் தான். அதோட தலைநகர் மணிலா. இந்த இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து சூப்பரான சாங் வருது, கேட்டு வாங்க அடுத்து என்ன நடந்ததுன்னு பாக்கலாம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 12:23. வரலாற்றில் இன்ற நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. அடுத்ததா என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க போறோம். என்ன நிகழ்வு அப்படின்னா, 1776 விர்ஜீனியா உரிமைகள் பிரகடனம் நடந்த நாள் என்று. 1776 ஜூன் 12 அன்று அமெரிக்காவின் விர்ஜீனியா மாநிலத்தில் விர்ஜீனியா டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது என்ன, இதுல என்ன முக்கியமான அம்சம் அப்படின்னா, இதுதான் உலகின் முதல் நவீன மனித உரிமைகள் ஆவணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அனைத்து மனிதர்களுக்கும் பிறப்பிலேயே சுதந்திரமானவர்கள்னும் சமமான உரிமைகள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னும் கொள்கையை வலியுறுத்தின பிரகடனம் இதுதான். உயிர், சுதந்திரம், சொத்து, மகிழ்ச்சியை நாடும் உரிமை போன்ற அடிப்படை உரிமைகள் இதுல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அரசாங்கம் மக்களின் நலனுக்காகவே இயங்க வேண்டும் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மிக முக்கியமா இத ரெண்டு வரியில சொல்லணும் அப்படின்னா, மனிதன் சுதந்திரமாகவும் சம உரிமைகளுடனும் பிறக்கிறான் அப்படின்ற ஒரு உயரிய சிந்தனைய உலகிற்கு வலியுறுத்திய முக்கிய ஆவணம் தான் இந்த விர்ஜீனியா டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 102.8.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 12:31. 20 நொடிகள்ல வரலாற்றில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்து என்ன ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னா, த டைரி ஆஃப் அ யங் கேர்ள், ஆனா பிராங்க். 1942 June 12 அன்று தனது 13வது பிறந்த நாளுக்காக ஆனா பிராங்க் அப்படின்ற ஒரு சிறுமி ஒரு சிவப்பு வெள்ளை கோடு போட்ட ஒரு அழகான டைரி வந்து வாங்கியிருக்காங்க. அந்த டைரிய அவங்க எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த டைரிய அவங்க எங்கிருந்து எழுதினாங்க அப்படின்னா, உலக போரின் போது தன்னோட குடும்பத்தோட அவங்க ஒரு ரகசியமான ஒரு மறைவிடத்துல இருந்திருக்காங்க. அந்த மறைவிடத்துல நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அந்த நூல்ல அவங்களோட அனுபவங்கள், பயம், நம்பிக்கை, கனவு அப்படின்னு ஒரு இளம் பெண்ணோட உணர்வுகளை அந்த டைரியில எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய தந்தையான ஓட்டோ பிராங்க் அவர்களால் இந்த புக்கு வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இது 70க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகில் மிகவும் வாசிக்கப்பட்ட நூல்களில் ஒன்றாக இது இருந்திருக்கு. அதுக்கு எல்லாம் தொடக்க புள்ளியா அமைஞ்சது June 12 அவங்களோட பிறந்த நாள்ல அவங்க வாங்கின அந்த டைரி தான். இது ஒரு சுவாரஸ்யமான தகவலா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலுடன் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, விளையாட்டு, அறிவியல், நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மகளிர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மகளிருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மகளிர் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். சுய உதவிக் குழுக்கள் மூலமாக மகளிருக்கு கடனுதவி அளிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், விண்வெளி, புதுமை கண்டுபிடிப்புகளில் மகளிரின் பங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்கள் அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, எல்லை பாதுகாப்புப் படை, மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குநர்கள் இதில் பங்கேற்றனர். அமர்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் 3 தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28 தேதி வரை நடைபெறுகிறது. தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், 90 நாட்களுக்கு இந்த கட்டுப்பாடு செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளது. நுகர்வோருக்கு ஒரு நாளில் அதிகபட்சமாக 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக டீசல் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரக்கு, வேளாண், பயணிகள் போக்குவரத்து, அவசர சேவைகள், தேசிய பாதுகாப்பு சேவைகளுக்கு டீசல் பயன்பாடு முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ஹைஸ்பீட் டீசல் விற்பனையில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப்பதக்கங்களை வென்ற ஜஸ்பால் ராணா பயிற்சியாளராக பணியாற்றி வந்தார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியுடன் புதுதில்லி திரும்பிய நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்க தலைவர் திரு காலிகேஷ் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் என்று கூறியுள்ளார். சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்காக பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது அர்ப்பணிப்பையும் விளையாட்டுத்துறையில் அவரது ஈடுபாடும் இளையோருக்கு எப்போதும் ஊக்கம் அளிக்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் நாட்டிற்கு பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்தவர் ஜஸ்பால் ராணா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பயிற்சியாளராகவும் அவரது பங்களிப்பு மூலம் இளைய விளையாட்டு வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் மட்டுமன்றி திறமையான பயிற்சியாளர் என்று தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்திய விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில், ஜஸ்பால் ராணா சிறந்த வீரராகவும் பயிற்சியாளராகவும் திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு அவர் அளித்த பங்களிப்புகள் மகத்தானது என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு

0: ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கான உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்கினால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே குழந்தை தொழிலாளர் முறை என்பது சமூகத்தில் நிலவி வரும் பெரிய குற்றம் என்று தமிழகத்தின் தருமபுரி மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்னைக்கு June 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் முறைன்றது இந்த சமுதாயத்துக்கு நிலை வர்ற ஒரு பெரிய ஒரு குற்றத்துல அது ஒண்ணு. நீங்க எங்காவது குழந்தைகள் பணிபுரியறத பாக்குறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது 10, 9, 8 அப்படிங்கிற ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் இருக்கு, பென்சில் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, இதுல எதுல வேணாலும் நீங்க புகார் கொடுக்கலாம். உங்களோட அடையாளங்கள் எதுவும் தேவைப்படாது. இந்த புகார்கள் மூலமா நாங்க ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுல குழந்தை தொழிலாளர் இருப்பது உறுதி செய்யப்பட்டா அந்த குழந்தைகளை மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்துல அவங்க ஒரு சிறந்த மனிதரா வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்க மேற்கொள்வோம். அந்த பணியமர்த்தினாங்க இல்லையா, அந்த வேலையளிப்போருக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு, இந்த சட்டங்களில் உள்ள தண்டனைகளை பெற்றுத்தருவோம்.
1: இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரெஞ்ச் ஹில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிராட் ஷர்மான் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியாவும் அமெரிக்காவும் பழமையான மற்றும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா கூட்டமைப்பும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனமான வார்பர்க் தலைவர் சார்லஸ் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா உலகிலேயே மிகச்சிறந்த பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ நிறுவன தலைவர் ஜீது பட்டேல் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். அரிசி, கோதுமை, மின்சாரம் உள்ளிட்டவற்றின் விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக 70,000-க்கும் மேற்பட்டோர் ராவல்கோட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த செவ்வாய்க்கிழமை பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்ததை எதிர்த்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-6, 21-9 என்ற செட் கணக்கில் தைவானின் சூயு சென்னை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோவில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் தென்கொரியா 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கனடா போஸ்னியா ஹெர்ஜகோவினா அணியை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலாபள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இரவு 11:00 நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கையை எதிர்கொள்கிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் ஸ்னேஹித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 9-11, 11-7, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பயாஸ் ஜெயின் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனு தாக்கர், அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: இது யார் வீடு என்றெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. பொதுக்கூட்ட மைதானத்திலிருந்து இங்கு கடத்தி வரப்பட்டு சிறை வைக்கப்பட்டேன். ஒரு கிழவன் என்னை வண்டியில் கூட்டி வந்தான். அவனுக்கு புரிந்து கொள்ள சில வினாடிகள் ஆகின்றன.
3: ஓ, நீங்க?
2: நான் மைத்ரி, சுதந்திர கட்சி கூட்டத்தில் பேச இருந்தவள்.
3: ஓ,
2: நீங்கள்தான் அந்த மைத்ரியா? அடடா, வாங்க வாங்க. அட பாவி பயல்களா, இந்த வேல்சாமி கிழவனா இத்தனைக்கு துணிஞ்சான்? எந்த காரில் கூட்டின்னு வந்தாங்க?
3: கருப்பு கலர்.
2: அப்ப சரி, சர்வீஸுக்கு போயிருந்த வண்டியை எடுத்துட்டு வரேன்னு டிரைவர் போனான். இப்படி பண்ணிட்டாங்க. மை குட்னஸ், ரொம்ப மன்னிச்சுக்கங்க. உள்ளே வாங்க. அவன் வராந்தா வாயற்படி ஏறி அவளை அழைக்கிறான். ஒளி வெள்ளத்தில் வைக்கோல் மாசும் கண்ணீர் கதையுமாக அவள் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தும் முன்பு இந்த இளைஞனை நம்பலாமா என்ற ஐயம் தோன்ற அசையாமல் நிற்கிறாள். எஸ்கியூஸ் மீ, நீங்க யாரோ என்னமோ எனக்கு தெரியாது. எனக்கு இன்று நேர்ந்த அனுபவத்தை நினைச்சால் படியேறி வரும் துணிவு இல்லை. கதவை திறந்து விட்டீர்கள், மிக்க நன்றி.
3: அப்ப என்னை நம்பாமல் வெளியே நிற்க போறீங்களா, இல்லை இந்த நள்ளிரவில் வெளியே நடந்து போக போறீங்களா என்று அவன் நகைக்கிறான்.
2: பொறியில் சிக்கிய எலியாக தவிக்கிறாள். மறுமொழி வரவில்லை. உங்களுக்கு மேலும் ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காகவே நான் படியேறி வர சொல்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன். உள்ளே வாங்க. வீட்டில் உங்கள் தாயார், சகோதரி அல்லது மனைவி யாரேனும் இருந்தால் வர சொல்லுங்கள், நான் வருகிறேன். என்ன துரதிர்ஷ்டம், தாயார் இறந்து 2 மாசமாகிறது, சகோதரி மனைவி யாரும் எனக்கு இல்லை. நான் இந்த கட்சி அரசியல் எதிலும் சம்பந்தப்படாதவன். சொல்லப்போனால் 6-7 வருஷங்களாக இந்நாட்டிலேயே நான் இல்லை. தாயாருக்கு உடல் நலம் இல்லை என்று வந்தேன். அவர்கள் இறந்து போனார்கள். மீண்டும் இம்மாதம் 18ஆம் தேதி நான் சிக்காகோ போக இருக்கிறேன். போதுமா? கம் இன் ப்ளீஸ். தனக்குள் நாணியவளாக அவள் படியேறி கூடத்துள் நுழைந்து அங்குள்ள பெஞ்சில் உட்காருகிறாள். நீங்கள் இன்னும் பயத்தை விடவில்லையா? அதோ குளியலறை இருக்கிறது, முகத்தை கழுவிக்கொள்ளுங்கள் என்று காட்டுகிறான். பிறகு உள்ளே செல்கிறான். அவள் குளியலறை வாஷ் பேசினை திறந்து முகத்தை கழுவிக்கொள்கிறாள். சில் என்று குளிர்ந்த நீர் பட்டதும் ஹிதமாக இருக்கிறது. நினைவுகள் குழம்பினாலும் மேலோட்டமாக அமைதியை வரவழைத்துக் கொள்கிறாள். அவன் ஒரு தட்டில் வெண்ணெய் தடவிய ரொட்டி துண்டுகளும் ஒரு தம்ளரில் பாலும் கொண்டு வருகிறான்.
3: ஐயோ, இதெல்லாம் எதற்கு இப்போது என்று கூசி குன்றுகிறாள்.
2: வேறு சாப்பாடு ஒன்றுமில்லை, நீங்கள் பசியோடு இருப்பீர்கள், பார்த்தாலே தெரிகிறது என்று தட்டை வைத்துவிட்டு போய் 2 மலை வாழைப்பழங்களை கொண்டு வருகிறான். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்று புரியவில்லை. உங்களுடைய ஆட்கள் பத்திரமான இடம் என்று செய்ததை நீங்கள் முறியடித்துவிட்டு மனித தன்மையை காட்டுகிறீர்கள். இந்த பெரிய வீட்டில் நீங்கள் மட்டுமே இருப்பதால்தான் அவர்கள் துணிவடைந்திருக்கின்றனர். இருந்தாலும் அந்த கிழவன் ஆளும் கட்சியில் இவ்வளவு விசுவாசம் வைத்திருப்பதை நான் பாராட்டுகிறேன். இந்த வீடு ராஜா எம்பி தெரியுமா, அவருடையது. எனக்கு அவர் மாமா. கிழவன் வேல்சாமி இங்கேயே ரொம்ப நாளாக வீட்டையும் தோட்டத்தையும் பார்த்துட்டு இருப்பவன். என் தகப்பனார் பாட்டனார் காலத்தவன். திருச்செங்கோட்டு ஆசிரமத்தோடு நெருங்கிய தொடர்புடைய பழைய ஆளுங்கட்சிக்காரர்கள் அவர்கள் எல்லாரும். என் தகப்பனார் 42 இயக்கத்தில் சிறை சென்று வெளிவந்த பின்பு நோய் கண்டு காலமானார். அந்த காலத்திலெல்லாம் அவருடனேயே இருந்தவன் வேல்சாமி. அவனுக்கு இப்போது ஒரே ஆத்திரம். நீங்கள்

0: அவன் விசுவாசமாக இருக்கும் கட்சியை யாரேனும் மட்டமாக பேசினால் தாங்க மாட்டான். அவன் வேலைதான் இது. அவன் இந்திய கிராமவாசி, மிகவும் நல்லவன். படிப்பறிவு இல்லாவிட்டாலும் பண்பு மிகுந்தவன். ஆனால் அவனுடைய நம்பிக்கைகளை திருப்புவது மிக மிக கடினம். அவன் முரணனாகி விடுவான். குருடனுக்கு பாடம் சொல்லி வைப்பது போல் மிகவும் கவனமாக இவனிடம் இருக்க வேண்டும். மைத்ரேயி கிழவனின் தன்மையை இப்போது புரிந்து கொள்கிறாள். வேறு காலிகள் அவளை கடத்தி செல்வதை தவிர்க்கவே அவன் இப்படி செய்ததாக சொன்னது நினைவுக்கு வருகிறது. ஆண்டவனே தன்னை இவ்விதம் கிழவன் உருவில் வந்து காப்பாற்றியதாக நினைக்கையில் அவளுக்கு கண்கள் கசிகின்றன. நான் ஒன்று கேட்கட்டுமா? நீங்கள் தப்பாக நினைத்து கொள்ள மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். கேளுங்கள். இளைஞர் கருத்துக்கள் எல்லாம் முற்போக்கு அரசியல் கட்சிகளில் ஈடுபாடு கொள்வதுதான் இயல்பு. நீங்கள் எப்படி ராஜா ராணி என்று பழைய 10 பசலி கொள்கை கட்சியில் சேர்ந்தீர்கள்? நீங்கள் இங்கே பக்கத்து பள்ளிக்கூடத்துக்கு முன்பு உள்ள மைதானத்தில் பேசினீர்கள். இங்கே தலைமேல் அடித்தாற்போல் ஒலிபெருக்கியை திருப்பி வைத்து விட்டார்கள். நான் கேட்டேன். அப்போது உங்களை கூட்டத்தில் நின்றே பார்த்தேன். என்னால் ஒப்ப முடியவில்லை. மைத்ரேயி புன்னகை செய்கிறாள். நான் இந்த கட்சியில் சேர்ந்து விட்டேன் என்று யார் சொன்னார்கள்? ஓ, இதுவும் ஒரு அரசியல் வினோதமா? பின்பு மேடையேறி அந்த கட்சிக்காக வாக்காளரை இழுக்கிறீர்களே. உண்மைதான். ஆனால் ராஜமானியம் போன்ற விஷயங்களை நான் மறந்தும் கூட பேச மாட்டேனே. நான் இப்போது முற்றிலும் கூலி பேச்சாளிதான். முதலில் ஏதோ உற்சாகத்துடன் இறங்கினேன். ஆனால் இதில் பணமும் சம்பாதிக்கலாம் என்று போக போக தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் வசதியான பங்களாவில் நல்ல செல்வாக்கு குடும்பத்தில் செல்வாக்கான ஜாதியிலும் இருப்பதால் பணத்துக்காக பேசலாமா என்று கேட்கக்கூடும். இங்கு பெரும்பான்மை மக்கள் போராட்டத்துக்கும் கோஷங்களுக்கும் ஏன் வருகிறார்கள்? அது சில நாட்களுக்கு சோறு போடுகிறது, காப்பி வாங்கி கொடுக்கிறது. நானும் ஒன்றும் 2000 வைரமும் பட்டும் வாங்கிக் கொள்வதற்காக சேர்க்கவில்லை. என்னுடைய எத்தனையோ சோதரர் பிழைக்க வழியின்றி சமுதாயத்தின் கண்களில் கேலி பொருள்களாய் உலவுவதை தடுக்க நான் பொருள் சேர்க்கிறேன். மேற்குலத்தில் பிறந்தாயா? உனக்கு கல்வித்துறையின் வாயிலை அடைத்து விடுவோம். உனக்கு தொழில் துறையில் சலுகை கிடையாது. உனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லாமல் சொல்லும் அரசை நாங்கள் நம்பி பயனில்லை. நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள். எங்கள் நிலையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் பேசுவது வேடிக்கையிலும் வேடிக்கையாக இருக்கிறது. உங்களை வெளிப்படையாக விருத்த கட்சியுடன் இன்று குலாவுவது எவ்வளவு கேலிக்கிடமாக இருக்கிறது என்பதை அறிவீர்களா? அறிவேன். ஆனாலும் அவர்கள் வெறுத்ததை ஒப்புக்கொண்டு இப்போது பிளவை சரி செய்து கொள்ள வருகிறார்கள். ஆனால் ஆளும் கட்சியினர் வெறுப்பில்லை என்று கொள்கை அளவில் சொல்கிறார்களே ஒழிய, திறமைக்கு மதிப்பில்லை என்று நாங்கள் ஒதுக்கப்பட்டு பசுமை இழந்து சமுதாயத்தின் வன்மையான கிளைகளிலிருந்து உதிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
3: இருக்கு. சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். புனித அமர்நாத் யாத்திரை வரும் ஜூலை 3 தேதி தொடங்கி

ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில், புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் புகழ்பெற்ற இந்த யாத்திரைக்கான பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விரிவான ஆய்வு மேற்கொண்டார். பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் தலைமையில் நடைபெற்ற உலகளாவிய வளர்ச்சி குறித்த மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையில் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். வெங்காயம் கொள்முதலை வலுப்படுத்தவும், விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைப்பதை உறுதி செய்யவும் நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று புதுடெல்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச கொள்முதல் விலை 1 குவிண்டாலுக்கு 1,650 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக ஊடக பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவர்கள் குழு நாளை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்க உள்ளது. எனவே காரைக்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சிட்னி நகரில் இன்று நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனை PV சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறவுள்ள அரையிறுதி போட்டியில் ஜப்பானின் முன்னணி வீராங்கனையை எதிர்கொள்கிறார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற குரூப் ஏ பிரிவு ஆட்டத்தில் தென்கொரியா செக் குடியரசு அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03.
2: ஹலோ, வணக்கம் நேயர்களே. ஃப்ரம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, நான் உங்க ஆர்ஜே ஆஷா. நேர்களே, நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு மாணவர்கள் என்ன படிக்கலாம், இத பத்தி நிறைய விஷயங்களை சென்ற வாரமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள். சோ அந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை கேட்க போறீங்க.
3: ஓகே, இப்ப வந்து வேலை வாய்ப்புகளும் சரி, நிறைய படிப்புகளும் சரி, கொட்டி கிடக்கு, நிறைய இருக்குது படிக்கிறதுக்குன்னு. இப்போ இந்த மாதிரி மாணவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட துறையை தான் நான் எடுக்கணும், இதுல வந்து நான் என்ன மேலும் மேலும் வந்து அதுல மெருகேத்திக்கணும்னா என்னென்ன மாதிரி கோர்சஸ் இருக்குமே?
4: அது ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போற சாய்ஸ் வந்து ஃபீல்டு தான், எதுல ஸ்கில் அவங்களுக்கு ரொம்ப இருக்குங்கிறத நம்ம பாத்துக்கணும். எதுல ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கோ அது ரெலவெண்டா உள்ள கோர்சஸ் முதல்ல அவங்க சாய்ஸ் எடுக்கணும். யூஜி செலக்ட் பண்றதா இருக்கட்டும், பிஜி செலக்ட் பண்றதா இருக்கட்டும், அதுல வரப்போற அடுத்தது டாக்டரேட் சம்பந்தமா போறது, எது எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க உள்ள போய்கிட்டே இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், சோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து துறையை செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது, அவங்களுக்கு அதுக்கான ஸ்கில் அவங்க டெவலப் பண்ணிக்கணும். நம்ம வெறும்னே தியரிட்டிக்கலா படிச்சா பத்தாது, சோ அதுக்கான ஸ்கில்ல அவங்க டெவலப் பண்ணிக்கணும். சோ நிறைய யூடியூப் சேனல்ஸ் வருது, மூக் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. நாட் ஒன்லி காலேஜஸ்ல படிக்கிறதோட மட்டும் இல்லாம அடிஷனலா இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வெப் ஏரியாஸ்ல பார்த்து அவங்க படிக்கிறது வந்து நல்லா இருக்கும். இது இல்லாம கண்டினியூஸ் லேர்னிங்ல அவங்க ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நல்லா ரெஃபர் பண்ணலாம், ஜேர்னல்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணலாம், நிறைய கான்ஃபரன்சஸ் அண்ட் வெப்மினார்ஸ் அட்டன் பண்ணலாம். இப்ப அவங்க எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண போறாங்களோ அதுக்காக ஸ்பெசிபிக்கா வெப்மினார்ஸ் அதெல்லாம் நடக்கும். சோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயே அவங்க அதை அட்டன் பண்ணி அவங்க கத்துக்கலாம். அவங்க ஸ்கில்லான பர்சன்ஸ் பேசுறப்ப நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் அவங்க. இது இல்லாம பிராக்டிகல் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் போலாம். ஒரு 1 month டூ மந்த்ஸோ த்ரீ மந்த்ஸோ எப்ப இருக்கோ அது இன்டர்ன்ஷிப், அந்த ஃபீல்டுல போய் இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது கண்டிப்பா நெட்ஒர்க் வச்சுக்கணும், கம்பெனிஸோட நெட்ஒர்க் வச்சுக்கணும். அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்க, அண்ட் தென் இ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா. சோ அந்த ப்ரொஃபஷனலி யாரெல்லாம் ஸ்கில்லா இருக்காங்களோ அவங்களோட லிங்க்ல இருந்தாங்கன்னா இவங்க ஃபீல்டுக்கு எப்படி ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்போ ஏதாவது ஒன்னு அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கான

0: எல்லாம் ரெடி பண்ணிக்கணும், ப்ரிப்பரேட்டரி ஒர்க் என்ன, எங்க வந்து நமக்கு லோன்ஸ் கிடைக்கும், அடுத்தது என்னென்ன வாங்கணும், இது எல்லாமே அவங்களோட அவங்க கம்பேர் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் அவங்க டெவலப் பண்ணிக்கணும். இது இல்லாம நான் அப்ராட் எல்லாம் படிக்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். டோஃபல் அந்த மாதிரி உள்ள கேட் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரி போக போறோம் அப்படிங்கறதுனா அதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். இதனால எந்த இதுல நம்ம போகணும்னு ஃபீல்டு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற படிப்பை படிச்சுட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளேயே இறங்கி ஒர்க் பண்ணி பார்த்து அந்த மாதிரி பீப்புளோட அவங்க லிங்க் ஆறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அதில் மெருகேத்திக்கலாம்.
1: நீங்க வெளிநாட்டுக்கு சேர்ந்த படிப்புகள் அப்படின்னு அதுக்கெல்லாம் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க படிக்கிறதோட நம்ம வெளிநாட்டுல போய் படிச்சா இன்னும் நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அந்த மாதிரி வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு என்னென்ன படிப்புகள்லாம் இருக்கு?
0: இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா நம்ம இங்கே படிக்கிற எல்லா கோர்சஸுமே போய் படிக்கலாம். இங்கே படிக்க போகிற யூஜி கோர்சஸாக இருக்கட்டும், பிஜி கோர்சஸாக இருக்கட்டும், மெடிசின், இன்ஜினியரிங் எல்லாமே வந்து அவங்க அங்கே போய் படிக்கலாம். ஈவன் ஜெர்மனியில், யூகேல, யூஎஸ்ஏல எல்லாத்துலேயுமே வந்து பசங்க போய் படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ யூஜி கோர்ஸ்னா இன்ஜினியரிங் எடுக்கலாம், மெடிசன் எடுக்கலாம், பிஸ்னஸ் ஓரியன்டாக உள்ள கோர்சஸ் போகலாம், பிஜி கோர்சஸ், எம்பிஏ அந்த மாதிரி உள்ள கோர்சஸ் போனால் பிஜி போனவங்க போகலாம். அது ஸ்காலர்ஷிப்போட வேற கிடைக்குது. நம்ம இங்கேருந்து அப்ளை பண்ணுறப்பயே அவங்க எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஸ்காலர்ஷிப்போடய அவங்க போகலாம். இப்போ எங்க

0: இருக்கட்டும், மெடிசின், இன்ஜினியரிங் எல்லாமே வந்து அவங்க அங்க போய் படிக்கலாம். ஈவன் ஜெர்மனில, யூகேல, யூஎஸ்ஏல எல்லாத்துலயுமே வந்து பசங்க போய் படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப யூஜி கோர்ஸ்னா இன்ஜினியரிங் எடுக்கலாம், மெடிசன் எடுக்கலாம், பிசினஸ் ஓரியன்டா உள்ள கோர்சஸ் போலாம், பிஜி கோர்சஸ் எம்பிஏ அந்த மாதிரி உள்ள கோர்சஸ் போனா பிஜி போனவங்க போலாம். அது ஸ்காலர்ஷிப்போட வேற கிடைக்குது. நம்ம இங்க இருந்து அப்ளை பண்றப்பயே அவங்க எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஸ்காலர்ஷிப்போட அவங்க போலாம். இப்ப எங்க கம்யூனிட்டி காலேஜ்ல பாத்துட்டீங்கன்னா பசங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஒன்னு இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல இப்ப ஃபர்ஸ்ட் இயர் இங்க படிக்கிறாங்கன்னா செகண்ட் இயர் அங்க போய் படிப்பாங்க. ஈக்குவலன்ட் பேப்பர்ஸ் அங்க முடிச்சிட்டு ஒன் இயர் அங்கிருந்து இங்க வந்து திருப்பி தேர்ட் இயர் கண்டினியூ பண்ணுவாங்க. சோ ஒன் இயர் அப்ராட்ல எக்ஸ்போஷர்ஸ் இருக்கும். சோ அந்த அப்ராட் எக்ஸ்போஷர்ஸ்ல இருக்கிறப்ப அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. இங்க முடிச்ச உடனே அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய அப்ராட்லோட லிங்க் ஆகக்கூடிய கோர்சஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறப்ப எல்லாத்துக்கும் போலாம். சோ மெடிசன்லயும் பிலிப்பைன்ஸ் போலாம், ரஷ்யா போலாம், உக்ரைன் போலாம். அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சைடு சிங்கப்பூர் அண்ட் சுவிட்சர்லாந்துல அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. லா படிக்கவே கூட எல்லாரும் யூகே அண்ட் ஆஸ்திரேலியா போறாங்க. சோ அவங்க இன்ட்ரெஸ்ட பொறுத்து அப்ராட் போக முடியும், எக்கனாமிக்கலா ஸ்பேர் பண்ண முடியும் அப்படின்னா தே கேன் கோ ஃபார் அப்ராட்.
1: ஓகே, நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவா

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியை. இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு படிப்பு படிக்கிறதுக்கும் என்ட்ரன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியா தான் இருந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலுமே வந்து அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ், டீச்சிங் ஃபீல்டா இருக்கட்டும் இல்ல மெடிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும் இல்ல இன்ஜினியரிங் ஃபீல்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. சோ என்னென்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு மேம்? இப்ப
3: ஜென்ரலா பாத்தோம்னா எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் நம்ம நீட்ட சொல்லிடுவோம். ஏன்னா மெடிசின் சைடு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட், பிபிடி போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்க கண்டிப்பா நீட் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும். சோ மருத்துவம் சம்பந்தமா, பல் மருத்துவம் சம்பந்தமா இல்ல இந்த மாதிரி போகணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீட் எக்ஸாம். அது மாதிரி ரெண்டாவது இன்ஜினியரிங் சைட் ஜேஇஇ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். சோ அடுத்தது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் வேணும் அப்படின்னாக்கா கியூட் எக்ஸாம் எழுதணும். அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மத்திய பல்கலைக்கழகம் சொல்லுவோம் இல்லையா, அங்க ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி கோர்சஸ் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பா கியூட் கிளியர் பண்ணணும். அடுத்தது CLAT சொல்லுவோம், லா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். லா சைட் படிக்க போறாங்கன்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும். தென் ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா NIFT NID அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து அவங்க கிளியர் பண்ணணும். சார்ட்டர்ட் அக்கவுண்டிங் ஆஸ் யூஷுவல் CA ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். அரசு வேலை வாய்ப்பு துறை நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட அசிஸ்டன்ட் அந்த மாதிரி போனா UPSC எக்ஸாம் TNPSC எக்ஸாம்ஸ் வந்து தமிழ்நாடுல அதை கிளியர் பண்ணணும். ஃபாரின் எஜுகேஷன் போகணும் அப்படின்னா IELTS அடுத்தது TOEFL அந்த மாதிரி எல்லாமே லாங்குவேஜ் சம்பந்தமா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் சம்பந்தமா உள்ள எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸஸ் கிளியர் பண்ணிட்டு அவங்கவுங்க ஆப்ஷன் கேத்த மாதிரி அவங்க படிக்க போகலாம்.
2: இப்போ வந்து ட்ரெண்டிங்கா இருக்கிற கோர்சஸ் எல்லாம் என்ன மேம்?
3: இப்போ நம்ம பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா இன்டர் டிசிப்ளினரின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஃபீல்டா உள்ளவங்க நிறைய ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி ஃபீல்டு வந்து நிறைய எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதுல இப்ப ஃபர்ஸ்ட் ஏ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இப்ப இறந்து போனவங்களை கூட பேச வைக்கலாங்கிற மாதிரி நிறைய விர்ச்சுவல் இமேஜஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க. சோ அப்படி பாக்குறப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அந்த ஃபீல்டு போகலாம். அப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆகுமெண்டரி ரியாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகலாம். இதில் வந்து பயாலஜி ஃபிசிக்ஸ் இதனோட இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸும் மிக்ஸ்டாக வரப்போ அவங்களுக்கு இன்னும் நாலேஜபிளான வேலையாக இருக்கும். அது ஆன்லைன் சிமுலேஷன் டூல்ஸ், விர்ச்சுவல் லேப்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிகல்ஸ், அப்புறம் 3D பிரிண்டிங் அண்ட் அந்த ஃபீல்ட் ப்ரோட்டோடைப்பிங் பிரிண்டிங் வந்து அது ரொம்ப இதுவாக இருக்குது. அண்ட் தென் கிளவுட் கம்ப்யூட்டிங், கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணலாம். IoT ஃபீல்டு, இன்டர்நெட் ஆஃப் திங்கிங்ஸ் சொல்லுவோம் இல்லையா திங்ஸ்னா, அந்த மாதிரி IoTல ஒர்க் பண்ணலாம். பிளாக் செயின் இன் ரிசர்ச் சொல்லுவோம், அதுல வந்து சயின்டிபிக் டேட்டா இன்டெகிரிட்டி அதாவது சயின்ஸ் சம்பந்தமான விஷயங்களை ஒன்னா சேர்க்கிற மாதிரி உள்ள அந்த மாதிரி ஃபீல்டுல எல்லாம் ஒர்க் பண்ணலாம். சோ டெக்னிக்கலி இன்டெகிரேட்டட் கோர்சஸ் எடுக்கிறது இல்ல ஸ்கில் சர்டிபிகேஷன் கோர்சஸா போறது, அதே மாதிரி ப்ராஜெக்ட் லேர்னிங்ஸ் அந்த மாதிரி போறப்ப அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொன்னேன் இல்லையா, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டரோட சேரப்ப பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எடுக்கலாம். சோ இப்ப பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும், பயாலஜி பேஸும் தெரிஞ்சிருக்கணும். சோ இப்ப ஒரு ட்ரக் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ட்ரக் எப்படி வேலை செய்யுதுன்னு டைரக்டா எடுத்தோன்னே ஹியூமனுக்கோ இல்ல அனிமலுக்கோ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ட்ரக் உடம்புல போய் எப்படி ஒர்க் பண்ணுங்கிற மெத்தடாலஜியை நம்ம பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல பார்க்கலாம். சோ அப்ப அந்த மாதிரி ஒர்க்ல பண்ணி கொடுக்கறப்ப உங்களுக்கு சயின்ஸ் பேக்ரவுண்டோட போறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். சோ அங்க பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி போலாம். இது எல்லாமே லெபரேட்டரி ஆட்டோமேஷன், இன்னும் சொல்ல போனா பாய்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ண பிடிக்காது. சோ அப்ப ரவுண்ட்ஸ்ல இருக்கணும்பாங்க, ஆனா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்ப சயின்ஸ் முடிச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம இப்ப புது புது இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷின்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. அப்ப அவங்க அந்த டெக்னிக்கலா பிசிக்ஸும் பயாலஜியும் சேர்ந்து தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், அனாலிட்டிக்கலும் பயாலஜியும் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணலாம். சோ ரெண்டு மெஷின் இன்ஸ்டால் பண்ணாலே போதும் ஒரு ஒன் டே ஆர் ஒன் வீக்கு.

0: அந்த மாதிரிலாம் அவங்க ஒர்க் பண்றப்ப ட்ரெண்டிங்கா இருக்கு இப்போதைக்கு.
1: ஓகே, நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.
2: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
3: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இப்ப நிறைய பேர் வந்து வர்க் பண்ணிட்டு ஒருத்தவங்க கீழே போய் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்றத நம்மளே சுயதொழில் பண்ணி நாலு பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துறைகள் இருக்கு. அந்த மாதிரி சுயதொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற மாணவர்கள் என்னென்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கணும்?
3: இப்போ பசங்க வந்து எப்பவுமே மேக்சிமம் ஆப்ஷன் சுயதொழில், அதாவது ஒரு டிகிரி வேணும். ஆஃப்டர் தட் நம்ம வந்து நம்மளோட உழைப்பை போடணும். யாருக்கும் ஒருத்தருக்கு ஒர்க் பண்ணாம நம்ம உழைப்பை நமக்கு போட்டு அதுல யாருக்காவது ஒரு நாலு பேருக்கு ஒர்க் கொடுக்கணுங்கிற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்றாங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் அதுல இருக்குது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல பாக்கிறப்ப பேக்கரி, கன்ஃபெக்ஷனரி இதெல்லாம் வந்து அவங்க ஓனாவே ஹோம் கிச்சன் ஆரம்பிக்கலாம், பேக்கரி ஸ்டார்ட் பண்ணலாம், ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஒரு சுயதொழில் பண்ணலாம். ரெண்டாவது ஃபேஷன் டிசைனிங், டிப்ளமா இன் ஃபேஷன் டிசைனிங். இதுல பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் இன் டெய்லரிங் இருக்கு, எம்ப்ராய்டரிங் இருக்கு. சோ இதுல வந்து இப்ப நிறைய டிசைனர் சாரீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதுல ரொம்ப கிரியேட்டிவா ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுல பண்ணலாம். அடுத்தது பியூட்டிஷியன் கோர்சஸ். அந்த பியூட்டிஷியன் கோர்சஸ் முடிக்கிறவங்க பிரைடல் மேக்கப் அந்த மாதிரி எல்லாம் போலாம். இதுல டிரஸ் டிசைனிங் எல்லாம் சொல்ல போனா இப்ப ஜஸ்ட் சாரி பிளீட் வச்சு கொடுத்தாலே 500 rupees சார்ஜ் பண்றாங்க. சோ அதெல்லாம் நல்ல ஏர்னிங்ஸ் உள்ள ஒரு ஃபீல்ட் அது. சோ ஓனாவே அவங்க பிசினஸா பண்ண முடியும். ஆஃப்டர் தட் டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ஸ், பயோகெமிஸ்ட்ரி லெவன்டா போலாம். லேப் டெக்னீஷியன் சாம்பிள்ஸ் வரபோது பிளட் சாம்பிள், யூரின் சாம்பிள், சோ அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிரைவேட்டாவும் விற்கலாம், லோன்ஸும் அவைலபிளா இருக்கு. ஒரு டிகிரி டிப்ளமாவோ இருந்தாலே போறோம். ஆஃப்டர் தட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வெப் டிசைனிங் அண்ட் கிராபிக் டிசைனிங் பண்றாங்க. சோ இன்விடேஷன்ஸ் ரெடி பண்றது, கார்டு ரெடி பண்றாங்க இல்லையா, அந்த டிசைனர் கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து பண்றாங்க. தென் அக்ரிகல்ச்சரல் சைடு பொறுத்த வரைக்கும் போல்ட்ரி ஃபார்மிங், டெய்ரி ஃபார்மிங், மில்க் எல்லாம் கிராமத்து சைட்ல இருக்கிற பசங்களா இருக்கிறவங்க அந்த மில்க் எப்படி ப்ராசஸிங் பண்ணி சென்னைக்குலாம் அனுப்புறாங்க. சோ அந்த ப்ராசஸிங் கத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி அவங்க ஏரியால கிடைக்கிற அவங்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாம், அங்க இருக்கிறவங்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாம், இவங்களும் நல்லா க்ரோத் ஆகலாம். அந்த மாதிரி படிக்கலாம். ஆஃப்டர் தட் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்றது கத்துக்கிறாங்க. சோ அப்படி ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்றப்ப அதுக்கு கவர்மெண்டே சொல்லி கொடுக்குறாங்க, யூனிட்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சோ அதுல சர்டிபிகேட்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க பொருள் அவங்களே லோக்கல் எக்ஸிபிஷன்ஸ் வச்சு ஆன்லைன் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க சேல் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது இல்லாம எலக்ட்ரீஷியன், பிளம்பர் இந்த மாதிரி உள்ள கோர்சஸ், ஏசி மெக்கானிக் எல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னாக்கா நிறைய ஒர்க் பண்றதுக்கு ஓனா பிசினஸ் பண்ண முடியும். இது எல்லாமே எங்க சயின்ஸ்ல சொல்லணும் அப்படின்னாக்கா வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நல்ல பிசினஸ் போகுது. ஆஃப்டர் தட் மஷ்ரூம், ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ், மில்க் மஷ்ரூம்ஸ், சோ அந்த மாதிரி நிறைய மஷ்ரூம் இது போது ஹார்டிகல்ச்சர் பண்ணலாம். அதான் மாடி தோட்டம் சொன்னோம் இல்லையா, அது வந்து இப்ப ரொம்ப நல்லா இருக்கிற இடத்துக்குள்ளேயே பிளான்டேஷன்ஸ் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அக்வாரியம் படிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து அபார்ட் ஃப்ரம் தட் ஃபுட் ப்ராசஸிங், நம்ம இப்ப நார்மலா இப்ப ஊர்கா போடுறது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹோம் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, ஃபினாயில்ஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹோம் பேஸ்ட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற கம்பெனிஸ் வைக்கலாம். அது இல்லாம ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ்க்கு போடுறாங்க இல்லையா, சோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு. இதுல எது முடிச்சாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஓனா அவங்க வந்து பிசினஸ் பண்ணலாம். இது இல்லாம இதுல என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் தனியா நடத்தி டிக் ஆபீசஸ் இருக்கு இல்லையா, நம்ம டிஸ்ட்ரிக் ஆபீசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கவர்மெண்ட் ஆபீசஸே அதுல ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அண்ட் தென் அதுக்கான ஸ்டார்ட் அப்ஸ் ஃபண்டும் ப்ரொவைட் பண்றாங்க. சோ குரூப் வைஸ் அந்த கிராமத்துல அப்ரோச் பண்ணாங்கன்னா இது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டைஃபண்டோடய தராங்க, அதுக்கான மெட்டீரியல்ஸும் அவங்களே கொடுத்துறாங்க. இப்ப ஆரி ஒர்க் கத்துக்கிறாங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு தேவையான அந்த ஸ்டூலு, நூல் கண்டு எல்லாமே ஒரு பேக்கேஜ் அவங்க கொடுத்துறாங்க. தென் அதுல வர ஏர்னிங்ஸ் வச்சு அவங்க அடுத்தடுத்து அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே கவர்மெண்ட்ல அப்ரோச் பண்ணாலே சொல்லி தராங்க.
1: நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.
4: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியை. இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: ஓகே, படிக்கிறதுக்கு வந்து எண்ணற்ற துறைகள் இருக்கு, ஆனா எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன வேகன்சி இருக்கு, எந்தெந்த காலேஜ்ல நம்ம என்னென்ன படிக்க முடியாதோ நம்ம பாண்டிச்சேரிக்குள்ள, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
5: நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நிறைய காலேஜஸ் இருக்கு, ஸ்பெசிபிக்காவே நிறைய கோர்சஸ் நம்ம வந்து எடுத்து படிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, எங்க யூனிவர்சிட்டி தான். ஸோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் காலப்பட்டில் நமக்கு இருக்கிறதுல நிறைய கோர்சஸ் இருக்கு. இப்போ அதாவது என்இபி புதிய கல்விக் கொள்கை திட்டம் படி இன்டெகிரேட்டட் கோர்ஸே வந்துருச்சு. ஸோ பிளஸ் டூ முடிச்ச உடனே அவங்க வந்து அங்கே நேராகவே யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணலாம். முன்னாடிலாம் யூஜி முடிச்சுட்டு தென் பிஜி போவாங்க. இப்போ அப்படி இல்லாமல் பிஜி இல்லாமல் டைரக்டாகவே யூஜிலேருந்தே கண்டினியூ பண்ணி பிஜி பிஹெச்டி பண்ணுற மாதிரி உள்ள கோர்சஸ்லாம் அங்கே அவைலபிளாக இருக்கு. ஸோ யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் போகலாம். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸும் கியூட் எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் மட்டும்தான் யூனிவர்சிட்டியில் உள்ள கோர்சஸ் போக முடியும். அங்கே அடுத்தது புதிய கல்விக் கொள்கை திட்டப்படி மல்டிமீடியா அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் கோர்சஸ் இருக்குது. இதுல எல்லாம் வந்து 4 வருஷம் படிக்கணும், 3 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. இதுல யாரெல்லாம் நில்லரியர் அண்ட் பர்சன்டேஜோட வரவங்க 4th year கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா வெறும் பிஎஸ்சி தான் கொடுப்பாங்க. பிஎஸ்சி ஹானர்ஸ் போகணும்னா 1 year எக்ஸ்ட்ரா. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுல மேக்ஸிமம் எல்லா கோர்சஸுமே நீங்க கவர் பண்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணணும்னா இங்க கம்யூனிட்டி காலேஜ்ல அப்ளை பண்ணலாம். இது இல்லாம வெக்கேஷனல் டிகிரின்னு ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு. அந்த வெக்கேஷனல் டிகிரி ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா இதுல வந்து எப்ப வேணாலும் என்டர் ஆகலாம், எப்ப வேணாலும் எக்ஸிட் ஆகலாம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, முடிச்சிட்டீங்க, அடுத்தது நீங்க வெளியில போயிட்டு நான் ஒரு 1 year ஒர்க் பண்றேன், எனக்கு இப்ப எக்கனாமிக்லாம் படிக்க முடியல, நான் தென் அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படியும் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸி மொபிலிட்டி ஆக்சசபிலிட்டி உள்ள கோர்ஸ் அது வெக்கேஷனல் டிகிரி. அதுல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னாக்க ஆர்டிடின்னு சொல்லுவோம். அந்த ஆர்டிடிங் வந்து ரேடியோகிராஃபி டெக்னீஷியன்ஸ்க்கு போற படிப்பது. அடுத்தது ரீனல் டயாலிசிஸ் ஒன்னு இருக்குது. அந்த ரீனல் டயாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப இதெல்லாம் பண்றோம் இல்லையா, தட் இஸ் கிட்னி சைடு எல்லாம் வந்து நம்ம டயாலிசிஸ் பண்றோம் இல்லையா, அங்க டெக்னீஷியனா எடுத்துப்பாங்க. ஸோ ரீனல் டயாலிசிஸ் டெக்னீஷியன் சொல்லுவோம். ஸோ ரேடியோகிராஃபிக் இமேஜிங் டெக்னாலஜி ஒன்னு, அடுத்தது ரீனல் டயாலிசிஸ் டெக்னீஷியன் ஒன்னு, ஆஃப்டர் தட் ஓடிடின்னு ஒன்னு சொல்லுவோம், அதாவது ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. இப்போ ஆபரேஷன் பண்ண போறாங்கன்னா ப்ரிப்பரேட்டரி ஒர்க் எல்லாம் பண்ணி வைப்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்ல, டெக்னிக்கல் ஸ்டாஃபா இருப்பாங்க இல்லையா, அதுக்குன்னே தனியா கோர்ஸ் இருக்கு. ஆஃப்டர் தட் சிஎல்டின்னு சொல்லுவோம், கார்டியாக் லேப் டெக்னாலஜியில ஒர்க் பண்ணலாம், அந்த லேப்ல ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ். தென் ஆப்டோமெட்ரி, கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல என்ன சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது பிவாக்லே. இதுல என்ன விஷயம்னா இந்த கிளினிக்கல் பாராமெடிக்கல் சைட் பசங்க படிக்கிறாங்க இல்லையா, படிச்ச உடனே வேலை. ஆஃப்டர் தட் அங்கேயே அவங்க 3 நாள் காலேஜ்ல தியரி கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாங்க, 3 days வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் ட்ரைனிங் எடுப்பாங்க. ஸோ அதுலயே அந்த இன்டர்ன்ஷிப்லயே அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் வந்துடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்றவங்கள அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே இவங்க முடிச்ச உடனே டெக்னிக்கலி அவங்க ஸ்கில்டா இருக்கிறதுனால வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்டோமெட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இப்ப பிரைவேட் கம்பெனிஸ்ல ஆப்டிக்கல் சைட்லாம் 25,000-30,000 யூஜி முடிச்ச உடனே வேலை கிடைக்குது. ஸோ உடனே இமீடியட்டாவே வந்து கேம்பஸ்லயே செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஸோ கேம்பஸ்ல இப்ப ஓடி டெக்னீஷியன்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றாங்க. இந்த பசங்க பண்ணாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சைட்ல ஒர்க்குக்கு போயிடலாம். ஸோ இது இல்லாம டிப்ளமாஸ் நிறைய இருக்கு, டாக்குமெண்ட் ரைட்டிங் இருக்கு, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இருக்கு, யோகா இருக்கு, கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் ஃபார் தட் இஸ் ஃபார் ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருக்கும் இல்லையா, ஸோ அது இருக்குது. ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது. இதுக்கு டைமிங் கன்சம் இது ஒன்றும் கிடையாது, ரெகுலர் ஸ்ட்ரீம்ஸ் உள்ளது மட்டும் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கும். ஆஃப்டர் தட் டிப்ளமா

0: ஈவினிங்க்கு மேல கூட கிளாஸஸ் நடக்கும். ஸோ 24 hours ஆக்சசபிலிட்டியில் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு கோர்ஸ் முடிச்சாக்கா அவங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்னா கூட அப்ரோச் பண்ணலாம் காலேஜை, அவங்க அந்த கோர்சஸ் வந்து நடத்தி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ஆக்சசபிலிட்டி உள்ள ஏரியா வந்து கம்யூனிட்டி காலேஜ். இது இல்லாமல் அடுத்தது ஜிப்மர். நமக்கு ஜிப்மர் வந்து MBBS எல்லாரும் விருப்பப்படுற இடம் படிக்கிறதுக்கு. அது இல்லாமல் இப்போ பயோகெமிஸ்ட்ரியுமே மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி அங்கே படிக்கலாம். ஸோ மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ள பசங்க ஜிப்மர் சைடு வந்து அப்ரோச் பண்ணலாம். இது இல்லாமல் பிஎஸ்சி நர்சிங், BSMLT, அலர்ட் ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் எல்லாமே வந்து அங்கே பண்ணலாம். இங்கே நீட் வந்து எலிஜிபிலிட்டிக்கு வரும். ஆஃப்டர் தட் பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் காலேஜஸ் எடுத்துப்போம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து நம்ம பார்க்குறப்ப தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் லாஸ்பேட்டில் இருக்கு. அங்கே வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம், பிஏல இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே இருக்கு. பாரதிதாசன் காலேஜ் ஃபார் உமன் அது இருக்கு முத்தியால்பேட்டில். ஸோ அதில் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் பிசிஏ படிக்கிற பசங்க படிக்கலாம், பட் இங்கே உமன்ஸ் மட்டும். தென் காஞ்சி மாமுனிவர் சென்டர் ஃபார் பிஜி இருக்கு, அதில் எம்எஸ்சி, எம்ஏ, எம்காம், பிஹெச்டி அந்த மாதிரி மாஸ்டர் டிகிரிஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். பாண்டிச்சேரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் IGMC RI இப்போ அங்கேயுமே வந்து இந்த மாதிரி வொக்கேஷனல் கோர்சஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ MBBS நர்சிங், அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் எல்லாமே அங்கே இருக்கு. தென் மோதிலால் நேரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக், இது வந்து டிப்ளமா கோர்சஸ் சிவில், மெக்கானிக்கல் அந்த மாதிரி படிக்கிறது. தென் பெருந்தலைவர் காமராஜர் அந்த இதில் வந்து காரைக்கால் கேம்பஸ்ல பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இது. பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, சிவில், மெக்கானிக்கல் இதெல்லாம் வந்து படிக்கலாம். இது இல்லாமல் ஐடிஐ அண்ட் டிப்ளமா காலேஜஸ் அப்படின்னு பாக்குறப்ப உமன் பாலிடெக்னிக் லாஸ்பேட்ல ஒன்று இருக்கு, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் லாஸ்பேட்டும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல படிக்கிறது தான். இது மாதிரி பிரைவேட் காலேஜஸ் பிரைவேட் இது இதெல்லாமே இருக்கு. அண்ட் தென் அக்ரிகல்ச்சரல் சைட் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம காரைக்கால்ல பஜன்கோன் சொல்லுவோம், தட் இஸ் பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லுவோம். ஸோ இது காரைக்கால்ல கவர்மெண்ட்ல நீங்க படிக்கலாம் அக்ரிகல்ச்சரல். தென் மதர் தெரசா காலேஜ் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய மதர் தெரசா காலேஜ். அடுத்தது இது இல்லாம நாங்க ஃபைன் ஆர்ட் சைட் போறோம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கத்துக்கிறோம், ஃப்ளூட்டு வாசிக்கிறோம், மிருதங்கம் இல்ல டான்ஸ், பாட்டு கத்துக்க போறோம், வாய்ப்பாட்டு, வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது வேணாலும்னாக்கா அங்க பாரதியார் பல்கலைக்கூடம் நம்மளோட பாண்டிச்சேரியில இருக்கு. ஸோ அதை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரி கோர்சஸ்க்கு போகலாம். இது எல்லாமே வந்து கோர்சஸ் படிக்கிறதுக்கு நம்ம பாண்டிச்சேரியில இன் அண்ட் அரௌண்ட் இருக்கக்கூடிய காலேஜஸ்.
1: நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: வெல்கம் பேக். எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில். இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: இப்ப 12th முடிச்சோடனே டிகிரி தான் படிக்கணும்ல, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு, என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு?
5: இப்ப நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மெயினா பசங்க எல்லாருமே எழுதுற எக்ஸாம் 2

0: எக்ஸாம், ஒன்று யூடிசி இன்னொன்று எல்டிசி. அப்பர் டிவிஷன் கிளர்க் அண்டு லோவர் டிவிஷன் கிளர்க்கு எழுதுவாங்க. இது வந்து நம்மளோட பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்குள்ள குரூப் டி போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ணுறதும், அதுக்கு அடுத்த லெவல் அசிஸ்டன்ட் லெவல் ஃபில் பண்ணுறதுக்குமான எக்ஸாம்ஸ். ஸோ இதில் எப்பெல்லாம் ரிட்டைர்மெண்ட் இருக்கோ அப்போ நல்ல மாசாக நிறைய வேகன்சிஸ் வரும். ஸோ நிறைய நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து உள்ள இன்புட் ஆகக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் இது. இது இல்லாமல் அடுத்தது எஸ்எஸ்சின்னு சொல்லுவோம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ கூட கால் ஃபார் வந்திருக்கு, நெட்டில் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுலேயே நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நம்ம போஸ்டிங்ஸ் போறதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்குது. இது இல்லாம சிஹெச்எஸ்எல் சொல்லுவோம், கம்பைன்ட் ஹையர் எஜுகேஷன் செகண்டரி லெவல் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி லே ஒன்று இருக்குது. ஸோ அதுல எழுதினாலும் வேகன்சிஸ் போலாம். தென் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சொல்லுவோம், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சொல்லுவோம். அதாவது எப்படின்னாக்கா எல்லா வேலையும் நம்ம இப்ப முன்னெல்லாம் பியோன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம கிளரிக்கல் ஒர்க் இல்லாம அதுக்கும் கீழே லெவல் ஆஃப் ஒர்க்கு படிக்கல அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பிளஸ் டூ முடிச்சோன்னு நான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி போனாலும் அதுலயும் இருக்கு. சீனியாரிட்டி படி அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி லெவல் அது எழுதுறப்ப அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தென் அடுத்தது ஜிடின்னு சொல்லுவோம், ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபிள்ஸ், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் போலாம். இது இல்லாம ஆர்ஆர்பி சொல்லுவோம் இல்லையா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ரயில்வேல அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. குரூப் டி ஒர்க்கு போலாம், நான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் ஒன்று இருக்கு, என்டிபிசின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எழுதுனா நான் டெக்னிக்கல் ஜாப் அதே ரயில்வேலயே போலாம். இது இல்லாம அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னு சொல்லுவோம், ஏஎல்பி எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதுல அவங்களுக்கு வந்து ரயில்வேல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய மாஸ் வேகன்சிஸ் வரக்கூடிய இன்னொரு ஏரியா வந்து ஆர்ஆர்பி. இது இல்லாம அடுத்தது இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயம், மிலிட்ரி போகணும், நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்ட் உள்ள பசங்க இருக்காங்க. ஸோ அப்படி போறப்ப இந்தியன் ஆர்மி போர்சஸ்ல எழுதணும்னா என்டிஏ எக்ஸாம்ஸ் எழுதலாம், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில போயிட்டு எக்ஸாம்ஸ் எழுதலாம். இது இல்லாம இந்தியன் நேவி செயலர் நேவி சைட் போலாம், அண்ட் தென் ஏர்போர்ஸ் சைடு பைலட் அந்த மாதிரி போறவங்க அந்த மாதிரி போலாம். இது இல்லாம யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நம்ம சிவில் அப்ப கலெக்டர் ஆகணும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போறப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து அவங்க சிவில் சர்வீஸ் போறதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். இது இல்லாம நிறைய ஆர்மடு போர்சஸ் பொறுத்த வரைக்குமே சிஏபிஎஃப் ஒன்னு இருக்குது, டியூட்டி ஆஃப் கேடர் ஆஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம இன்னொன்னு எஸ்எஸ்சி சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அதுல ஸ்டெனோகிராஃபருக்கு தனியா இருக்கு. டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஸ்டெனோகிராஃபருக்கு மட்டுமே இருக்கிறப்பங்க அதுல அப்ளை பண்ணி போலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இந்த பசங்க போற வரைக்கும்.
1: ஓகே, அதாவது வந்து வேலை வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ மாணவர்கள் வந்து இதுல எதை சூஸ் பண்ணி படிக்கிறாங்கன்றது அவங்க கையில தான் இருக்கு. நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணீங்க. இப்ப லாஸ்டா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க சொல்ல வேண்டிய அறிவுரைகள் என்ன?
0: இப்ப பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னாக்கா, பசங்க வந்து மெடிசன் படிச்சாதான் இன்ஜினியரிங் படிச்சாதான் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அது இல்லாம கொட்டி கிடக்குது படிப்பு. அதாவது எப்படி சொல்றது, நாங்க வந்து ஜேர்னலிசம் போறோம், இல்ல நாங்க மீடியா சைடு ஒர்க் பண்ண போறோம், இல்ல நான் சயின்டிஸ்டா போறேன், இதெல்லாமே வந்து ஒரு நல்ல படிப்பும் அதுக்கான பெருமையோடு இருக்கக்கூடிய பொசிஷன்ஸும் இருக்கக்கூடிய படிப்புகள் தான். அதனால வெறும்னே இந்த ரெண்டே ரெண்டை வச்சுட்டு இது ரெண்டு தான் படிக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணாதீங்க. அது ஓரியன்டாவே அவங்கள ட்ரைனிங் கொடுக்காதீங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டியை கொஞ்சம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்ல அவங்கள படிக்க வைங்க. ஸோ அவங்களோட ஆர்வத்தை ஆரம்பத்திலேருந்து பார்க்கக்கூடியவங்க நீங்க தான். ஸோ அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் போனா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற சாய்ஸை நீங்க உங்க மனசுக்குள்ளேயே வந்துட்டுங்க. அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றப்ப அதுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு கொடுங்க. வலுக்கட்டாயமா கொண்டு போய் எந்த துறையிலையும் அவங்களை தள்ளாதீங்க. நேரமும் வேஸ்ட், அவங்க படிக்கவும் மாட்டாங்க. ஸோ அந்த வேலையை அவங்க செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நல்ல கைடா இருந்தா போறோம். அவங்கள டாமினேட் பண்ணி அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்றதுக்கு பதிலா அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கான கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களா பேரண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த அதுல போறப்பயுமே ரொம்ப ப்ரெஷரை ஏத்திக்கிட்டு அவங்க பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரெஷர் எல்லாம் இல்லாம அவங்களை ரிலாக்ஸ்டா வச்சு அவங்களோட மைண்ட் செட்டப் கேத்த மாதிரி அவங்க அவங்களோட ஃபீல்டுல அவங்க இன்ட்ரெஸ்ட் படி அவங்க ஸ்கில் படி கூட்டிட்டு போய் விட்டுட்டாலே பேரண்ட்ஸோட ரோல் முடிஞ்சிடும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்களேன்னு சில கோர்ஸ் எடுப்பாங்க, அந்த மாதிரி முதல்ல எடுக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்றாங்களேன்னு ஒரு காலேஜ்ல சேரக்கூடாது. அவங்களுக்கு முதல்ல என்னவா ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு கனவு கண்டிருப்பாங்க. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நமக்கும் ஒரு கனவு வரும், இந்த வேலையில நம்ம இருக்க மாதிரி நமக்கு நினைச்சு பார்ப்போம். ஸோ அப்போ அதுக்கேத்த மாதிரி முதல்ல துறையை தேர்ந்தெடுக்கணும். ஆஃப்டர் தட் அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும், அதுக்கான இன்டர்ன்ஷிப் போறது அந்த சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க கண்டிப்பா கத்துக்கணும். இது இல்லாம நம்மளோட மைண்ட் ஒன்று சொல்லும் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது, அதுக்கான என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குங்கிறத பத்தி இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது, அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கோ. இப்போ அப்ராட் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உடனே அப்ராட் போறதுக்கான எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், எங்க படிச்சா நல்லா இருக்கும், எவ்வளவு எக்கனாமிக்கலா முடியும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா அவங்க வந்து கேதர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கான முயற்சி அவங்க போட ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு லெவலுக்கு நோக்கி நவந்துட்டு போவாங்க. அவங்களோட ஃபியூச்சர் அவங்களுக்கே கிளியரா தெரியும். குழப்பம் இருக்கணும், இதுக்கடுத்து என்ன செய்யலாம், அதுக்கடுத்து என்ன செய்யலாம், அங்க அங்க ஸ்ட்ரக் ஆக மாட்டாங்க. ஸோ தெளிவா அவங்களோட நிலைமையில அவங்க நவந்துட்டே போறத பேரண்ட்ஸும் பார்க்க முடியும், சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லா தெரியும், கைடன்ஸும் அவங்க எடுத்துப்பாங்க, நல்லா செய்வாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை செலக்ட் பண்ணி பிடிச்ச இதில் போகிறதுல தான் வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல நமக்கு என்ன சம்மந்தமே இல்லாத ஒன்று எடுத்துகிட்டு திணறாமல் நமக்கு பிடிச்சதை எடுத்து அது சம்மந்தமான நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த ஃபீல்டில்

0: அவங்க அடுத்தடுத்து அப்படி நகர்ந்து போறது வந்து அதுக்கான எக்ஸாம்ஸோட போறப்ப அவங்களோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். சோ சரியான தேர்வு இன்று அப்படின்னு சொன்னா அதுதான் உறுதியான வெற்றி நாளை அப்படின்னு சொல்ல முடியும். சோ அவங்களோட எதிர்காலம் நல்ல ஒளிமயமா இருக்கிறதுக்கு தான் என்னோட வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்.
1: பிளஸ் டூக்கு பிறகு மாணவர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்பவே சூப்பரா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள். மேம், உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணி பிளஸ் டூ பசங்க குழப்பமா இருப்பாங்க அப்படிங்கறதுக்காக தெளிவு ஏற்படுத்தணும்னு சொன்ன வானொலி நிலையத்துக்கும் இதுக்கான வாய்ப்பை எனக்கு வழங்கினதுக்கும் நான் ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்க கல்லூரி சார்பாகவும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சோ எல்லாரும் நல்ல கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க, பிடிச்ச கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க, நல்ல வின்னர்ஸா வெளியில வாங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்.
2: தேங்க்யூ சோ மச்.

நேரம் 2:16:13. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது FM Rainbow புதுவாய் 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, இன்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நாம சில பாடல்களை கேட்கும்போது நம்ம மனசுல இந்த வார்த்தை கண்டிப்பா தோணும். அது என்ன வார்த்தை தெரியுமா? காலத்தால் அழியாத காவியம். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, சில பாடல்களுக்கு எப்பவுமே வயசாகாது. அப்படிப்பட்ட பாட்டை தான் இப்ப நம்ம கேட்க போறோம். வாழ்க்கையோட தத்துவத்தை இதை விட வேற யாராலையுமே சிறப்பா சொல்லிடவே முடியாதுங்க. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நாம எல்லாருமே இந்த பாட்டுக்கு அடிமைன்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையோட தத்துவத்தை காலத்துல சொல்லும் நம்ம கவியரசர், அதை தனது கம்பீரமான குரலின் மூலம் நமக்கு உணர்த்தும் TMS, அதோடு கூட மெல்லிசை மன்னரின் இனிமையான இசை, இந்த மூணு ஜாம்பவான்களும் நமக்காக கொடுத்த காலத்தால் அழியாத காவியம். இதோ உங்களுக்காக சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற காணுங்கள். இப்போ நம்ம கேட்க போற இந்த பாட்டை பத்தி நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு லவ் எக்ஸ்பிரஷன் சாங். காதலின் காதலின் அழகையும் தன்னோட மனசுல அவ எப்படி இருக்கிறா அப்படிங்கிற இந்த நெகிழ்வையும் நேரடியா சொல்லியிருக்கும் இந்த பாட்டு. பி ஆதிநாராயணராவ் அவர்களின் இசை, பி வி ஸ்ரீனிவாசன் மென்மையான குரல், இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது அந்த காதலின் இனிமை கேட்கும் நமக்குமே அதே உணர்வை கொடுக்கும் இல்லையா. நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம் அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நாம சந்தோஷமா இருக்கும்போதும் சரி, இல்ல நாம கொஞ்சம் கவலையா இருக்கும்போதும் சரி, நம்ம மனசுல நிறைய கேள்விகள் வரும் இல்லையா? அப்படி வர்ற கேள்விகளுக்கான விடைதான் இப்ப நம்ம கேட்க போற இந்த பாட்டு. இந்த பாட்டு நம்மளோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம, நிறைய சந்தர்ப்பங்கள்ல நம்மள பல பேருக்கு லைட்டா அப்படியே ஒரு தலகணம் வெட்டி பார்க்கும் இல்லையா, அப்படி வர்ற தலகணத்தை அடியோடு உடைக்கிற பாட்டுன்னு கூட சொல்லலாம். ஆர் சுதர்சனம் அவர்களின் இசையும் சந்திரபாபு அவர்களின் காந்த குரலும் இந்த பாட்டு எத்தனை தடவை கேட்டாலும் ஃபர்ஸ்ட் தடவை கேட்கிற மாதிரியே புதுசா இருக்கும், அந்த ஃப்ரெஷ்னஸையும் நமக்கு கொடுக்கும். பாடல் கேட்கலாம் அன்னை திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, இன்றும் உங்கள் மனதோடு.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: இப்போ நாம கேட்க போற இந்த பாட்டு கிளாசிக் தமிழ் திரைப்பட பாடல்கள்ல ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாங்க. காதலின் இனிமையும் உணர்வின் ஆழத்தையும் சொல்லி முடிக்க முடியாத ஒரு மெல்லிசை. கண்ணதாசன் ஐயாவோட கவிதை பூர்வமான சொற்களும், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் மென்மையான இசையும், பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி இவங்களோட இனிமையான குரலும், இது எல்லாம் சேர்ந்து உருவாக்கியிருக்கும் காலத்தால் அழியாத காதல் மெலோடி தான் இந்த பாட்டு. பாடல் கேட்கலாம் வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் பி சுசீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். இப்போ நாம கேட்க போற இந்த பாட்டுல காதலின் மனசுல இருக்கிற அவனோட காதலியின் முதல் பார்வையின் மாயத்தையும், தன் காதலியின் அழகோட இயற்கை கூட போட்டி போட முடியாது அப்படிங்கறதையும், ஆனா அவங்க காதலோட ஒவ்வொரு நொடிக்கும் இந்த இயற்கை சாட்சியா நிக்கிற மாதிரி வாலி அவர்கள் கவிதை பூர்வமா வர்ணிச்சிருப்பாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவங்களோட இசையும் TMS அவர்களின் குரலும் சேர்ந்ததாலதான் இந்த பாட்டு இந்த பாடலோட உயிரோட்டம் இன்னும் அதிகமா இருக்குன்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது FM ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: நேரம் 3:54. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரும் மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இப்பெல்லாம் பல வீடுகள்ல சாதாரணமா கேக்குற ஒரு உடல்நலப் பிரச்சனை தான் இந்த நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிக். சர்க்கரை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த நோய் கவனிக்காம விட்டா உடலின் பல பிரச்சனைகளை கொண்டு வரும். எஸ், நாம இன்னைக்கு நீரிழிவு நோய் பத்தி தான் பேச போறோம். இந்த நீரிழிவு நோய் அப்படின்னா என்ன, அதனால என்னென்ன சிக்கல்கள்லாம் ஏற்படும், இதை எப்படி எல்லாம் தவிர்க்கலாம், இத பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இத பற்றி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஷாகுல் ஹமீத் அவர்கள். அவங்கள நமது நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.

நேயர்களே, நீரிழிவு நோயும் அதன் சிக்கல்களும் குறித்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2275230 2271760. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிக் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க, அது எப்படி வருது அப்படின்னு சொல்லுங்க டாக்டர்.
1: ஓகே, நீரிழிவு நோய் அப்படின்றது ஹை பிளட் சுகர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெண்டே காரணம் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல கனியோன்னு ஒரு உறுப்பு இருக்கு, பான்கிரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பான்கிரியாஸ்ல வந்து இன்சுலின் ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அந்த இன்சுலின்ற ஹார்மோன் வந்து ப்ரொடக்ஷனே இல்லாம இருந்தது, சுரக்கவே இல்லை அப்படின்னா அது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுரந்துட்டு அந்த இன்சுலினோட ஆக்ஷன் நடக்கல அப்படின்னா அது டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன் சுகர் வரதுக்கான காரணம்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த டைப் 1 அண்ட் டைப் 2 இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடு அதாவது டிஃபரன்ஸ் என்ன டாக்டர்?
1: ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான், டைப் 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ப்ரொடக்ஷனே நடக்கலை அப்படின்னா அது டைப் 1 சொல்லுவாங்க. டைப் 1 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த சைல்டுஹுட்டில் தான் வரும், ஏர்லி அடலசன்ட் ஃபேஸில் வரும். இந்த 10 19 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு வரது தான் இந்த டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வெயிட் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அண்ட் இவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து மோஸ்ட்லி லைஃப் லாங் இன்சுலின் தெரப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும். டைப் 2ன்றது அடல்ட்ஸ்க்கு வருது, அண்ட் ஒரு எல்டர்லி பீப்புள் இவங்க எல்லாருக்குமே வருது வந்து டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னுவாங்க, அதாவது இன்சுலின் சுரந்துடுச்சு ஆனால் ஒர்க் ஆகாமல் இருக்கு அப்படின்னா அது டைப் 2 டயபெட்டிஸ். இந்த பேஷண்ட்ஸ் வந்து அடல்ட்ஸ் நான் சொன்னாலும் இவங்க வந்து யூஸ்வலி கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்க தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஒபிசிட்டி இருக்கும் இவங்களுக்கு. இவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து இவங்களோட சுகர் வேல்யூஸை பொறுத்து தான் மாறும். ஸோ ஃபிக்ஸரான ட்ரீட்மெண்ட் இப்போ அவங்களுக்கு சொன்ன மாதிரி இன்சுலின் சொல்ல முடியாது. இவங்களுக்கு மேபி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணலாம், இல்லைனா டேப்லெட்ஸ்லையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லைனா இன்சுலின் போகிற மாதிரி இருக்கும்.
0: ஓகே டாக்டர், இதோட சிம்டம்ஸ் நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிக்கோட பேசிக் சிம்டம்ஸ்லாம் பற்றி சொல்லுங்க. எல்லா சிம்டம்ஸும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா?
1: இல்லை, ஆக்சுவலி சிம்டம்ஸ்ன்றது இப்போ நிறைய பேருக்கு பேஷண்ட்ஸ்க்கு சிம்டம்ஸ் இருக்கிறது இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம பார்க்குற காமனாக பார்க்குற சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலிடிப்சியான்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். அண்ட் பாலி யூரியா அதாவது யூரினேஷன் கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்கும். ஒரு நைட்டில் மட்டும் 10-15 டைம்ஸ் யூரின் போகிற தன்மை இருக்கும். அடுத்து பாலிஃபேஜியான்வாங்க, ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னா சடனாக ஒரு வெயிட் லாஸ் இருக்கும். நம்ம அவங்க பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸாக தான் இருக்கும். அடுத்து டயர்ட்னஸ் இருக்கும் பேஷண்ட்டுக்கு, கண் பார்வை வந்து மங்களாக இருக்க ஆரம்பிக்கும். அண்ட் சில பேருக்கு ஒரு அடிபட்டிருக்கும், காயம் ஏற்பட்டிருக்கும், அந்த காயம் வந்து சீக்கிரம் ஆறாது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு சுகர் வரதுக்கான ஒரு டவுட் வரும், அப்போ நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம்.
0: இது வந்து டைப் 1 டயபெட்டிஸ்க்கும் இதே சேம் சிம்டம்ஸ்
1: தான்? டைப் 1 டயபெட்டிஸ்க்கு யூஸ்வலி இதே சிம்டம்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சஸ்பெக்ட் வர ஆரம்பிக்கும்.
0: ஓகே டாக்டர், நான் இப்போ நெக்ஸ்ட்டும் அடுத்த அதே க்வெஸ்சன் தான் கேட்க வந்தேன். அந்த ஹெரிடிட்ரி அந்த குடும்ப பின்னணி இருக்கிறதுனால நீரிழிவு நோய் வந்து

0: அது அதனால மட்டும்தான் வருமா அவங்களுக்கு? அதாவது இருந்தா கண்டிப்பா வருமா?
1: இல்ல, பாசிபிலிட்டி இருக்கு, சான்சஸ் அதிகம். பட் அதை வந்து நம்ம டிலே பண்ண முடியும். நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளோட டயட் நல்லா இருந்ததுன்னா எல்லா எந்த ஒரு டிசீஸா இருந்தாலும் நம்ம அதை தடுத்து அட்லீஸ்ட் டிலே பண்ணிக்க முடியும். பட் ஹெரிடிட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் சுகருக்கு நிறையவே இருக்கு. ஸோ ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்ததுன்னா, அப்பா அம்மாக்கு இருந்ததுன்னா, நம்மளுக்கும் இருக்கிற ஹிஸ்டரி வந்து 100% இருக்கு.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து குழந்தைங்களுக்கும் சர்க்கரை நோய் வரும்னு சொல்லிட்டீங்க, இந்த பிறந்த குழந்தைங்களுக்கும் சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா?
1: அது மோஸ்ட்லி மதருக்கு வந்து பிரெக்னன்சியில் அவங்களுக்கு ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா இந்த குழந்தைக்கு வர சான்சஸ் இருக்கு.

0: சர்க்கரை நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான டெஸ்ட்லாம் எடுக்கலாம் டாக்டர்?
1: காமன் டெஸ்ட் முன்னாடிலாம் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க, பட் இப்போ வந்து மோஸ்ட்லி பிளட் டெஸ்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னு சொல்லுவாங்க. ஓவர் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 6 to 8 hours கழிச்சு ஒரு ஃபாஸ்டிங் டெஸ்ட் எடுப்போம். அந்த ஃபாஸ்டிங் அப்போ நம்ம ஒரு வாட்டர் கூட குடிச்சிருக்கூடாது, பிளெயினாக ராவாக வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 hours 2 hours கழிச்சு ஒரு பிபிபிஎஸ் டெஸ்ட் எடுக்கலாம், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர்னுவாங்க. இது கூட நம்ம பார்க்க வேண்டிய டெஸ்ட் வந்து ஹெச்பிஏஒன்சின்னு ஒரு டெஸ்ட் சொல்லுவாங்க. ஹெச்பிஏஒன்சின்றது 3 months ஆவரேஜ் டெஸ்ட் அது. ஸோ ஒரு பேஷண்டோட குட் கண்ட்ரோல் என்ன, அவங்களோட கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு அந்த டெஸ்ட்டில் அசஸ் பண்ணலாம். இதுதான் மோஸ்ட் காமனாக எடுக்கிற சுகருக்காக பார்க்குற பிளட் டெஸ்ட் தான்.
0: ஓகே டாக்டர், இந்த டெஸ்ட் வந்து எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ மாதங்கள் இடைவெளியில் எடுக்கணும் டாக்டர்?
1: ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பேஷண்ட் தான், ஃபிக்ஸடான இது கிடையாது, க்ரைட்டீரியா கிடையாது. இப்போ கண்ட்ரோல்டாக இருக்க பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா 3 to 4 months எடுத்து பார்த்துக்கிட்டா கூட போதும். கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா ஒரு 2 months. இன்சுலின் எடுக்கிற பேஷண்ட்டாக இருந்தால் நான் அட்வைஸ் பண்ணுறது ஒரு 1 month ஆச்சும் வந்து அட்லீஸ்ட் ஃபாஸ்டிங்கும் பிபிபிஎஸ் ஆச்சும் எடுத்து பார்த்துக்கணும். ஹெச்பிஏஒன்சி 3 months பார்த்தா போதும்.
0: ஓகே, இது குழந்தைங்களுக்கும் இதே ஃபார்மெட் தான்?
1: இதே ஃபார்மெட் தான்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீரிழிவு நோயாளிகள் வந்து என்னென்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுங்கள்?
1: லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து டயட் தான், வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், ஹோல் கிரெயின்ஸ் எடுத்துக்கலாம், சுகரி ஃபுட்ஸ் அண்ட் பெவரேஜஸ் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். மெயினாக அந்த ஒயிட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா சேஃபாக இருப்பாங்க. சர்க்கரை, ஆமாம், அந்த மாதிரி அந்த ஒயிட் பால் எடுத்துக்கலாம், பட் சுகர் இல்லாமல் எடுத்துக்கிறது பெட்டர், அவ்வளோதான். அண்ட் அட்லீஸ்ட் ஒரு 150 minutes எக்ஸசைஸ் பண்ணுறது பர் வீக், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 20 minutes கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா நாளும் போக முடியாதுன்றவங்க அட்லீஸ்ட் 2.5 hours ஒரு வாரத்துக்கு கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க இருக்கிற பாடி வெயிட்லேருந்து ஒரு 5% கம்மி பண்ணாங்கன்னா சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும்.
0: டாக்டர், இப்போ உடற்பயிற்சி இருந்தால் கண்டிப்பாக டயபெட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணலாம்.
1: கண்டிப்பாக.
0: ஓகே டாக்டர், இப்போ ஸ்ட்ரெஸ்க்கும் இந்த டயபெட்டிஸ்க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா?
1: ஸ்ட்ரெஸ்னால வந்து இந்த கார்டிசால் ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அட்ரினலின் கார்டிசால்னு 2 hormones இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் நமக்கு அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம தூக்கம் சரியாக இருக்காது, யோசனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, டயட் அதுக்காக ஃபாலோ பண்ணாமையும் இருக்க நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் வந்து கரெக்டாக இருந்து கண்டிப்பாக இருந்தாகணும், அப்போ தான் நம்ம போடுற டேப்லெட்ஸுமே ஒர்க் ஆகும், இல்லைனா அதுலேயுமே எந்த யூஸுமே கிடையாது.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து லைஃப் ஸ்டைல்ஸ் அதாவது ஹெரிடிட்டரியில் ஒரு பர்சனுக்கு சுகர் அவங்க ஃபேமிலியில் யாருக்கும் இல்லை, ஆனால் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு சுகர் வர சான்சஸ் இருக்குது?
1: கண்டிப்பாக. அது இல்லை, இந்த ஹெரிடிட்டரின்றது நம்மளுக்கு வரதுக்கான ரிஸ்க்கு மட்டும்தான் சொல்லுமே தவிர, பட் இன்கேஸ் பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே இல்லைனா நமக்கு வராதுன்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. இண்டிவிஜுவலோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் பொறுத்து தான் அந்தந்த பர்சனுக்கு வராது. ஸோ பேரண்ட்ஸ்க்கு மோசமான சுகரே இருந்தாலும் நமக்கு வரும், நமக்கு வந்து டிலே பண்ண முடியும். நம்மளோட டயட் நல்லா இருந்தால் நம்மளுக்கு 45-50-65 இயர்ஸ் வரைக்கும் கூட டிலே பண்ண முடியும்.
0: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர், எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நீரிழிவு நோயும் அதன் சிக்கல்களும் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஷாகுல் அகமது அவர்கள். நேர்களே, நீரிழிவு நோய் அதன் சிக்கல்களும் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2275230 2271760. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே டாக்டர், இப்ப வந்து கட்டுப்படுத்தப்படாத நீரிழிவு நோய், அதாவது அன்கன்ட்ரோல்டா சுகர் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர்.
1: ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பிளட் சுகர்னால என்ன ஆகும்னா ஆர்கன் இன்வால்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸ் வரைக்கும் அவங்க சுகர்ஸ் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா பேசிக்காக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிட்னி டேமேஜ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது டயபெட்டிக் நெஃப்ரோபத்தின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சில பேருக்கு இந்த பிளட் சுகர்ஸ் வந்து 400 மேலே போகும்போது வாந்தி வர ஆரம்பிக்கும், வயிறு வலி வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து யூரின் கீட்டோன்ஸ்னு ஒரு யூரின் டெஸ்ட் எடுப்போம். அது இன்கேஸ் பாசிட்டிவ்னு வந்ததுன்னா டயபெட்டிக் கீட்டோசிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து மூல பாதிப்பு ஏற்படுது சுகர்னால. அடுத்து கண் நரம்பு தேய்மானாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து டயபெட்டிக் ரெட்டினோபத்தின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம ரெகுலராக பார்க்கறது. அடுத்து நம்ம காமனாக பார்க்கறது இந்த ஃபுட் அல்சர்ஸ் பார்ப்போம். ஃபுட் அல்சர்ஸ் வந்து இந்த அன்கண்ட்ரோல் சுகரில் வந்து அல்சர் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ரிப்பீட்டட் ட்ரெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அதுலேயுமே அது ஹீல் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஆம்புடேஷன் வரைக்கும் பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீரிழிவு நோய் ஒரு ஒரு ஆர்கனையும் பாதிக்கும்னு சொன்னீங்க. கண்ணு எந்த அளவுக்கு அது பாதிக்கும்? கண் நீரிழிவு நோய்க்கும் கண்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு
1: சொல்லி? ஸோ ரிப்பீட்டடாக ஒரு பிளட் சுகர் வந்து அன்கன்ட்ரோல்டாகவே இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பெர்மனன்ட் விஷன் லாஸும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஒன் இயர் வந்து ஒரு சுகர் பேஷண்ட் வந்து ரெகுலராக ஒரு கண் டாக்டரை பார்த்துட்டு கண்ணோட நரம்பு எப்படி இருக்குன்றத எக்ஸாமின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். போடுறதுனாலே கிட்னி டேமேஜ் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து கன்சல்டேஷன் இல்லாமல் சுகர் டேப்லெட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா சுகர் அன்கன்ட்ரோல்டாக ஆக்கிறது மட்டும் இல்லாமல் கிட்னி டேமேஜை இன்னும் அதிகமாக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு கெட்ட உப்பு அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரியான சுகர் டேப்லெட்ஸை நம்ம பேஷண்ட்ஸ் வந்து டாக்டரை பார்த்து மாற்றிக்கணும். அப்புறம் கிட்னிக்கான டேப்லெட்ஸுமே அவங்க ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் அந்த கிட்னி டேமேஜ்லேருந்து நம்ம பின்னாடி வர முடியும்.
0: ஓகே, இப்போ வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை சுகர் இருந்தாலே கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா, இல்லை அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கலாமா?
1: இல்லை, கண்ட்ரோல்டு பிளட் சுகருக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மோஸ்ட்லி நம்ம அதை பீரியாடிக் செக்அப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கண் வந்து ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஒரு கண் டாக்டர் பார்த்து அது நம்ம ஃபண்டஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தீமானமும் இருக்க போகிறதில்ல. அப்படியே நம்ம எதுவாச்சும் இருந்தாலுமே வந்து ஒரு ஏர்லி டிடெக்ஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணவுமே. அண்ட் சுகர்ஸ் வேல்யூ எப்பவுமே லெஸ் தென் 200 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் வரப்போகிறது கிடையாது.
0: இந்த லெஸ் தென் 200ங்கிறது வந்து
1: சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்க சுகர். ஆமாம் ஆமாம்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இதோட இந்த நீரிழிவு நோயால் இதயம் பாதிப்பு இது மாதிரி ஏதாவது வர வாய்ப்பு?
1: யா, கண்டிப்பாக இருக்குது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா இப்போ ரீசெண்டாக அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனோட கைட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்க ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுக்கு சுகர் மட்டும் இருந்தாலே அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த ரீசன் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் கொலஸ்ட்ராலே இல்லைனாலுமே அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம 40 இயர்ஸ் தாண்டிட்ட ஒரு இண்டிவிஜுவலுக்கு நம்ம கம்பல்சரி ஒரு கொலஸ்ட்ரால் டேப்லெட் போட்டு வைக்கணும். பிகாஸ் அது வந்து ஃபியூச்சர் ஹார்ட் அட்டாக்லேருந்து அவங்களை ப்ரிவென்ட் பண்ணும்.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த நரம்புகள் பாதிப்பு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் டாக்டர்.
1: ஸோ டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன், இது வந்து பெரிய காம்ப்ளிகேஷன் சொல்ல மாட்டோம், பட் இது ஒரு ஓபிடி பேசிஸில் நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு காம்ப்ளிகேஷன் ஆஃப் சுகர் பேஷண்ட்ஸ். அது வந்து 250 இருக்கட்டும், 350 எந்த வேல்யூவில் இருந்தாலும் பேஷண்ட்ஸ் காமனாக கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு. இதில் மெயினாக என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லுவாங்கன்னா கால் பாதம் எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க, மறுத்து போகுதுன்னுவாங்க, ஊசி குத்துற மாதிரி குத்துது, இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் அவங்கள்ட்ட சொல்கிறது. சில பேர் ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த கால் இடத்துல வந்து சொரணையே தெரியல, எனக்கு சென்சேஷனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்மள்ட்ட டேப்லெட்ஸ் இருக்குது, நார்ட்ரிப்டலின் அண்ட் ப்ரிகாபாலின் காம்பினேஷன்.

0: இல்லை இல்லை, பிளெயினாகவும் கொடுக்கலாம். பட் இந்த காம்பினேஷன் போட்டிருந்தாலும் சுகர் கண்ட்ரோல் ஆனால் தான் அதுக்கு சரிப்படுத்துவோம்.
1: இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, நம்ம பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு. இந்த கண்ட்ரோல்டு சுகர் அப்படின்னு சொல்றாங்க, கண்ட்ரோல்டு சுகர்னா எந்த லெவல்ஸ் வரைக்கும் இருக்கணும்? சில டாக்டர்ஸ் 180 வரைக்கும் கண்ட்ரோல்டு தான் ஓகே அப்படிங்கிறாங்க. கண்ட்ரோல்டு சுகர்னா எந்த ரேஞ்ச்ல இருக்கணும், அது ஒண்ணும். ரெண்டாவது வந்து இந்த ஸ்கின் சேஞ்சஸ் அப்படிங்கறது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப காமனா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி ஸ்கின் சேஞ்சஸ், அதாவது பிளாக் பேச்சஸ் மாதிரி வருதா இருக்கட்டும், அல்லது ஒரு சில ஸ்கின்ல மாற்றங்கள் வருவதற்கு மருந்துகள் அப்படிங்கறது காரணமா இருக்குமா, அல்லது சுகர் அது நாள்பட இருக்கும் பொழுது இந்த ஸ்கின் கலர் சேஞ்சஸ் அப்படிங்கறது ஆகுமா? எதனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அந்த ஸ்கின்ல மாற்றங்கள், ஒரு வித சொரசொரப்பு, ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூஸும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர், நான் ரேடியோ
1: கேட்கிறேன். நன்றி சார்.
2: நன்றி.
0: ஸோ கண்ட்ரோல்டு பிளட் சுகர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங்கோட வேல்யூ வந்து அட்லீஸ்ட் ஒரு லெஸ் தென் 126 இருக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கிற சுகர் வந்து மினிமம் லெஸ் தென் 200 இருக்கணும். 180 கட் ஆஃப் வந்து யார் வச்சுருக்காங்க அப்படின்னா, யூஸ்வலி டென்டிஸ்ட்டும் ஆஃப்தல் டாக்டர்ஸும் கண் டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கட் ஆஃப் வந்து யூஸ்வலி 118 தான் வச்சுருப்பாங்க. ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு வந்து அந்த வேல்யூஸ் இருந்தால் சர்ஜரி பண்ணுறதுக்கோ இல்லை டென்டல் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு சேஃப்ன்றது அவங்களோட ஒப்பீனியன். அண்ட் வி கோ பை 200, அட்லீஸ்ட் 200. அதனால தான் ரேண்டம் சுகர் நம்ம கையில், இப்போ சில டைம் எமர்ஜென்சியாக நம்ம மயக்கம்னு போனோம் அப்படின்னா கையில் குத்தி பார்ப்பாங்க. அந்த கேப்லரி பிளட்டில் பார்க்குற குளுக்கோஸ் வந்து 200 மேலே போனால் சேஞ்சஸ் இன் டயபெட்டிஸ்ன்றதே ஒரு தனி டாபிக். அது அது ஏன் வருது அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான். இந்த இன்சுலின் ஹார்மோன் சுரந்துட்டு அது ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதுனால கழுத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பிளாக் பேச்சஸ் வரும், அக்கான்தோசிஸ் நிக்ரிகன்ஸ்னு சொல்லுவாங்க. அது இருந்துச்சு அப்படின்னாக்காவே ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து சுகர் இருக்கான்னு பார்க்குற சுச்சுவேஷன் வரும். பிகாஸ் சில டைம் வந்து ஸ்கின்னோட சைன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டே காமிக்கும் சுகர் இருக்குது அப்படின்றது. ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த கழுத்தில் வந்து கருப்பு பேட்ச் இருக்கோ அண்ட் கொஞ்சம் ஓவர் வெயிட் அண்ட் ஒபீஸாக இருக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ, வித் ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் இருந்ததுன்னா 30 இயர்ஸ் ஆயிட்டாங்கனாலே நம்ம அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து ஸ்கிரீன் பண்ணி பார்க்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம டயபெட்டிக் ஃபுட் பத்தி சொல்லுங்க.
0: ஓகே, டயபெட்டிக் ஃபுட் வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் பேஷண்ட்டில் கிளியரான ஒரு அல்சர் பார்ப்போம். ரெகுலராகவே அந்த ஃபுட்டில் இருக்கும், சில டைம் ஒரு கால்லேயும் வரும், ரெண்டு கால்லேயும் வரும். ப்ரிடாமினாக பார்க்குறது வந்து அந்த பெரிய விரல், அதோட பின்பகுதியில் நம்ம ரெகுலராக அந்த
1: டயபெட்டிக்
0: இனிஷியலாக ஒரு காயம் மாதிரி ஆகும். அந்த காயம் அப்படி என்ன ஆகும்னா ஃபுல்லாக ஒரு ஹோல் மாதிரி போக ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக அதுக்கு ட்ரெஸ்ஸிங் வருவாங்க, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, அது ரெகுலராக ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம். பட் பேஷண்ட்ஸ் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதை விட முக்கியமான விஷயம், அதுக்கான ஃபுட்வேர் கரெக்டாக போடணும், மண்ணு படாமல் பார்த்துக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சுகருக்கான ட்ரீட்மெண்ட்டை அவங்க கரெக்டாக எடுக்கணும். பிகாஸ் நீங்கள் சுகருக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் நீங்கள் டயபெட்டிக் ஃபுட் அல்சருக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் அது ஹீல் ஆக போகிறதே கிடையாது. ஸோ அன்கண்ட்ரோலாக அது ரொம்ப நாள் ஹீல் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுலேயே பூச்சிலாம் வர ஆரம்பிக்கும், மேகாட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ட்ரெஸ்ஸிங் இன்னும் இன்டென்சிவாக இருக்கும். ஸோ இது ரொம்ப கண்ட்ரோல் ஆகாமல் போச்சுன்னா அந்த சைட்டில் வந்து பிளட் சப்ளை நம்மளுக்கு இல்லாமல் ஆகிடும். ஸோ அப்போ ஒரு பேஷண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக ஆம்புடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரலாம்.
1: ஓகே டாக்டர், இங்கே டயபெட்டிக் நியூரோபதி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து சுகரே இல்லை அவங்களுக்கு, ஆனால் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, கால் எரிச்சல், கால் விங் வலி இருக்குது, மருத்து போகுது, இதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு திரும்ப அவங்களுக்கு பின்னாடி சுகர் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதுக்கான சிம்டம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்.
0: ஓகே, இது வந்து டயபெட்டிக் நியூரோபதின்றது இதோட டயக்னோசிஸாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவோம். இப்போ சில பேஷண்ட்டுக்கு சுகரே இருக்காது, லேப் டெஸ்ட்டே எடுத்துகிட்டு வருவாங்க, ஆனால் நம்ம இந்த நியூரோபத்தியோட சொன்ன எல்லா சிம்டமுமே அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நியூரோபதிக்கு மோஸ்ட் காமன் காஸ் வந்து டயபெட்டிஸ் தான், சுகர் தான். பட் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் விட்டமின் B12, விட்டமின் D3 டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் டெஃபிஷியண்டாக இருப்பாங்க. ஸோ யூஸ்வலி இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் ஒரு மல்டி விட்டமின் இன்ஜெக்ஷன் அட்வைஸ் பண்ணுவோம். அண்ட் விட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும்.
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், ஒன்லி ஆன் FM ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நீரிழிவு நோயும் அதன் சிக்கல்களும் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஷாகுல் ஹமீத் அவர்கள். நேர்களி, நீரிழிவு நோயும் அதன் சிக்கல்களும் குறித்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2275230, 2271760. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம டயபெட்டிக் ஃபுட் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா, ப்ராப்ளம் இருக்கு இல்ல வரக்கூடாது அப்படின்னா என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலாம்?
6: ஸோ பேசிக்காக வந்து டயபெட்டிக் ஃபுட் அல்சர் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து ரெகுலராக வீட்லேயுமே இருந்தாலும் சரி, வெளியும் போனாலும் சரி, ஸ்லிப்பர்ஸ் அணியணும். அண்ட் மண் காலில் பட்டிருந்ததுன்னா இமீடியட்டாக அதை வாஷ் பண்ணிடணும். அண்ட் சுகர் வேல்யூஸ் ரிப்பீட்டடாக செக் பண்ணி அது கண்ட்ரோல்டாக இருக்கா, மினிமமாக less than 200 இருக்கான்றதை அவங்க பார்த்துக்கணும். அண்ட் அப்படி இன்கேஸ் டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் வந்துச்சுன்னா அதை ரெகுலராக அது ஒரு ஃபிசிஷியன்ட்ட காமிச்சு, வீட்லேயே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது பண்ணக்கூடாது. ஃபிசிஷியன்ட்ட காமிச்சு அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அண்ட் பிளட் சுகர் டேப்லெட்ஸுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி மாற்றிக்கலாம்.
5: ஓகே, இது வந்து கியூர் பண்ண முடியும்.
6: யா, கண்டிப்பாக ஹீல் ஆகிற டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் வந்து நிறைய பார்த்துருக்கோம். ப்ராப்பரான அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் பிளட் சுகரும் கண்ட்ரோல் ஆனால் சூப்பராக ஹீல் ஆகிடும்.
5: ஓகே டாக்டர், இப்போ இந்த கர்ப்ப காலத்தில் வர டயபெட்டிக் பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
6: ஸோ இது வந்து ப்ரெக்னென்சியில் டிடெக்ட் பண்ணுற ஒரு பிளட் சுகர். இது வந்து இதோட ரெகுலராக இது பார்க்குறோம் அப்படின்னா, இது இன்கேஸ் அதிகமாக இருந்தது மதருக்கு ப்ரெக்னென்சி பீரியடில் அதிகமாக இருந்ததுன்னா பிறக்கிற பேபியோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 4 kg வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை மேக்ரோசோமிக் பேபின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் பேபிக்குமே அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால இது கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீனிங் பண்ணிடுவோம். ப்ரிஃபரபிளாக 6 months ப்ரெக்னென்சியில் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அதிகமாக இருந்தால் எண்ட் பார்ட் ஆஃப் ப்ரெக்னென்சி வரைக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்.
5: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீரிழிவு நோயாளிகள் வந்து அடிக்கடி எந்த அளவுக்கு மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது, டயபெட்டிக் மட்டும் இல்லை மற்ற மருத்துவ பரிசோதனைங்கிறது வந்து எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை எடுக்கணும் டாக்டர்?
6: ரெகுலராக இப்போ ஒரு பேஷண்ட் கண்ட்ரோல்டாக இருக்காங்க, அவங்களோட சுகர் வந்து less than 200 தான் இருக்குது அப்படின்னா, அவங்க 1 or 2 டேப்லெட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்கன்னா, தே கேன் டேக் பிளட் டெஸ்ட் ஒரு 3 to 4 months ஒன்ஸ் அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்தால் போதும். இன்கேஸ் அவங்க ட்ரிபிள் தெரப்பியில் இருக்காங்க, அந்த 3 drugs எடுக்கிறாங்க, அதுதான் அந்த HbA1c டெஸ்ட்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த HbA1c டெஸ்ட்டில் வந்து அந்த 6.5 மேலே போனால் அவங்க சுகர் பேஷண்ட்டு, 6.5 to 8 அவங்க ஆவரேஜ் இருந்ததுன்னா அவங்க 3 to 4 months ஒன்ஸ் ரிவ்யூ வந்தால் போதும். 8 to 9, 9.5 கிட்ட இருந்ததுன்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 to 2.5 months ஒன்ஸ் ரிவ்யூ வரணும். 10க்கு மேலே போனால் ப்ரிஃபரபிளி அவங்க இன்சுலினில் இருப்பாங்க. ஸோ 30 to 45 days அவங்க ரிவ்யூ வர்றது நல்லது. அண்ட் கிட்னி பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 months ஒன்ஸ் ஒரு கிட்னி ப்ரொஃபைல் எடுத்து பார்த்துக்கணும். கண் நரம்பு வந்து தேஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா கண் டாக்டர்கிட்ட கம்பல்சரி ஒரு 3 months ஒன்ஸ் ரிவ்யூ பார்க்கணும். இல்லை அது நார்மலாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டால் போதும்.
5: டாக்டர், இப்போ வந்து இந்த ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. இது வராமல் இருக்கணும், இதோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சொல்லுங்க.
6: இல்லை, ஆக்சுவலி ப்ரீ டயபெட்டிஸ்ன்றது நோய் கிடையாது, சுகரோட ஒரு அறிகுறி தான். சுகருக்கு முன்னாடி ஸ்டேஜ்னு சொல்லலாம். சுகர் பொறுத்த வரைக்கும் 3 stages இருக்கு. நார்மல்,

0: அண்ட் ப்ரீ டயபெட்டிஸ் அண்ட் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மல் சுகர்னா என்ன அப்படின்னா, அவங்களோட ஃபாஸ்டிங் சுகர் வந்து லெஸ் தென், அதாவது 70 to 110 இருக்கணும். அப்படி இருந்துருது அப்படின்னா அவங்க நார்மல் பேஷண்ட்டுன்னு அர்த்தம். பிபிபிஎஸ் டெஸ்ட் வந்து 110 to 140 இருந்தால் அது நார்மல்னு அர்த்தம். அந்த ஹெச்பிஏஒன்சி லெஸ் தென் 5.7 இருந்ததுன்னா அவங்க நார்மல்னு அர்த்தம். ப்ரீ டயபெட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களே அவங்களோட லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா டேப்லெட்ஸ் ஒரு மாத்திரை கூட போடணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து ஹெச்பிஏஒன்சி வந்து 5.7 to 6.4 இருக்கும். அந்த எஃபிஎஸ் வந்து 110 to 125 இருக்கும். பிபிபிஎஸ் வந்து 140 to 200 இருக்கும். அதனால தான் நாங்கள் சொன்னோம், 200 மேலே போனால் தான் நாங்கள் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீரிழிவு நோயாளிகள் அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரத்த அழுத்தத்தை எவ்வளோ கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு?
0: ஸோ சுகர் பேஷண்ட்டுன்னு இல்லை, ஜென்ரலாகவே நம்மளோட பிபி வந்து 140-90 கீழே வச்சுக்கிறது அட்வைசபிள். எஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 130-90 or 140-90 கீழே வச்சுருந்தோம் அப்படின்னா சேஃப் அது. பிகாஸ் இப்போ நான் முன்னாடி சொன்னேன், இந்த வெறும் சுகர் பேஷண்ட்டுக்கு தான் ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் இப்போ அதிகமாக இருக்குது, மோர் தென் பிபி பேஷண்ட் அண்ட் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு. ஸோ அவங்க வந்து கன்ஃபார்மாக சுகர் நார்மலாக வச்சுக்கிறது கூட ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அவங்க பிபியும் அவங்க கொலஸ்ட்ராலும் நார்மலாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், கொலஸ்ட்ரால் அளவு வந்து நீரிழிவு நோய்க்கு வந்து ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா?
0: யா, டயபெட்டிக் டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவாங்க, சுகர்னாலே இருக்க கொலஸ்ட்ரால் அது. ஸோ மெயினாக நம்ம கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அதாவது கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க, அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து நார்மலாக வச்சுக்கணும். அது லேப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50 to 150 சொல்லுவாங்க, பட் லெஸ் தென் 100 இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் கிடையாது. அண்ட் ட்ரைகிளிசரைட்னு ஒரு கெட்ட கொழுப்பு இருக்குது, அதுவுமே லெஸ் தென் 100 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோட ரிஸ்க்கும் கிடையாது. ஸோ சுகர் பேஷண்ட்டு ப்ரிஃபரபிளி 40 மேலே இருந்தீங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் நார்மலாக இருந்தாலும் இட் இஸ் பெட்டர் டு டேக் ஒரு கொலஸ்ட்ரால் டேப்லெட் ரெகுலராக நைட் எடுத்துக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ எனக்கு டயபெட்டிக் இல்லை அப்படின்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஆனால் கொலஸ்ட்ரால் இருக்கு, இவங்களுக்கு டயபெட்டிக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு?
0: அது ஒரு ட்ரையாங்கிள் தான், பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள் தான், மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ன்றது அதனால தான் சொல்றது, ஒரு சர்க்கிள், அது ஒரு ட்ரையாங்கிள். அது ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்தால் ரெண்டாவது ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம ஒரு ப்ராப்ளமை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம்னா செகண்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து தனக்கு வந்து டயபெட்டிக் இருக்கு அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, அப்போ அவங்க ஃபர்ஸ்ட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் டாக்டர்?
0: ஸோ அவங்க டயக்னோஸ் பண்ணும்போது எந்த ஸ்டேஜில் பண்ணுறோன்றது இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நிறைய பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே 400-450 தான் ஃபர்ஸ்ட் டைம் டயக்னோசிஸே நடக்குது. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு இமீடியட்டாக ரேப்பிடாக சுகர் உடனே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம், பிகாஸ் அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது. நம்ம இன்கேஸ் ஒரு டேப்லெட் 2 போட்டோன்னே அது லோ சுகராக போகக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இமீடியட்டாக 400-450 இருக்குன்னா பேனிக்லாம் ஆக தேவையில்லை, ப்ரிஃபர்பா ஒரு 10-15 டேஸ்க்கு ஒரு ஷார்ட் கோர்ஸ் தெரப்பி கொடுப்போம். அதுலேருந்து அவங்க லேப் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும், ஒரு ப்ராப்பரான சுகர் டெஸ்ட்டும் வித் கிட்னி ப்ரொஃபைலும் பார்ப்போம். ஏன்னா 450 மேலே போயிருக்குன்னா கிட்னி டேமேஜ் ஏதாவது இருக்கான்றது இந்த 15 டேஸ்க்குள்ளே நம்ம பார்த்துப்போம். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த 18-30 இருக்கிற அந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சுகர் நிறைய வர சான்சஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இது என்னென்ன மாதிரியான ரீசனால வந்துட்டு இருக்கு?
0: மெயின் ரீசன் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் அந்த சுகர் பெவரேஜஸ் சாப்பிட்றது தான் மெயின் ரீசன். அது வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்து ஆஃப் சுகர் இருக்குது அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அப்படி நம்ம அந்த ஏஜில் சாப்பிட்றோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அது ஒரு பீரியட் ஒரு 7 to 10 ஒன் சாப்பிட்றது பெட்டர், ரெகுலராக எடுத்துக்கிறது அட்வைசபிள் கிடையாது. அண்ட் ஸ்க்ரீனிங் வந்து அபவ் 30 யாரெல்லாம் 30th பர்த்டே கொண்டாட்டாங்களோ அவங்கலாம் கன்ஃபார்மாக பிளட் டெஸ்ட் எடுத்து ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கணும் இயர்லி ஒன்ஸ். நார்மலாக இருக்குது அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி எடுத்து பார்த்துக்கணும், இல்லை சுகர் டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்சல்டேஷன் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு மென்னுக்கு வர டயபெட்டிக்கும் ஒரு விமனுக்கு வர டயபெட்டிக்கும் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்குமா, இல்லை என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அவங்களுக்குன்னு?
0: நாங்கள் பெரியஸாக சேஞ்சஸ்னு பார்த்ததில்லை, யூஸ்வலி வந்து சிம்டம்ஸ்லாம் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும். கிடினஸ் வந்து நாங்கள் ப்ரிஃபரபிளி ஃபீமேல் பேஷண்ட்ஸில் கொஞ்சம் அதிகமாக பார்த்துருக்கோம், மயக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து ஃபீமேல் பேஷண்ட்டை அதிகமாக பார்த்துருக்கோம். மேல் பேஷண்ட்டை யூஸ்வலி இந்த யூரினேஷன் கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்கும், அதனால தான் அவங்க டெஸ்ட் எடுக்க போவாங்க. அண்ட் இப்போ அதிகமாக இந்த நீரிழிவு நோயை கண்டுபிடிக்கிறது யாருன்னு நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் டயபெட்டிக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா, இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா?
0: மெனோபாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நடக்க ஆரம்பிக்கும், வெயிட் கெயின் போட ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் கெயின் இருக்கிறதுனால அந்த டைமில் சுகர் வர்றதுக்கு நம்ம அதிகமாக பாசிபிள் சான்சஸ் இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து சில காயங்கள்லாம் எப்போவுமே ஆறாமே இருக்கும், இது சுகர் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்குமே

0: இந்த ப்ராப்ளம் இருக்கும். இப்போ சுகரே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காயம் காயத்தை மட்டுமே ஒரு சிம்டம்ஸாக வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ண முடியுமா?
1: இல்லை, காயத்தை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு நார்மல் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா கூட பேஷண்ட் ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்க மாட்டாங்க, வித்தின் 24 hours வந்து டிடி போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி காரணங்கள் தான் ஃபஸ்ட்டு. சுகருக்கு ஃபஸ்ட்டு சிம்டம் வைஸ் கேட்போம், இல்லைனா பிளட் சுகர் வச்சு தான் கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். பிகாஸ் நான் ஹீலிங் வந்து எல்லா டைமுமே வந்து சுகர்னால மட்டும் சொல்ல முடியாது.
0: இப்போ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்கான இந்த தோல் நோய்கள் அது வந்து அவங்க எப்படி பராமரிக்கணும் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி?
1: ஆக்சுவலி இது வந்து சிம்டம்ஸாக காமிக்கும், சுகருக்கோட ஒரு அறிகுறியாக தான் இந்த தோல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் பேசிக்காக வராமல் பார்த்துக்கணும், வேர்வை வராமல் சேராமல் பார்த்துக்கணும். பிகாஸ் அதுதான் இந்த பிளாக் பேட்ச் கொடுக்கும். அறிகுறி இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக ஸ்கின் டாக்டர் பார்த்துக்கணும். அவங்களுமே அந்த சுகருக்கான அறிகுறி இருக்கும் போது அவங்களுமே பிளட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க.
0: ரிவர்ஸ் பண்ண முடியும்,
1: கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும்.
0: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். Yeah.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நீரிழிவு நோயும் அதன் சிக்கல்களும் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஷாஹுல் ஹமீத் அவர்கள்.

0: ஓகே டாக்டர், இப்போ வந்து காய்ச்சலோ இல்லை வேறு ஏதாவது உடல் பாதிப்போ இருக்கிறவங்களுக்கு, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, அந்த சர்க்கரை அளவு வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கா?
1: இல்லை, மோஸ்ட்லி மற்ற இப்போ ஃபீவர்னாலேயோ இல்லை சளினாலேயோ இருமல்னாலேயோலாம் அந்த வேல்யூஸ் பெருசாக மாறாது. இன்கேஸ் பேஷண்ட் ஏதாவது ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா அது மட்டும் கண்டிப்பாக இம்பேர் பண்ணும். அது இப்போ ஒரு பேஷண்ட் அதிகமாக கோவப்படுறாங்க இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க தூக்கம் இல்லாமல் இருக்காங்கன்னா சுகர் வேல்யூஸ் கம்பல்சரி மாறும். அதனால்
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு சர்ஜரி, ஏதோ டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சர்ஜரிக்கு முன்னாடியும் சர்ஜரிக்கு அப்புறமும் அவங்க அவங்கள எப்படி எப்படியெல்லாம் பார்த்துக்கணும், எப்படி பராமரிச்சுக்கணும்னு சொல்லுங்கள் டாக்டர்.
1: ஸோ பேசிக்காக வந்து பிஃபோர் சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கட் ஆஃப் வேல்யூ சொல்லியிருந்தோம்ல, அந்த லெஸ் தென் 180 அது கம்பல்சரி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த சர்ஜிக்கல் ஃபிட்னஸ் கிடைக்கும். ஸோ சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து டேப்லெட்ஸ் கொடுத்துருப்போம், அவங்க சுகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 270-280 இருந்து மேபி இருக்கலாம் பிஃபோர் சர்ஜரி. பட் அந்த டைமில் சர்ஜரி பண்ணுற டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்சுலின் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த நார்மல் வேல்யூ அட்டன் பண்ணிட்டு தான் சர்ஜரி பண்ணுவாங்க. ஆஃப்டர் சர்ஜரியுமே ஒரு போஸ்ட் ஆப் பீரியடில் இருக்கிற வரைக்கும் அந்த சுகர் வேல்யூஸ் மெயின்டைன் பண்ணணுன்றது தான் ஒப்பீனியன், ஒரு 5-7 days வரைக்கும். ஆஃப்டர் 7 days ஒரு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம திரும்பி நம்ம ஓரல் ஹைப்போக்ளைசெமிக், அதாவது நம்ம சுகர் டேப்லெட்ஸ்க்கு நம்ம தாராளமாக போய்க்கலாம், சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீரிழிவு நோய் வந்து கல்லீரல் வந்து எவ்வளோ பாதிக்குது அப்படின்னு சொல்லுங்க, அதாவது லிவர்.
1: லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்டாக சுகர் அதிகமாக இருக்கும் போது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேட்டி லிவர் அதை ஓவர் வெயிட்னாலேயே வந்து லிவர் பாதிப்பும் ஏற்பட ஆரம்பிக்கும். லிவர்லேருந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக HSCRP-ன்னு ஒரு வேல்யூ எடுத்து பார்ப்போம். இன்கேஸ் அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருந்ததுன்னா அந்த பர்சனுக்குமே ஹார்ட்கோட ரிஸ்க் அதிகமாக இருக்குது.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து லைஃப் ஸ்டைலில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ், சில பேர் வந்து நிறைய ஆல்கஹால் எடுப்பாங்க, புகைப்பிடிக்கிறது, இதெல்லாம் இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா?
1: ஸோ கண்டிப்பாக, ஏன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபார் ஷுர் வந்து லிபிட் ப்ரொஃபைல் ரொம்ப மோசமாக இருக்கும், அவங்களோட கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அண்ட் பிபி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் சுகருமே அன்கண்ட்ரோல்ட் ஆகும். அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அது அன்கண்ட்ரோல்ட் ஆகும். ஸோ இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் வரதுக்கான ரிஸ்க்கும் அதிகமாகும், அண்ட் ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க்கும் அதிகமாகும்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து என்னென்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும் டாக்டர்?
1: லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த வாக்கிங் சொல்லியிருந்தோம், அது மினிமம் ஒரு 20 minutes பர் டே வாக்கிங்கு, அண்ட் கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளைசிமிக் லோட் அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கக்கூடாது. பேசிக்காக ஆப்பிள் எடுத்துக்கலாம், கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம், பட் அதை தாண்டி வேறு எதுவுமே இந்த மேங்கோ சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றது நல்லது கிடையாது. வாட்டர் மெலன் சுத்தமாக எடுக்கக்கூடாது, மேங்கோ சுத்தமாக எடுக்கக்கூடாது.
0: இது வந்து டயபெட்டிக் வந்து பேசிக்கில் இருக்கிறவங்க, அதாவது ஏஜ் வைஸ் இருந்தாலும் சரியா,
1: யாராக இருந்தாலும் சரி, ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் எடுக்கிறவங்க இதை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. பிகாஸ் அவங்க வித் ட்ரீட்மெண்ட்டோடய இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஃபைனல் வந்து நீரிழிவு நோயை வந்து குணப்படுத்த முடியுமா?
1: ஆக்சுவலி

0: இல்லை டைப் ஒன் டயபெட்டிஸ் நான் சொல்லியிருந்தேன் அந்த குழந்தைங்களுக்கு வருது, அது குணப்படுத்த முடியாது. அது ஆக்சுவலி ஏன்னா இன்சுலின் ப்ரொடக்ஷனே கிடையாது, ஸோ அது லைஃப் லாங் அவங்க இன்சுலின் போட்டு தான் ஆகணும். டைப் டூ பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைனல் ஒரு இருக்கிறதுலே பேசிக் லோ டோஸ் வரைக்கும் கொண்டு வரலாம். கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்கேஸ் அவங்களோட வேல்யூ வந்து நார்மலாகவே இருக்குது, இல்லை டபுள் டிஜிட் சுகர்லேயே இருக்குது, 85-95 அப்படியே தான் இருக்குது அப்படின்னாக்கா, வி கேன் ஸ்டாப் அண்ட் சி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட அட்வைஸ் என்னென்னா, ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு சுகர், அட்லீஸ்ட் கையில் குத்தி பார்க்குற சுகராச்சும் செக் பண்ணிகிட்டே இருக்கிறது அட்வைசபிள். மோஸ்ட்லி அந்த மாதிரி நிறுத்த முடியாது, பிகாஸ் டேப்லெட் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறதுனால உடனே இமீடியட்லாம் அது ஒரு 300-350 வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம்.
1: இந்த டைப் ஒன் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வருமா? அந்த
0: குழந்தைங்கள்லேருந்து வரும், அது அப்படியே ப்ரொலாங் ஆகும். ப்ரொலாங் ஆகும்போது அது அன்கண்ட்ரோலாக தான் இருக்கும். யூஸ்வலி அவங்களோட சுகர் ரேஞ்சஸ் வந்து 350-400 வரைக்குமே போகும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நிகழ்ச்சியோட ஃபைனல் க்வெஸ்சனாக வந்து, நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு, அதாவது வந்தவங்க இல்லாமல் இதுக்கப்புறம் எனக்கு வரவே கூடாது அப்படி அப்படின்னு இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும், உணவுல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களையும் கடைபிடிக்கணும்?
0: மெயின் விஷயம் வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு 18 இயர்ஸ் ஆனதுலேருந்து காஷியஸாக இருக்க ஆரம்பிக்கிறோம் சுகர் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக அந்த ட்ரெஸ்ஸிங்கும் டிடி இன்ஜெக்ஷன்ஸும் அதுக்கேற்ற நெசசரி ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். சுகர் பொறுத்த வரைக்கும் லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் தான் மெயின், அது மட்டும்தான். ஸோ வாக்கிங் ரெகுலராக பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஹை ரிஸ்காக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா. ஹேண்ட் டயட்டுமே நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் சாப்பிட கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஒரு 7-8 டேஸ் ஒன்ஸ் சாப்பிட்டுக்கலாம். இன்கேஸ் அவங்க சுகர் பேஷண்ட்டாக ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எடுக்க போகிற ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிகாஸ் வந்து சுகர் இஸ் நாட் அ டிசீஸ், அது வந்து ஒரு அறிகுறி தான். மெயின் டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்னி ஃபெயிலியரும் இந்த ரெட்டினோபதி நான் சொன்னல, கண்ணோட பிரச்சனை, கிட்னியோட பிரச்சனை, இந்த நியூரோபதி இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ். இதோட அறிகுறி தான் சுகர். நீங்கள் சுகருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிட்னிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போவுமே என்ன ஆகும்னா இன்சுலின்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் வர மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. ப்ரிவென்ஷன் பண்ணுறது நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் நம்மளோட டயட்டில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் சுத்தமாக இருக்கக்கூடாது.
1: ஓகே டாக்டர், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு டாக்டர். இன்னைக்கு நீரிழிவு நோயும் அதன் சிக்கல்களும் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இன்னைய நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமது நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் சூப்பரான குட் ஈவினிங். இந்த மாலை நேரம் அழகா உங்களுக்கு வந்து ஒரு டீ பிரேக் கூட சூப்பரா போகும் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன். சோ நிறைய பேர் எங்கம்மா டீ குடிக்க போறது, எங்க வேலையே கரெக்டா இருக்குதுன்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி மனசுல நினைச்சிட்டு இருக்கவங்களையும் சரி, ஜாலியா டீ குடிச்சிட்டு இருக்கவங்களையும் சரி, சோ எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை எல்லாத்தையும் அப்படி காணாம போக அடிக்கிறதுக்காக கட் கேமரா ரோலிங் ஷோக்காக நாங்க வந்தாச்சு. நான் ஆர்ஜே அன்பரசி அண்ட்
1: ஆர்ஜே சிந்து.
0: எஸ், அது கூட நாங்க அப்படியே ஹஸ்பியா ஓகே வர வேர்க்கிறோம். மக்களே, கட் கேமரா ரோலிங்க்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய எனர்ஜியோட அப்படியே வருவீங்க அப்படின்னு நாங்களும் எதிர்பார்க்கிறோம். சோ உங்களுக்காக நிறைய கட்ஸ்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கோம், நிறைய சூப்பரான சாங்ஸும் உங்களுக்கு நடுவில் வெயிட்டிங்ல இருக்கு. சோ எஸ் ஆர்ஜே சிந்துவும் நானும் தான் உங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள டைலாக சொல்ல சொல்லி நாங்க கேட்டு ரசிச்சு மகிழ போறோம். ஏன்னா ரெடியா?
1: எஸ் ரெடி.
0: ஃபர்ஸ்ட் உங்களுக்கு

0: டயலாக் பிச்சுமணி டயலாக் கேக்கலாம்.
1: பிச்சுமணி
2: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
1: சௌக்கியமா இருக்கேன். இந்த உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
2: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
1: ஆமா.
2: எனக்கா?
1: உனக்கு தான்.
2: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்புறம் ஈஸ்வரா.
0: ஓகே, சோ ஈஸ்வரா
3: வழக்கம்
0: போல டக்கரா நீங்க வந்துட்டு சொல்லிட்டீங்க. நம்ம இந்த பாட்டை கேட்டுட்டு அவ்வளவு மறுபடியும்
3: நேர்கள் ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா, அதுக்காக நம்ம கொடுக்கற ஒரு டைம்.
0: நேர்களுக்காக தெரியல. சரி ஓகே, ஆஃப்லைன்ல வந்து பேசிக்கலாம். எஸ் கேட் என்ஜாய் பண்ணுங்க மக்களே. ஹோலா ரைட் ஹோலா ரைட் ரைட் ரைட் ஹோலா ரைட் ரைட் ரைட் ரைட்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: பாட்டு பாடவா?
4: வேணாம் வேணாம்.
3: பாட்டு கேட்கவா?
5: இது ஓகே. மனம் விரும்புதே,
6: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
4: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
6: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
4: மனம் விரும்புதே.

0: எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: பாட்டு பாடவா?
4: வேணாம் வேணாம்.
3: பாட்டு கேட்கவா?
5: இது ஓகே. மனம்
3: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
4: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
5: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
4: மனம் விரும்புதே.
6: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
7: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
8: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
7: கண்டிப்பா தேவையில்லை.
8: என்றும் அக்கறையுடன்
7: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. எஸ், சோ கட் கேமரா ரோலிங். ஷோல நம்ம வந்து நிறைய டைலாக்ஸ் வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாமா சிந்து?
1: எஸ் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பிரபா.
1: எங்க இருந்து பேசுறீங்க மேடம்?
2: வழுதாவூர்.
1: வழுதாவூர்ல இருந்து பேசுறீங்க, எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கோம் ரெண்டு பேரும்.
0: தேங்க் யூ சோ மச்.
1: டைலாக் கேட்டிங்களா?
2: இன்னொரு தடவை ப்ளே பண்ணுங்களே.
1: கண்டிப்பா, உங்களுக்காக ஸ்பெஷலா வந்துட்டே இருக்கு டைலாக்.
0: ஓகே கேளுங்க.
3: பிச்சமனே, என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
4: சௌக்கியமா இருக்கேன். இந்த உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கேன்.
3: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
4: ஆமா.
3: எனக்கா?
4: உனக்கு தான்.
3: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்புறம் ஈஸ்வரா.
4: பிச்சமனே,
3: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
4: சௌக்கியமா இருக்கேன்.
1: என்ன பண்ணலாம் அடுத்து? அதே சூப்பரோட பேசுங்க பாப்போம்.
0: நாங்க
1: வந்து ஒரு டயலாக் போடுவோம், நீங்க அத பேசணும்.
0: ஆமா, ஃபர்ஸ்ட் காலரா நீங்க? அதாவது இப்பதான் கால் பண்றீங்களா?
2: ஆமா ஆமா.
0: ஓ, தேங்க் யூ தேங்க் யூ.
1: வெல்கம் டு அவர் ஷோ.
0: நீங்க அப்படியே வடிவேல் சாரோட கேரக்டருக்கா நீங்க மாறணும். ஓகேவா? ரெடியா?
1: மட்டும்தான் சொல்லுவீங்களா மேடம்?
0: கேமரா ரோலிங்.
1: பிச்சுமணி, பிச்சுமணி.
2: என்னையா? என்ன
1: ஒண்ணு இல்லங்க. என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கேல்? நல்லா இருக்கேலா? அப்படி சொல்லணும்.
0: பாத்தீங்களா, கேரக்டரே மாறிட்டாங்க. சொல்லுங்க.
2: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கேல்?
1: நல்லா இருக்கேலா?
0: நல்லா இருக்கேலா? அங்க எப்படி வருது பாத்தீங்களா? சொல்லுங்க.
1: நீங்க இங்க என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல.
0: உங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு, அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு எமோஷனல்
1: வாங்க வாங்க வாங்க.

0: எல்லாருக்கும் சேம் எமோஷனா இருக்கு.
1: மை ப்ளட் சேம் ப்ளட். ஓகே சொல்லுங்க.
2: எனக்கா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் கடவுளே.
0: ஈஸ்வரா
1: ஃபைனல் டச்.
0: ஓகே கவுமன் ஜாபா மறுபடியும் சொல்லுங்க அந்த டயலாக் அப்படியே அந்த ஃப்ளோல வந்துருங்க பாக்கலாம்.
2: என்ன போஸ்ட்மே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா?
0: வாவ் வாங்க வாங்க
1: அடுத்து நல்லா இருக்கேன்.
2: என்னப்பா உனக்கு லெட்டர் வந்திருக்கு? எனக்கு லெட்டர்? ஆமா உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு. இது எனக்கா?
0: என்ன சொல்றேன் ஈஸ்வரா. ஓகே மேடம் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் டயலாக் இருக்கா?
1: ஈஸ்வரா இருக்கு அவங்க உள்ளே போயிட்டாங்க.
0: ஓகே ஓகே
1: சூப்பர் சூப்பர் வெல் டன். நல்லா பண்ணீங்க. ஒரு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி கரெக்டா அந்த
0: ஆமாங்க. உங்களுக்கு பிடிச்ச டயலாக் அது மாதிரி ஏதாவது இருக்கா மேடம்?
2: எனக்கு பிடிச்ச டயலாக்
1: மாஸ் டயலாக்
2: மாஸ் டயலாக்
1: எது வேணா?
2: நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க
0: மாட்டேன்.
1: தொடர்ந்து
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்க பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான்.
1: எஸ் சோ சூப்பரா வந்து ஓபனிங் கொடுத்துட்டாங்க. அடுத்து இன்னொரு டயலாக் நமக்கு எப்பயுமே காமனா இருக்குது. கால் பண்ணுங்க மக்களே இந்த நம்பருக்கு.
0: பண்ணுங்க. ஆமா
1: 2271760 and 2275230.
0: நீங்க வெளியூர் நேரங்க
1: அத மாறினதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் செகண்ட் நம்பரை நான் மறுபடியும் சொல்றேன். 2275230 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணும். நாங்க பிளே பண்ற இந்த கட்ஸ் நீங்க உங்களுடைய திறமைகளை சேர்த்து வளர்த்து டெவலப் பண்ணி அப்படியே ஒப்பிக்கலாம்.
0: அதுக்கு முன்னாடி நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணீங்க.
1: நாங்க என்ன பண்ணாலும் இத டயலாக் எல்லாம் சொல்ல மறக்கவே மாட்டோம். அடுத்த நம்ம நிகழ்ச்சியில காலர் வந்திருக்காங்க. ஹாய் வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம்
2: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து.
0: ஹேமலதா மேம் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கு. நம்ம எஃப்எம் மாதிரியே நம்ம கிளைமேட் சூப்பரா இருக்கு. இங்க
0: மேடம் இன்னொரு தடவை சொல்லுங்களேன். நீங்க சொன்னது எங்க காதில் விழவில்லை மேடம்.
1: விழுந்தாலும் மறுபடியும் கேட்க நாங்கள் விருப்பப்படுகிறோம் மேடம். எஃப்எம் மாதிரியே சூப்பரா இருக்கு. எஃப்எம்
2: மாதிரியே சூப்பர் சூப்பரா இருக்கு.
1: அதுக்குதான் அதுக்காக தான் நாங்க இவ்ளோ எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். சூப்பர் மேம் தேங்க் யூ.
0: டைரக்ட் கேட்டிங்களா?
2: கேட்டேங்க மேம். பிச்சி மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு.
1: வந்துருச்சா? எப்ப அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அப்படிதான்.
0: ஓகே மேடம் பேசலாமா? ரெடியா?
2: ரெடி மேம்.
0: ஓகே ரெடி
2: சொல்றேன்.
0: கட் கேமரா ரோலிங்.
2: பிச்சுமணி ஹலோ போஸ்ட்மேன் எப்படி இருக்கேன்? நலமா இருக்கேலா? உங்களுக்கு கவர்மெண்ட்ல லெட்டர் வந்திருக்கு. வேலை கிடைச்சு எனக்கா? கடவுளே ஈஸ்வரா
1: நாங்க கட் கேமரா ரோலிங் ஷோ வச்சிருக்கோம். கட் கட் கட் பண்ணியே சொல்லிட்டு இருக்கீங்களே. வேற லெவல்ல
0: ஃபார்முக்கு வராங்க
1: வராங்க. அடுத்து நாங்க கொண்டு வருவோம்.
0: நீங்க பிரேமலதா மேம் ஓட டயலாக் டெலிவரிய கேட்டது இல்லையே முன்னாடி எல்லாம்.
1: எப்படி எப்படி பண்ணுவாங்க?
0: பிச்சு ஒதுருவாங்க அப்படியே.
1: இப்ப நம்ம சொல்ல வச்சிடலாமா?
2: இன்னொரு
1: வாட்டி பிளே பண்ணிடலாமா? சூப்பர். சோ இப்ப வந்து நீங்க ஃபுல் ஃபார்முக்கு ரெடி ஆயிக்கோங்க. அப்படியே உங்களுக்காக மறுபடியும் நான் வந்து அந்த கட்ட பிளே பண்ணிட்டேன். கேளுங்க
4: பிச்சமனே. என்ன போஸ்ட்மேன் எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
5: சௌக்கியமா இருக்கேன். உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
4: என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
5: ஆமா
4: எனக்கா?
5: உனக்குதான்.
4: ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படியே.

0: எனக்கா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்ன நல்லா இருக்கேலா, அத
1: மறந்துட்டேன்.
0: என்ன போஸ்ட்மேன், நல்லா இருக்காளா, சௌக்கியமா இருக்கேன். இதோ உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. எனக்கா கவர்மெண்ட் வேலையா?
1: வானும்
0: மண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னால்
2: ஈஸ்வரான்னு,
0: ரெயின்போ எஃப்எம் நாமளும் கலந்தது உன்னால் ஈஸ்வரா.
1: அப்பப்ப இந்த மாதிரிலாம் சொல்லுங்க, இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குளு குளு
0: என்ன
1: சிந்து நாங்களுக்கு தெரிஞ்சுப்போம்.
0: நீங்க
1: சொல்ல போறீங்க.
0: ஹலோ போஸ்ட்மேனா, நல்லா கேளா பிச்சுமணி, உனக்கு கவர்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுரா? கவர்மெண்ட் ஆர்டர் எனக்கோ? அட ராமா மிசோ யூசரா.
1: சூப்பர் சூப்பர். எப்படி அந்த பிச்சுமணி பிச்சுமணி எக்கோலாம் வந்துச்சு
0: கேட்டுச்சு.
1: எனக்கு
3: என்ன சொல்லுவீங்க?
1: எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டுப்பேன். பட் எஸ் அப்கோர்ஸ், எனக்கும் நம்ம நம்மளோட ஆர்ஜே ஜாப் கிடைக்கும் போது அப்படிதான் ஆர்ஜேவா சந்தோஷமா ஜாலியா இருந்தது. அந்த மூமெண்ட் தான் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி
3: அதே மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல இருந்து வெளில வருவாங்க, வந்து இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல, வீடு மாதிரி வந்துட்டப்பா இங்க
1: போங்கன்னு சொல்லி கூட இருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு மக்களே, நீங்க இந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, அது கூட என் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். கட் கேமரா ரோலிங்க்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள்
3: 2271760, 2275230. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க

மறக்காம கால் பண்ணுங்க.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். யார் கூட அப்படின்னா வித் அஸ் ஆர்ஜே அன்பு அண்ட்
1: ஆர்ஜே சிந்துஜா.
0: எஸ்
1: ஓகே, இது கொஞ்சம் நல்லதா இருக்குல்ல, பட் ஆனா பழசுதான், பட் பரவாயில்ல பண்ணுவோம்.
0: ஓல்ட் இஸ் கோல்டன்,
1: ஓல்ட் இஸ் கோல்ட். அதுதானே நம்ம ரீமேக் பண்ணி நிறைய இப்பெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ என்கிட்ட கேட்ட மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க எங்கேயாவது இந்த மாதிரி யாருக்காவது ஒரு சூப்பரான ஷாக்கிங்கான ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை கொண்டுட்டு போக சொல்ல போகும்போது அவங்க உங்கள்கிட்ட ரியாக்ட் பண்ண விஷயங்கள் ஏதாவது வந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
0: ஹாப்பி மூமெண்டானு எனக்கு தெரியல, ஷாக்கிங் மூமெண்ட் கொண்டு போயிருக்கேன்.
1: ஓகே சொல்லுங்க. Shocking moment
0: in the show oda endle solra yosichu solra.
1: Oh okay, super good move. Okay, so yes makale neenga call panna vendiya engal same adhe da
0: 22717622752530. neenga valiyur nera irundinga appadina 0413 abdingra indha code number yum seitha dial padunga. அடுத்து ஒரு சூப்பர் டயலாக் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: yes டயலாக் கண்டிப்பா நம்ம ப்ளே பண்ணிடலாமா? சூரியோட டயலாக் தான், கேக்கலாம்.
2: கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டான். சாதாரண மனுஷன், அதே வேட்டிய தூக்கி மடிச்சு கட்டினாண்டா மதம் கொண்ட யானை. கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டான். சாதாரண மனுஷன், அதே வேட்டிய தூக்கி மடிச்சு கட்டினாண்டா மதம் கொண்ட யானை.
1: என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங்
1: நிகழ்ச்சியில அடுத்ததா காலர் வந்திருக்காங்க. ஹாய், வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ஜான்சி ராணி, கெனடி நகர்ல இருந்து பேசுறேன்.
0: ஜான்சி ராணி மேம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கோம். Thank you so much. ஓகே, நீங்க டயலாக் கேட்டிங்களா?
2: நான் கேட்டேன், ஒரு தடவை ப்ளே பண்ணுங்களா?
1: ஓகே, ரெண்டு டயலாகுமே ப்ளே பண்ணலாமா?
2: ஆ, பண்ணுங்க.
1: ஓகே.
3: பிச்சமனே,
4: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
3: சௌக்கியமா இருக்கேன். ஆ, இதா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கே.
4: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
3: ஆமா.
4: எனக்கா?
3: உனக்கு தான்.
4: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா.

0: கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டான்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினா மதம் கொண்ட யானை.
1: கேட்டீங்களா?
2: வாங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? இந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. எனக்கா?
3: உங்களுக்கு தான். உங்களுக்கு தான் மேடம். ஐயோ, இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க மேடம். சூப்பரா பாக்கோம். வந்துட்டீங்க வந்துட்டீங்க.
2: அவள்தான் ஈஸ்வரா.
3: ஈஸ்வரா தானா? மேல முடியாது. போஸ்ட்மேன திருப்பி அனுப்பிடுவோமா?
4: நீங்க அனுப்புறதுக்கு முன்னாடி குடுத்துட்டு கிளம்பிடுவாங்க நாங்களா? ஓகே, செகண்ட் டயலாக் சொல்லலாமா?
2: அது சரியாவே கேக்கல, நீங்க ஒரு தடவை சொல்லுங்களா எனக்காக.
4: பிளேவே பண்ணிடுறோம், நீங்க கேட்டுக்கோங்க. சரியா?
2: சரி.
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
0: கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டான்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாண்டா மதம் கொண்ட
4: யானை. பேசலாமா? வேண்டாம் மேடம். இல்லனா உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது நல்ல டயலாக் நீங்களே பேசுங்க.
3: ரெண்டு கையும்
2: போனா கூட காலின் போயிச்சுக்குவான் சார். கெட்ட பையன் சார் அவன்.
3: நன்றி.
4: உங்களுக்காக வந்து நான் ஒரு டயலாக், இந்த மாதிரி யாராவது ஒரு ரெகுலர் காலர் வந்தாங்கன்னா அவங்களுக்காக பிளே பண்றதுக்காகவே நான் ஒரு டயலாக் ஒன்னு எடுத்துட்டு வந்தேன்.
3: அப்படிங்களா?
2: சரிங்க.

0: எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு?
1: உண்மையிலே போட்டமே ஒரு டைலாக்
2: வேலையா
3: இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட் உங்களுக்கு நடந்திருக்கா?
2: நான் உண்மையே எனக்கு நான் ஒரு டைலரிங் இதுக்கு கவர்மெண்ட் இதுல அப்ளை பண்ணிருந்தா எனக்கு லேட்டா கேச்சுது. எனக்கு ஐ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அப்பதான். ஆனா வந்து அதையும் மறந்து நானு எனக்கா கவர்மெண்ட்

0: என்ன
1: சொல்றீங்க தெரியுமா, அந்த டயலாக் போயிடுங்க.
2: முன்னாடி
1: நிறுத்தணும்
2: உங்களுக்கு வராது.
0: கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள சாதாரண மனுஷன் இல்ல. வேட்டி இறக்கி விட்டா சாதாரண மனுஷன், இதே வேட்டிய தூக்கி கட்டினா மதம் கொண்ட யானை மாமா.
2: மதம் கொண்ட யானை, மதம் கொண்ட யானை என்ன பண்ண தெரியுமா?
0: சிங்கம் கண்ட சிங்கத்துக்கு தோத்து.
2: அப்படி வாங்க மேடம், சூப்பர் மேடம்.
1: ஓகே, இதான் யாராவது சொல்லுவாங்களா? நானும் எதிர்பார்த்தா கரெக்டா சொல்லிடுங்க. சூப்பர், தேங்க்யூ சோ மச் மேம்.
0: ஓகே மேம்,
1: தேங்க்யூ.
0: ஜாலியா செமையா ஹாப்பியா ஓகே வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
1: ஓகே எஸ், இன்னும் அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர், ஹாய் வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். நலமாச்சிங்களா இருவரும்?
2: நல்லா இருக்கோம் கலைவாணி மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்க மேம், உங்களை மாதிரியே.
1: யாருன்னு சொல்ல, யாரு எல்லாம் தெரியல, எங்களை மாதிரியே அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரியே சொல்லி எதையாவது சொல்லி விட்டுருவோம். ஓகே, இன்னைக்கு ஒரே கேர்ள்ஸ் டீமாவே வந்துட்டு இருக்காங்கல்ல.
3: நீங்க எவ்வளவு கலகலகலன்னு ஷோவை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, உங்களை மாதிரியே நான் கலகலன்னு பேசுறதுக்கு
1: வந்திருக்கேன். மாத்திரலாம் விடுங்க.
2: சூப்பர் மேம், நீங்க வந்தாலே ஷோவே கலகலன்னு ஆயிடுங்க.
1: ஓகே, சோ அந்த ரெண்டு டயலாகும் கேட்டிங்களா?
3: கேட்டா மேம்,
2: பேசலாமா?
3: ஓகேங்க மேம்.
2: ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங்.
3: பிச்சுமணி, பிச்சுமணி, என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா. சௌக்கியமா இருக்கேன். இந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா, எனக்கா? உனக்கு தான். ஐயோ, என்ன ஐயோ ராமா,
1: ஐயோ ராமா. ஓகே, டயலாக் மறந்துருச்சு.
3: ஐயோ, நான் என்ன செய்வேன், யாருக்கிட்ட சொல்லுவேன்?
1: ஈஸ்வரா, உங்களோட முயற்சி சூப்பரா இருந்துச்சு. ஓகே, அடுத்த டயலாக் போலாமா? ரெடி, கட், கேமரா
2: ரோலிங்.
3: கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டிய அவுத்து விட்டா சாதாரண மனுஷன், அந்த வேட்டிய மடிச்சு கட்டினா மதம் கொண்ட யானை.
2: நீங்க டயலாக் பேசுறீங்களா?
1: ஓன் டயலாக் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான டயலாக்.
3: நாராயணா, ஐயோ
2: ஐயோ,
1: வாழ்க்கையில் ஓகே, வெயிட் பண்ணி பார்த்து கட் பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. சூப்பர். ஸோ அடுத்தடுத்து நமக்கு வந்து டைலாக்ஸ் நிறையவே வந்து நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. நம்ம அடுத்ததான் ஒரு சாங் கேட்டுட்டு வந்துடலாமா? கேக்கலாமா?
2: எஸ் கேக்கலாம், கேக்கலாம், கேக்கலாம்,
1: கேக்கலாம், கேக்கலாம்னு சொல்லும் போதே காலர் வந்துட்டே இருக்காங்க. ஹாய் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், வாங்க.
2: யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: சிரிப்பாளகி சிந்தி மேடமுக்கும் அன்பாசி மேடமுக்கும் வணக்கம் சொல்வது இளமங்கலம்
2: முருகன்.
4: நல்லா இருக்கு மேடம்.
2: ஏன் சார் நல்லா இருக்க, இவ்வளவு சோகமா வருது?
4: தூங்கி இப்பதான் எழுதான், உங்க சோகம் கேட்டு அப்படி தூங்கிட்டேன்.
2: என்ன சார் சொல்றீங்க,
1: எழுந்தன்னு சொல்றீங்க? இங்க ஷோ கேட்டுட்டு எழுந்தீங்களா தூங்குனீங்க? நீங்க டயலாக மாத்தி சொல்றீங்கன்னு
2: நினைக்கிறேன்.
1: போயிடலாம் மேடம்.

0: கேமரா ரோலிங்.
1: உங்க மாப்பிள்ள வந்துட்டாரா? அதோ வந்துட்டோம் சார். ஏ பிச்சுமணி, நாங்க போஸ்ட்மேன் இந்த பக்கம். உனக்கு கவர்மெண்ட் ஷாப் கிடைச்சிருக்கு. எனக்கா? உனக்கு தான். ஐயோ, எனக்கா கவர்மெண்ட் ஷாப் கிடைச்சிருக்கு?
0: என்ன டைலாக்ஸ் வேற வேறவா போயிட்டு இருக்கு போல இருக்கு.
2: ரெண்டு டைலாக் மிக்ஸ் பண்ணி ஒரு டைலாக் வருது.
0: ஓகே, ரெண்டு டைலாக தனித்தனியா பேசுங்கன்னு சொன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி நீங்க ஒரு டைலாக் ஓனா கிரியேட் பண்ணிருக்கீங்க.
2: கொஞ்சம் தூக்கம் கலக்கம், வேற ஒண்ணும் இல்ல.
0: ஓகே,
2: என்ன சார் முருகன் சார், அப்படியா?
1: ஆமாங்க மேம்.
2: ஆமா,
0: எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிடுவோம். ஓகே ஓகே, சூப்பர். சோ நீங்க வேற எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பேர்டா ஒரு எக்ஸ்ட்ரா டைலாக் கொண்டு வந்திருப்பீங்கல்ல?
1: ஆமாங்க மேம்.
0: அது என்னன்னு சொல்லிருங்க.
1: ஒன்னு வந்து ரெண்டு சொல்லிடுறேன் மேம். ரெண்டு ரெண்டு இருக்கு. இந்த தவசி துளசி வாசனை மாறினாலும் மாறும், தவசி சொல்லு மாறவே மாறாது. உங்களுக்கு வழி சொல்லதான் தெரியும், ஆனா பழி சொல்ல தெரியாது. ஆமாங்க மேம்.
0: ஓகே, அதுக்கு ஆமா சொல்லி எவ்வளவு நல்லா
2: நல்லா பேசுனீங்க சார்.
0: ஓகே சார், தேங்க் யூ சோ மச்.
2: தேங்க் யூ ஃபார் காலிங்.
0: பை சார். ஓகே, தேங்க் யூ சொல்லிக்கிட்டே கால கட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஒரு சாங் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: Welcome back to the show. From Rainbow Pulvai, Nutshirandu Pulli. Yet, cut camera rolling. Show down, kid. Enjoy panitrikkinga. Namma nikashila naraye per vandu call panni supera dialogues la kuduthirukanga. Andha vagila ippa yaar vandirukanga appdi kekkalama?
1: Yes, ketiralam. Hello, vanakkam.
2: இதுவரைக்கும் எனக்கு நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோம். டயலாக் கேட்டீங்களா சார்?
2: இல்ல மேம், நான் கேட்கல. எனக்கான டயலாக் போடுங்க.
3: என்ன
0: போஸ்ட்மேன்,
1: எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா?
0: நல்லா இருக்கேன்பா. உனக்கு லெட்டர் வந்திருக்கு, நீ கவர்மெண்ட் ஜாப் உனக்கு கிடைச்சிருக்கு.
1: கேட்டுச்சா சார்?
0: கேட்டுச்சா?
1: ஓகே, ரெடி.
0: இந்த டயலாக அப்படியே நீங்க கொண்டு வந்து பேசிடுங்க. ரெடி,
1: கட், கேமரா ரோலிங்.
2: பிச்சுமணி, ஏ பிச்சுமணி, என்ன போஸ்ட்மேன், உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. என்னது, கவர்மெண்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கா? என்னது, உனக்கு கவர்மெண்ட் வேலை ரெண்டா கிடைச்சிருக்கு? அப்படியா? நிஜமாவா? உங்க வேலைமேவா?
1: சூப்பரா டயலாக் சொல்லிட்டு எங்க சார் போறீங்க?
0: தெரியல. ஓகே, சூப்பர் சூப்பர் சொல்லிட்டீங்க. அப்படியே ஒரு மாதிரியா
1: டயலாக் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க.
2: ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா?
1: இல்ல இல்ல, மிஸ்லாம் பண்ணல, கரெக்ட்டா சொன்னீங்க, ஃபாஸ்டா சொல்லிட்டீங்க.
0: உங்களுடைய ஃபார்ம்ல சொல்லிட்டீங்க ஈஸ்வரா, அதெல்லாம் வரவே இல்ல. ஓகே, பட் ஆனா அந்த அந்த ஃபார்ம்ல கரெக்ட்டா நீங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி சூப்பரா பண்ணிட்டீங்க.
2: அப்படியே சரி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன்.
0: ஓகே, ட்ரை பண்ணுங்க. இல்லனா இப்ப எப்படி நீங்க வந்து ஒரு ஓன் டயலாக் கொண்டு வருவீங்களா? சூப்பரா பண்ணுவீங்க. சோ அது அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க.
2: ஓகே, அது நான் ட்ரை பண்ணிறேன்.
0: ஓகே.
2: கண்ணா, பண்ணீங்கதான் கூட்டம் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கிளாதான் வரும். வாட்டா
1: சார், வாங்க.
0: சூப்பர் சார், தேங்க்யூ.
1: சூப்பரா பேசுனீங்க, தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: தேங்க்யூ சோ மச், இதுவரைக்கும் நன்றி.
0: நன்றி. எப்பயுமே ட்ரெயினை பிடிக்கிற மாதிரியே ஓடிடுவாரு சார் பேசிட்டு. ஓகே, எஸ், நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா 1 hour போனதே தெரியல, டைம் ஆயிடுச்சு. கட் கேமரா ரோலிங் ஷோ ஓடியா நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. லிசிந்து,
1: எஸ் வந்தாச்சு. இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் ஷோ இங்க கட் ஆகுது. சைனிங் ஆஃப், டாடா பாபாய் சொல்றது நான் ஆர்ஜே சிந்து
0: அண்ட் ஆர்ஜே அன்பரசி. தொடர்ந்து FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805. நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: FM Rainbow புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். நீங்க ரொம்ப எக்ஸைட்டா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. வழக்கம் போல உங்களோட டெய்லி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நிறைய காலையிலேருந்து பிஸியா இருந்து இப்போ டயர்டா இருப்பீங்க. உங்களோட டயர்டெல்லாம் அப்படியே போக்கி ரிலாக்ஸ் மோடுக்கு கொண்டு போறதுக்காக எங்க ஆர்ஜே எந்த பீச்ல எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டெல்லாம் ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே புனிஷ்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நான் ஆர்ஜே புவி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பாண்டி மின்னாக்குதான் வந்திருக்கேன். என்ன வந்து பாத்தீங்கன்னா அலையோடு விளையாடுன்னு சொல்றதை விட வெயிலோடு விளையாடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூரியனும் பூமியும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூரியன் சுட்டரிச்சிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாண்டிமேரினாக்கு வந்திருக்கேன். இங்க எடுத்த உடனே எனக்கு ஒரு நேரம் வந்து மாட்டிருக்காங்க. ஆக்சுவலி மாட்டிக்கிட்டாங்கன்னா சொன்ன பிடிச்சி வச்சிருக்கேன். அவங்ககிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: நீங்க யாரு? இந்த ஊருக்கு தானா சொல்லுங்க.
2: நான் இந்த ஊர் பாண்டிச்சேரி தான்.
1: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
2: அபிநயா.
1: பாண்டிதான் சொல்றீங்க.

0: எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே. எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப விளையாடுறது, இந்த பார்க்ல வந்து கருத்து மரம் விடுறது, இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஏதாவது அடிப்பட்டது என்னால மறக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்றது.
1: என்ன
0: டிஃபரன்ஸ் இருக்கு?
1: சின்ன
0: வயசுல சொல்றேன்னா, நீங்க குழந்தையா வரும்போது ஏதாவது அப்போ ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஃபேமிலியோட வந்து ஜாலியா விளையாடுறது அப்படின்னு. இப்ப ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது வேற மாதிரி இருக்கும்ல?
1: அப்ப ஃபேமிலியோட வரும்போது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்
0: இல்லையா?
1: இப்போ ஜாலியா தான் இருக்கு, ஆனா வந்து ஃபேமிலி கூட வர்றது வேற, ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்றது
0: வேற. இப்ப வந்து வைப் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஓகே, சரி. உங்களுக்கு வந்து நான் ஒரு மூணு க்வெஸ்சன் கேக்குறேன். ஒரு கடி ஜோக் மாதிரி வச்சுருவாங்களேன் கேக்குறேன், நீங்க ஆன்சர் சொல்றீங்க பாக்கலாம். சரியா? எல்லா ட்ரெஸ்ஸும் நம்ம போடுறோங்க, பட் இந்த ட்ரெஸ் வந்து நம்மளால வேர் பண்ண முடியாது, போட்டுக்க முடியாது. அது என்ன
1: ட்ரெஸ்
0: என்னங்க? கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி உங்களுக்கு சொல்றேன். ஆல்பாபெட் லெட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த லெட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த லெட்டருக்கு வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு? பேக்வர்ட்ல தமிழ் இங்கிலீஷ் கலந்து சொல்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 10 9 அந்த மாதிரி சொல்லுங்க. பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? இளையராஜா. இளையராஜா டக்குனு ஒரு 7 பாட்டு சொல்லுங்க. தெரியாத இளையராஜா பிடிக்குன்றீங்க, ஒரு பாட்டு மட்டும் தெரியாதா? தொடர்ந்து கேளுங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு வித் அஸ் ஆர்ஜே சிந்து அண்ட் ஆர்ஜே புவி. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே புவி பாண்டி மெரினா மக்களோட சூப்பரா ஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க இன்னும் என்னென்ன நம்ம என்னென்ன மாதிரியான எக்ஸைட்டிங் மொமெண்ட் எல்லாம் நமக்காக காத்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே புவி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டி மெரினால தான் இருக்கேன். ஆல்ரெடி ஒரு நேர் வந்து சூப்பரா பேசிட்டு அவங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. இப்ப இன்னொரு நேயர் நம்ம கிட்ட வந்து சிக்கி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் ப்ரோ.
1: வணக்கம். நீங்க யாரு, உங்க பேர் என்ன, அத சொல்லுங்க. ஓகே, நீங்க வந்து பிசிசி வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா பாண்டி மெரினாக்கு?
2: இல்ல ப்ரோ.
1: ஓகே.
2: அம்மா போற
1: வந்த ஒரு இதானா?
2: வந்த ஒரு பாண்டிதான்.
1: அப்புறம் என்ன, அப்ப பீச் தான் பழகப்பட்ட இடமா இருக்கும்.
2: ஆமா ப்ரோ. அப்பெல்லாம் வரும்போது நல்லா விளையாடும் போது ஜாலியா இருக்கும். இது இப்போ பெஞ்சு தண்ணியே சுடுது, எதுக்கெல்லாம் பீச்சுக்கு வரும்னு தோணுது.
1: முன்னாடி நான் தான்
2: சொன்னேன், சூரிய ஏதோ லோ ஆயிடுச்சு மாதிரி இருக்கு. ஆமா ப்ரோ, ரொம்ப வீடு சார். தண்ணியில வந்து உட தண்ணியே தேவை. அப்பெல்லாம் ஜாலியா கிரிக்கெட் விளையாடுவோம், நல்லா நல்லா ஸ்நாக்ஸ் கூட்டிட்டு இந்த மாதிரி சமப்பண்ணா இருக்கும்.
1: ஓகே.
2: அப்புறம் கண்டு கூட்டி வச்சிருந்தேன். கண்டு கூட்டி வச்சிருக்கேன்.
1: ஓகே.

சூப்பரா சொன்னீங்க, எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க.

0: பர்த்டே டே சொல்லுங்க. நான் பர்த்டே டே இன்னைக்கு அவங்க பர்த்டே, அடுத்த மாசம் நான் மறுபடியும் மறுபடியும் உங்களை பார்த்துதான் உங்களுக்கு கிஃப்ட் தரேன். ஓகேயா? ம், ஓகே ப்ரோ, சொல்லுங்க. ஆ, ஏழாம் மாசம். ஓகே, இப்போ ஏழாம் மாசம் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? ஜீவ் பிரகாஷ். அவர் அவர் சாங்ஸ் ஒரு ஏழு சாங்ஸ் சொல்லுங்க. டக் டக் டக்னு சொல்லுங்க. ம், சீக்கிரம். இந்த பாட்டு டக்குடு வரலையா? இந்த எக்ஸாம் ஆல் போன உடனே கொஸ்டின்ல ஆன்சர் எல்லாம் மறந்துடுற மாதிரி மறந்துடுச்சு. ஓகே, பரவாயில்ல. வேற ஏதாவது பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க? ஓகே, ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் கேக்குற சாங்கு ஏதாவது இருக்கா?
1: எப்ப பார்த்தாலும் கேக்குற சாங்கு இந்த மயக்க மல்ல சாங்கு.
0: என்ன சாங்கு? அவங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணாங்க, அதோட வந்து நல்ல ஒரு கேம் விளையாடினாங்க. தொடர்ந்து கேளுங்க. 2.8 அலையோடு விளையாடுவது நான் உங்களுக்கு.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: தொடர்ந்து பேசலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே பூவி.
1: மீண்டும் நம்மளோட பாண்டி மெரினால வந்து நான் வந்து அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில உங்க பூவி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு இன்னொரு நேயரும் மாட்டிக்கிட்டாங்க. பழக்கப்பட்ட இடமா இருக்கும் பிடிச்ச பீச் அடிக்கடி வர பீச்
2: இன்னைக்கு
1: இந்த பக்கம் வந்துருக்கீங்களே. சின்ன வயசுல பீச்சுக்கு போயிருப்பீங்க, மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா?
2: வீட்டுல வந்து கூட்டிட்டு போயிட்டோம். போயிட்டு அங்க ஃபுல்லா இருந்துட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு வந்தோம். அது ஒரு மறக்க முடியாத
1: எக்ஸ்பீரியன்ஸ்.
2: சமவெயில் இந்த மாதிரி வெயில் டைம்லதான் போனோம். அம்மா வந்து போயிட்டு அவளை வர சொல்லுங்க, என்ன டிசி பண்ண வந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க.
1: படிக்கிற வீலே தாங்க முடியல. ஆனா இதுக்கு மேல இருந்திருக்கா பழுவில?
2: ஆமா சார், ரொம்ப இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் வெயில் நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு இருந்துட்டாங்க.
1: ஓகே, புரியுது. சரி, ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, இப்ப ஃபேமிலி கூட போறதுக்கு பிடிச்சிருந்ததா?
2: எனக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும் சார். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், அதனால ரெண்டுமே பிடிக்கும்.
1: ஓகே, இப்ப நீங்க என்ன பண்றீங்க?
2: நான் வந்து படிச்சிட்டு இருக்கேன்.
1: படிச்சிட்டு இருக்கீங்க? சோ இப்ப காலேஜ் பண்றீங்களா?
2: காலேஜ்.
1: ஓகே, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன பழக்கம் இருக்கா?
2: இருக்கு சார். ஒரு வாட்டி போனா ஒரு இன்சிடென்ட் இருக்கு சொல்லுவாங்க.
1: சொல்லுங்க.
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போனோம். போயிட்டு இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல தான் போயிட்டு இருக்கும்போது அங்க உட்காந்துருந்தோம். வந்து ஒரு அங்கிள் வந்து இந்த மாதிரி காசு இருந்தா குடுமா அப்படின்னு சொன்னாரு. உண்மையுமே ஆக்சுவலா உங்கள்ட்ட அப்ப இல்ல, பஸ் பாஸ் மட்டும் தான் வச்சிருந்தோம். சரின்ட்டு ரொம்ப நாள் கேட்டேன், இல்ல அங்கிள் இல்ல அங்கிள் சொன்னோம்.

0: அவர் வந்து சரிம்மா என்கிட்ட இருக்கிறாங்க தரவாங்க எங்களுக்கு அது இப்ப மாதிரி ஆயிடுச்சு அதை மறக்கவே முடியாது.
1: சொல்லுங்க அதுக்கு அடுத்து வந்து நீங்க ஆன்சர் சொல்லணும் பெனால்டி இருக்கு சரியா. இப்ப வந்து எந்த பொருளை வாங்கினா நம்ம தொடச்சி அழகா வைப்போம், ஆனா இந்த பொருளை வாங்கினாலே நம்ம உடச்சிதான் யூஸ் பண்ணுவோம். என்ன பொருள் அது வந்து நம்ம மோஸ்டா டெய்லி யூஸ் பண்ற பொருள் சொல்லலாம். உடச்சி யூஸ் பண்ணுவோம், உடச்சாலும் யூஸ் பண்ண முடியும். கரெக்டா சொல்றீங்களே அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ் இருக்குல்ல, நம்ம எந்த ட்ரெஸ் ஆனாலும் வியர் பண்ணலாம், ஆனா இந்த ட்ரெஸ் வியர் பண்ண முடியாது, போட முடியாது. உங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த பீச்சுக்கு ரிலேட்டடான க்வெஸ்சன் கேக்குற ஆல்பாபெட்ல இருக்கிற லெட்டர்ல எந்த லெட்டர்ல வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு? கரெக்டா சொல்றீங்க அவ்வளவுதான். ரெண்டுத்துல வந்து நீங்க ஒண்ணு கரெக்டா சொல்றீங்க, ஒண்ணுதான் கரெக்டா சொன்னீங்க, ரெண்டு கரெக்டா சொல்றீங்க. ஓகே நான் தப்பு சொல்றேன். சரி ஓகே, இருந்தாலும் நீங்க ஒண்ணு தப்பா சொன்னா உங்களுக்கு பெனால்டி. ஓகேவா? ஓகே, உங்க பர்த்டே டேட் என்ன? 22? சரி 22 அப்ப வந்து நீங்க பேக்வேர்ட்ல சொல்லணும். 22 அதை வந்து தமிழ் இங்கிலீஷும் கலந்து சொல்லணும். புரியலன்னா எப்படின்னா இப்ப வந்து 25 24 23 இப்ப எனக்கே கொல பாத்தீங்களா லேபர் ஆகுது அந்த மாதிரி இல்லாம நீங்க கரெக்டா சொல்லணும். கடைக்கடன் சொல்லணும்.
2: 22, 22, 19, 20, 19, 20, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21, 21,
1: உங்க கண்ணுக்கு தெரிதோ இல்ல நீங்க வந்து அடிக்கடி வாங்குற பொருள் எனிதிங் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவரோட சாங்ஸ் வந்து ஒரு மூணு சாங் சொல்லுங்க. சூப்பரா சொல்லுங்க, ரொம்ப நன்றி. ஓகே தேங்க்யூ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நேரம் கிட்ட மாட்டி சிக்கி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு ஆள் மாற்றாங்களான்னு பார்ப்போம். தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.8 கலையோடு விளையாடு.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே பூவி பாண்டி மெரினா பீச் மக்களோட சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இன்னும் என்ன எக்ஸைட்டிங் மொமெண்ட் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே பூவி.
4: மீண்டும் ஷோக்கு வந்தாச்சு. எஸ் பாண்டி மெரினா தான் இங்க இருக்கேன். என்னன்னா இன்னொரு நேரம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
4: நீங்க யாரு, எங்கிட்ட பேசுறீங்க, எல்லாம் தெரிஞ்சுப்போம்.
5: பாண்டிமேரினாடி
4: வந்துருச்சு இந்த இடத்துக்கு தான். ஓகே, எதனால இந்த பீச் பிடிச்சது? சூப்பரா என்ஜாய் பண்றாங்க, அதான் ஜாலியா போயிட்டு இருக்கு. சரி ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க பீச்ல நீங்க மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மெமரி, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
5: பீச் வரும்போது பேண்டா வாங்கும்போது என்னோட மிஸ் பண்ணிட்டேன்.
4: ஓ, மறக்கவே முடியாது. ஓகே, பரவாயில்ல. ஒரு சின்ன வயசுல உங்களுக்கு வந்து பீச்சு போன அனுபவம் இங்கன்னு கிடையாது, எந்த பீச் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியேதான் இருக்கா? மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். முட்டை ஐயோ, ஆன்சரே சொல்றேன் நானே. ஐயோ, சரி ஓகே, வேற மூணு க்வெஸ்சன் சொல்றேன். ஓகேவா, எந்த ட்ரெஸ்னாலும் நம்ம போட்டுக்கலாம், ஆனா இந்த ட்ரெஸ் நம்மளால வியர் பண்ணவே முடியாது. அது என்ன ட்ரெஸ்? நல்லா யோசிச்சு பாருங்க, பிராக்டிக்கலா யோசிக்காருங்க. ஆனா இது படிக்கும் தெரியல, நல்லா யோசிச்சு பாருங்க. அட்ரஸ் கரெக்டா சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். இப்படி யோசிச்சா வந்துரு போகுது. நம்ம வந்து ரொம்ப லாஜிக்கலாம் திங்க் பண்ண வேண்டாம், ஏன்னா இந்த ஷோ ஒரு ஜாலியான ஷோ. ஓகேவா, சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே குவெஸ்டன்ல முடிச்சிடணும், சரியா? உடம்பே இல்லாத ஒருத்தன் 10 சட்டை போட்டுட்டு இருப்பானா? ஆக்சுவலி இது வந்து ஒரு பொருள் தெரியலையா, நீங்க மொத்த கிச்சன்ல யூஸ் பண்ற ஒரு பொருள். க்ளூ வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், யோசிச்சு பாருங்க. தெரியலையா, வெங்காயம் உரிக்க உரிக்க ஒண்ணுமே இருக்காது, இப்போ 10 லேயருக்கு மேல இருக்கும். ஓகேவா, சரி ஓகே. இன்னொரு க்வெஸ்சன் கேட்கறேன் உங்களுக்கு, அடிஷ்னலா இப்போ பீச்சுக்கு வந்திருக்க ஏற்ற மாதிரி. ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கறேன். ஆல்பாபெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல எந்த லெட்டர்ல வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு? எதிர்பார்க்கல. ஓகே, இதை தாண்டி ஒரு ஆன்சர் இருக்கு. சி, கரெக்டா சொல்லிட்டீங்க. சி, கரெக்ட். ஓகேயா, என்ன நீங்க எல்லாத்தையும் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறீங்களே, இருந்தாலும்

0: நீங்க ஒரு ஆன்சர் ஒரு க்வெஸ்சன் கேன்சல் பண்ணல, அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி இருக்கு. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன? 9/11. ஓகே, 11 எடுத்துக்கலாம் நம்பர். ஓகேயா, 11ல இருந்து பேக்வேர்ட்ல நீங்க தமிழ் இங்கிலீஷும் கலந்து போங்க. ஓகே, கட்.
1: 10, 9, 6, 4, 3, 2, 1.
0: ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்களே, இருந்தாலும் உங்களுக்கு நான் விடுறதா இல்ல. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஜீவ் பிரகாஷ். ஓகே, ஆல்ரெடி ஒருத்தவங்க சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர்ல ஜீவ் பிரகாஷ் சொல்லிட்டீங்க. இப்ப அந்த ஜீவ் பிரகாஷ் அவரோட சாங்ஸ் ஒரு 4 சாங் சொல்லுங்க. ரொம்ப ஃபேவரட் சாங், எல்லா சாங்ஸும் பிடிக்கும். ஒரேடியா மட்டும் நான் என்ன பண்றது? ஓகேவா, சரி. வேற அதை தாண்டி ஆடுகளும் சொல்லிட்டீங்க. பர்சனலா ரொம்ப ரிலேட் பண்ணி கேட்கற சாங்கு இது, நான் அடிக்கடி கேட்போம்பா அப்படின்னு. ஓகே, எல்லாருக்குமே இந்த சாங் பிடிச்சிருக்கு. ஓகே, சூப்பரா பேசுனீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ நேர்களே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து எல்லாரும் சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து கேளுங்க, அடுத்து ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறோம். தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே பூவி பாண்டி மெரினா பீச் மக்களோட சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இன்னும் என்னென்ன எக்ஸைட்டிங் மொமெண்ட் எல்லாம் அவங்க பண்ண ரெடியா இருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே பூவி.
2: மீண்டும் ஷோக்கு வந்தாச்சு. எஸ் அலையோடு விளையாடுல பாத்தீங்கன்னா பாண்டி மெரினால ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் மறைய ஆரம்பிச்சு கொஞ்சம் காத்தடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு. சோ இப்ப இன்னொரு அடுத்த நேர் வந்துட்டு அவங்க கிட்ட பேசலாம். வாங்க. வணக்கம். யாரு என்ன ஏது நாங்க தெரிஞ்சுக்கணும். சொன்னா நல்லா இருக்கும்.

0: எழுதி
1: ஓகே
0: நான் பாண்டிச்சேரி
1: பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்றனால வீட்டுக்கு அடிக்கடி வருவீங்கள இது ரொம்ப பிடிச்ச
0: பீச்
1: ஓகே அடிக்கடி போற இடமா இருக்கும் ஸோ பாண்டிமேரி நாக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்களா ஆல்ரெடி வந்திருக்கீங்களா வந்திருக்கீங்க ஓகே இன்னைக்கு ஏன் இன்னைக்கு பாண்டிமேரி நாக்கு வந்தீங்க பிராக் பீச்சே போயிருக்கலாங்க இல்லாமல் இடம் பேசி கேட்பேன் பாண்டிச்சேரி பீச்ல ரொம்பவே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல நீங்க பாண்டிச்சேரி தான் அப்ப மறக்கவே முடியாது கண்டிப்பா இருக்கும்ல ஒண்ணு ரெண்டு
0: வருவோம் பசங்களெல்லாம் அந்த பார்க்ல விளையாட விடும்போது ஒரு தான் பையன் கீழே விழுந்துட்டான் அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு
1: மனசு
0: அதுல இருந்து கொஞ்சம் அந்த பார்க்ல விளையாட விடுறது இல்ல அதுதான் மறக்க
1: முடியாது சின்ன விஷயம் இங்க வந்ததா இருக்கும் இப்படி ஏதாவது இருக்கா ஏன்னா நம்ம வந்து ஒரு கலகலன்னு இருக்க அதனால வந்து வரதெல்லாம் பேட் மெமரிஸ் இல்லாம என்ஜாய் பண்ணுவீங்களே
0: நாங்க ஃபேமிலியோட வர்றதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அக்கா தங்கச்சி நிறைய பேர் வருவோம் வேற அளவுக்கு பேருக்கு மேல வருவோம் ரொம்ப ஜாலியா இருக்கும் எங்களுக்கு அக்கா பசங்க என் பசங்க தங்கச்சி பசங்க ஒரே கூட்டமா இருக்கும் அது ரொம்ப ஜாலியா இருக்கும் பசங்களோட போய் பசங்க மாதிரியே நம்மளும் விளையாடுறது தண்ணியில போய் விளையாடுறது அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும் இப்ப எல்லாம் பசங்க எல்லாம் பெரியவங்களா ஆயிட்டாங்க மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் தான் இருக்கும்
1: மறக்க முடியாத மெமரிஸ் ஓகே இப்ப வந்து பாண்டி மெரினால ஏதாவது அப்படி இருக்கா போயிடுவேன் என்ன நீங்க வந்து வெட்டியோ இல்ல வந்து நசுக்கினாலோ என்ன பண்ணாலோ நீங்க தான் அழுவுங்க அது என்ன அப்படி ஒரு விஷயம் இருக்கு அந்த பொருள் ஈஸியா சொல்லிட்டு பாத்தீங்களா சிம்பிளா தான் கேக்குறேன் தெரிஞ்சா சொல்லுன்னு சொல்றீங்களே தெரிஞ்சிருச்சா ஓகே இப்ப அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்கு வந்து ஆல்பாபெட் தெரியுதுல்ல ஓரளவுக்கு தெரியும் ஓகே ஏபிசிடி இதெல்லாம் இருக்குல்ல இதுக்கு வரைக்கும் இதுல எந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் தண்ணி இருக்கிற கண்டென்ட் லெட்டர்லாம் அதிகம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க கரெக்டா சொல்றீங்களே அவ்வளவுதான் சூப்பரா சொல்லிட்டீங்க ரெண்டாவது க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு கடைசி க்வெஸ்சன் ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் நம்ம புதுசா அழகா பார்த்துப்போம் பட் இந்த பொருளை யூஸ் பண்ணணும்னா நம்ம உடைச்சாதான் யூஸ் பண்ணவே முடியும் அது என்ன பொருள் வேக வச்சாலும் உடச்சா யூஸ் பண்ணும் ஓகேவா அதுதான் சூப்பரா சொல்லுங்க ஆன்சர் ஓகேவா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் பேசியாரு ஏஆர் ரகுமான் ஏஆர் ரகுமான் வந்து ஒரு மூணு சாங் சொல்லுங்க அவங்க சாங்ல ரெண்டு
0: பாட்டுலதான்
1: பாட்டு அப்புறம் சீக்கிரம் இது ராபிட் ஃபயர் டக்கு டக்குன்னு சொல்லுற ஆன்சர்
0: ரோஜா படத்துல
1: தான் இன்னைக்கு வந்து சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. எங்களோட கடைசி

நேயர் நீங்க தான் ரொம்ப சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க, நன்றி. தேங்க்யூ. ஓகே நேயர்களை, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அலையோடு விளையாடி நிகழ்ச்சி பாண்டிங்கனால சூப்பரா நடந்துச்சு. எல்லாரும் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, நம்ம சொன்ன கடிஜோக்கள் எல்லாம் வந்து அவங்க தாங்கிக்கிட்டு ஆன்சர் பண்ணாங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தந்து காட்டா பாபா சொல்லிக்கிறேன். அதுல இருந்து விளை பெறுவது நான் உங்களா ஜெயபூவி.

0: விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.

0: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வெளியுறவு கொள்கை மாற்றங்கள் மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கு இடையிலான 2 நாள் மாநாடு மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்கியுள்ளது. புகழ்பெற்ற துப்பாக்கி சுடும் வீரர் ஜஸ்பால் ராணா மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறுவை பருவத்தில் விவசாயிகளுக்கு உதவ சிறப்பு திட்டம் அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் நம்பிக்கை என்ற அடிப்படையில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளது. அனைத்து பிரிவு மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வரும் நிலையில் சரியான வெளியுறவு கொள்கை மூலம் உலக அளவில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தவும் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா ஏற்கனவே உள்ள நட்பு நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டு புதிதாக வேறு பல நாடுகளுடன் நட்புறவை நிறுவியுள்ளது. உலக நாடுகளுடனான இந்திய உறவுகளில் இந்தியாவிற்கே முதலிடம் என்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வாக்சின் மைத்ரி திட்டத்தின் கீழ் 99 நாடுகள் மற்றும் 2 ஐநா அமைப்புகளுக்கு 30 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசி குப்பிகளை இந்தியா வழங்கியது வெளியுறவு கொள்கையில் முக்கிய அம்சமாக திகழ்கிறது. இதில் அண்டை நாடுகளுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் வங்க தேசத்திற்கு தடுப்பூசிகள் விரைந்து வழங்கப்பட்டதை பல்வேறு தரப்பினரும் பாராட்டினர். இலங்கையில் டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளின் போது சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் உணவு, உடை, மருந்து உட்பட 1000 டன்னுக்கும் மேற்பட்ட நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டன. இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் இலங்கையில் புயலால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் உட்பட பலர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஏற்கனவே தயாராக உள்ள பாகங்களை கொண்டு இலங்கையில் 14 பாலங்களை இந்திய படையினர் விரைந்து கட்டியதால் முக்கிய பகுதிகளுக்கு இடையே போக்குவரத்து தொடர்புகள் மீட்கப்பட்டு நிவாரணப் பணிகள் துரிதமானதும் பாராட்டத்தக்கதாக அமைந்தது. இத்தகைய உதவிகளால் உலகமே ஒரு குடும்பம் என்பதில் இந்தியாவிற்கு உள்ள நம்பிக்கை வலுவாக வெளிப்பட்டதில் ஐயமில்லை.
1: மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் 5 நாள் பிரிக்ஸ் வேளாண் மாநாட்டின் 4வது நாளான இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கிடையே 2 நாள் மாநாடு தொடங்கியுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடக்க அமர்வில் பேசுகையில் இந்திய வேளாண் துறை கடந்த 10 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4.5% அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் இந்தியாவின் உணவு உற்பத்தி 376 மில்லியன் டன்னாக அதிகரித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டின் 87% விவசாயிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகளாக இருப்பதால் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை எட்டுவதில் விவசாயிகளின் அதிகார பங்கேற்புக்கு முக்கியத்துவம் அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் வேளாண் மாநாடு சிறு விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மூலம் உணவு பாதுகாப்பு என்ற கருப்பொருள் அடிப்படையில் நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெறும் 114வது சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் மத்திய தொழிலாளர் துறை இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்த்லதே தலைமையிலான பிரதிநிதிக்குழு பங்கேற்றுள்ளது. மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே ILO தலைமை இயக்குநர் மற்றும் பல்வேறு நாடுகளின் தொழிலாளர் துறை அமைச்சர்களை அமைச்சர் திருமதி கரந்த் லஜே சந்தித்து பேசினார். இந்தியாவில் தொழிலாளர்கள் அனைவருக்கும் கண்ணியமான வேலை, சமூக பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவிலான தொழிலாளர் சந்தையில் நெகிழ்வுத்தன்மை மற்றும் சம வாய்ப்பை மேம்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் சர்வதேச தொழிலாளர் அமைப்புடன் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். பல்வேறு துறைகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களை பரிசோதித்து தர மதிப்பீடு செய்வதற்கான NTH என்னும் தேசிய பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி பாராட்டியுள்ளார். இன்னும் பல துறைகளுக்கான அதிநவீன பரிசோதனை வசதிகளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில்

0: பகுதிகளில் நிறுவ என்டிஎச் தலைமை இயக்குநரிடம் தாம் அறிவுறுத்தியிருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்திய உற்பத்தி பொருட்கள் உலகத்தரத்தில் இருந்தால்தான் சர்வதேச அளவில் போட்டியிட இயலும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் July 3 முதல் August 28 வரை நடைபெறவுள்ள அமர்நாத் யாத்திரைக்கான தயார் நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். தலைமை ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட இணை ராணுவ அமைப்புகளின் தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற இந்திய துப்பாக்கி சுடும் வீரர் ஜஸ்பால் ராணா மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். இது குறித்து ஒரு தொகுப்பு.
2: உலக அளவிலான பல்வேறு போட்டிகளில் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த ஜஸ்பால் ராணா ஒழுங்கு கட்டுப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுக்கு பெயர் பெற்றவர் என்றும், அவரது வெற்றிகள் புதிய தலைமுறை விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஆசானாக இருந்து வழிகாட்டுவதில் ஜஸ்பால் ராணா ஆற்றிய பங்களிப்பும் முக்கியமாக குறிப்பிடத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா ஆகியோரும் ஜஸ்பால் ராணா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் மட்டுமே 9 தங்கம் உட்பட 15 பதக்கங்களை வென்றுள்ள ஜஸ்பால் ராணா, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இரட்டை வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை மனு பாக்கருக்கு பயிற்சியாளராக செயல்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: காற்றாலை மின் உற்பத்தி துறையில் இந்தியா அடுத்த கட்டமாக ஏற்றுமதி வாய்ப்புகளில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டுமென புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். உலக காற்று தின மாநாடு வரும் திங்கட்கிழமை கோவாவில் நடைபெற உள்ளது குறித்து அமைச்சர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு வலியுறுத்தினார். தூய எரிசக்தி இலக்குகளை தொடர்ச்சியான முறையில் விரிவாக்கம் செய்து கொள்ள தேவையான செயல் திட்டங்களை வடிவமைப்பதில் முக்கிய மைல்கல்லாக இம்மாநாடு திகழும் என்றும் அவர் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறுவை பருவத்தின்போது விவசாயிகளுக்கு உதவ 134 கோடி ரூபாய் சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையை இன்று வழக்கமான முறையில் திறக்க முடியாமல் போனதால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இத்திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.56 அடியாக மட்டுமே இருப்பதால் அணையை உடனடியாக திறக்க முடியாத நிலையில் டெல்டா மாவட்டங்களில் வழக்கமான நிலப்பரப்பில் நெல் சாகுபடிக்கு வாய்ப்புகள் குறைவுதான் என்றாலும் வடிமுனை குழாய் கிணறுகளைக் கொண்டு குறுவை சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்றும், இதர மாவட்டங்களில் தாமதமான பருவமழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இத்திட்டத்தினால் பயன்பெறுவார்கள் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் வாய்க்கால்களை தூர்வாரவும் போதிய அளவில் உரங்களை கையிருப்பில் வைக்கவும் விவசாயிகளுக்கு தினசரி 18 மணி நேரம் தடையற்ற மின்சாரம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் திரு கணேசநாதன் கேத்தீஸ்வரன் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். திருமதி கிருத்திகா தேவி கேத்தீஸ்வரன் இந்த சந்திப்பின்போது உடனிருந்தார். வளிமண்டல சுழற்சிகள் மற்றும் காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் குமரி, கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 18 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மகளிர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர் இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இன்றைய முதலாவது போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. இந்தியா பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான 20 ஓவர் போட்டி நாளை மறுநாள் நடைபெறும்.

0: பெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வெளியுறவு கொள்கை மாற்றங்கள் மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கு இடையிலான 2 நாள் மாநாடு மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்கியுள்ளது. புகழ்பெற்ற துப்பாக்கி சுடும் வீரர் ஜஸ்பால் ராணா மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறுவை பருவத்தில் விவசாயிகளுக்கு உதவ சிறப்பு திட்டம் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: அவங்களுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்க போறாங்க. அழைப்பாளர் யாரும் கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
2: ஹாய் வணக்கம்.
1: தமிழ்ச்செல்வி மேம், ஓகே, சோ உங்க மனம் விரும்பக்கூடிய பாடல் என்ன? இப்போ கேட்கணும்னு நினைக்கிற பாடல்,
2: நான் அடிமை இல்லை படத்துல இருந்து ஒரு ஜீவன் தான் உனக்காகத்தான் ஓயாமல்
1: இசைக்கின்றது. ஓகே, இசைச்சிட்டே இருக்கட்டும், அப்படியே அந்த பாடல் நம்ம கேட்கலாம். ஓகேங்களா?
2: தேங்க்யூ.
1: உங்களுடைய விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு மகிழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2275230, 2271760 அப்படிங்கிற இந்த எண்கள்ல தொடர்பு கொண்டு பேசலாம்.

0: போகாது
1: அதனால சரி இன்னைக்கு இந்த சாங் கேட்டு சும்மா வைப் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் கேட்டேன்
0: கேட்கலாம் தேங்க்யூ ஃபார் காலிங் எஸ்
1: தேங்க்யூ மேம் பை
0: பை

0: 6:34 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் விரும்ப பாடல் கேட்கறதுக்காக வந்திருக்கிறது யாரு அப்படின்னு கேக்கலாம். ஹாய் வணக்கம்.
1: வணக்கம் மேம், பவனகிரில இருந்து விருமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கேன் வீரமணி.
1: ரொம்ப நல்லா வந்திருக்கீங்க மேம், உங்களுக்கு வாய்ஸ் கேட்கறது ரொம்ப சந்தோஷம்.
0: ஓ தேங்க் யூ சோ மச். எங்களெல்லாம் கரெக்டா ஐடென்டிஃபை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதெல்லாம் சூப்பர் தான். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் சார். என்ன பாடல் வேணும்?
1: புதிய தென்றல் படத்துல இருந்து ஓ பறவைகளை நில்லுங்க மேம். இப்ப கிளைமேட் கொஞ்சம் மாறி இருக்கு.
0: அப்படியா? உங்க ஊர்ல எல்லாம் இப்ப மழை வருதா?
1: மழை வந்துட்டு இருக்கு மேம்.
0: சூப்பர். சோ அதனால வந்து மழைக்கு ஏத்த மாதிரி சாங் கேட்கணும்னு பாக்குறீங்க? ஓகே, உங்களுக்கான சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேம்,
0: தேங்க்யூ ஃபார் காலிங், பை.

0: விரும்புற பாடலை இந்த ஈவினிங் டைம்ல நீங்க கேட்டு மகிழறதுக்கான ஷோ தான் மனம் விரும்புதே நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. நேரம் 6:45. இப்போ நம்ம நிகழ்ச்சியில யார் பாடல் கேக்குறாங்க கேக்கலாம். ஹாய் வணக்கம். வணக்கம். ஹலோ. ஓகே ஹலோ ஹாய் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: காரைக்கால் இருந்து ராமலிங்கம் மேடம்.
0: ஓகே ராமலிங்கம் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல் திருமலை.
0: ஓகே.
1: பாடி அம்மா ஜக்கம்மா.
2: மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: कैंसर से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
2: மனம் பெறுவதே நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்க கூடிய அழைப்பாளர் யாருன்னு கேட்கலாம். ஹாய், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாரங்க வந்து பேசுறீங்க?
3: விழுப்புரம் மாவட்டம் சின்னப்புட்பட்ல இருந்து ராஜா.
2: ஓகே, சோ ராஜா சார், என்ன பாடல் வேணும்?
3: அபூர்வ சகோதரர்கள் பாட்டுல இருந்து மாப்பிள்ளைக்கு நல்ல யோகம் அட அந்த பாட்டு போடும்.
2: என்ன ஸ்பெஷல் அந்த பாட்டுல? நன்றி சார், நன்றி.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 7:02 கண்டினியூ பண்ணிக்கலாம்.
1: என்னப்பா
0: ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: இனி கேட்கலாம் இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் நம்பிக்கை என்ற அடிப்படையில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளது. வெளியுறவு கொள்கை மாற்றங்கள் மூலம் உலக அளவில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தவும் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் 5 நாள் பிரிக்ஸ் வேளாண் மாநாட்டின் 4ஆம் நாளான இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கிடையே 2 நாள் மாநாடு தொடங்கியுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடக்க அமர்வில் பேசுகையில், இந்திய வேளாண் துறை கடந்த 10 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4.5% அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் ஜூலை 3 முதல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள அமர்நாத் யாத்திரைக்கான தயார் நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மேட்டூர் அணையை இன்று வழக்கமான தேதியில் திறக்க முடியாமல் போனதால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் குறுவை சாகுபடிக்கு உதவ தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 134 கோடி ரூபாய் சிறப்பு திட்டம் அறிவித்துள்ளார். இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் திரு கணேசநாதன் கேத்தீஸ்வரன் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் சர்வதேச யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து சுகாதாரத்துறை செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின் இன்று சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் யுஜி மறுதேர்வின் போது தேர்வு நேரம் 180லிருந்து 195ஆக நீட்டிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர் இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இன்றைய முதலாவது போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. இந்தியா பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான 20 ஓவர் போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நடந்து சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை இந்த செகண்ட் ஆஃப்க்கு வரவேற்கிறேன் மக்களே. சோ நம்ம நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்கறதுக்கு நீங்க போன் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2275230 அப்படிங்கிற இந்த எண்கள்ல தான். இப்போ நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. ஹாய், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
2: இளமாங்கலம் ஆர் முருகன்.
1: ஓகே, என்ன பாடல் வேணும் சார்?
2: படம் வந்து அருணாச்சலம், பாடல் வந்து மாத்தாடும் மாத்தாடும் மல்லிகை. அந்த பாடல் வேணும்.
1: மல்லிகை மாத்தாடுமா? ஓகே, சரி. ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: நன்றி மேடம், உங்களுக்கு வணக்கம்.
1: தேங்க்யூ, குட் நைட் சார்.

0: ₹100 முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்க வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்க வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர், ஹலோ வணக்கம். முன்னிரவு வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: பாரதிராசா இயக்கின பணிகளை ஒன்று பூந்தேரில் பவனி வருகிறது பூங்குயில்.
1: ஓகே, சோ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங். விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பாடல கேக்கலாம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
0: தங்க நகைகளுக்கு செய்தாரு.

0: பவனி வருகிறது பூங்குயில்.
1: ஓகே, சோ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங். விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பாடலை கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நமது ராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் தெரிவித்தார். எதிர்கால தேவையையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு படைகளுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்புத் துறையில் சுய சார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். யாத்திரை நடைபெறும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். யாத்ரீகர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இப்பணியில் பாதுகாப்பு படைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் கடந்த நிதியாண்டில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அதன் லாபம் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனம் 18,554 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக கூறினார். வரிக்கு பிந்தைய நிகர லாபம் 578 கோடி ரூபாயாக இருந்தது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக இந்த நிறுவனத்தின் அலுவலர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 44 கோடி பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற 1 கோடியே 20 லட்சம் மூத்த குடிமக்கள் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய அரசு மக்களின் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக

0: சில நொடிகளில் தொடர்வது செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ்

0: சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் பயன்பாடு சமூகத்திற்கு பெரிய அளவில் தீங்கினை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். தமிழக பிஜேபி மையக்குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்குமாறு கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கை மனுவினை அவர் வழங்கினார். இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நீர் மேம்பாட்டு முகமையின் நதிநீர் இணைப்பு திட்டங்களில் கர்நாடக மாநிலத்திற்கு உரிய பங்கு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டி கே சிவகுமார் கோரியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார். வாரணாசியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் தமது மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதிகள் திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா, திரு அதுல் சந்தூர்கர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் தேர்தல் மனுவாக இதனை தாக்கல் செய்ய மனுதாரர் அனுமதிக்கப்படுவதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுடனான அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அடுத்த இரு தினங்களுக்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என்று கூறியுள்ளார். பிரேசிலின் சாவ் ஜோசேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் லியோனா லீயை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷய் சர்மாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-19 என்ற செட்கணக்கில் பிலிப்பைன்ஸின் ஜுவல் ஆஞ்சலோ ஆல்போவை வென்றார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அபினவ் கர்க், தன்வி பற்றி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி வரும் 26 தொடங்கி அடுத்த மாதம் 5 வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிமிலியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனிஷ் ஓம்கர் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

வணக்கம் மேம், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். படம் வந்து முதல் மரியாதை வெட்டி வேறு வாசம் அதாங்க மேம். ஆமா மேம், தேங்க்யூ மேம்.

0: தங்கமான உறவுகள்.
1: வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: கேட்கலாம்.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
1: சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது
0: சொல்லாதீங்க. சொன்னா
2: சொன்ன

0: உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
1: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோம்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலை.
5: இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

மனம் விரும்புதைய நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நேரம் 7:32 நிமிடம் 44 ஆயிட்டு. நீங்க உங்களுடைய விருப்ப பாடல நம்ம நிகழ்ச்சியில கேட்டு மகிழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2271760 2275 3 அப்படிங்கிற இந்த எண்கள்ல கால் பண்ணி பேசலாம். இப்ப ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: மனம் விடுவதே நிகழ்ச்சியில அடுத்ததா வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரை இருந்து பேசுறீங்க?
1: திருமணி நல்லூர் தட்சிணாமூர்த்தி.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் சார்?
1: இயக்குனர் இமயா பாரதிராஜ் அவர்களுக்காக ஒரு பாடல் உள்ள புதிய வார்த்தைகள் படத்துல இருந்து இதயம் போகுது என்ற ஒரு அருமையான பாடல். உள்ளத்தில் வேர் உழுத்து, உதிரத்தில் சாரெடுத்து, இதயத்தில் வளர்வதே இனிய காதல். ஒரு இதய கூட்டுக்குள் இரண்டு மெட்டுக்கள், ஒரு ஓசை இது ஓசை எழுந்தால் இதயம், இதில் ஒரு ஓசை எழுந்தால் மரணம். மறந்தவுடன் உலர்ந்தாலும் பூக்கள் மனம் மாறுவதில்லை. மறந்தவரை மறந்தாலும் பெண்கள் குணம் மாறுவதில்லை. இதயம் போவது,
0: இதயம் போவது இங்கே அந்த பாடல். ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கங்க.
0: வணக்கம், யாரைங்க வந்து பேசுறீங்க?
1: இளவனா சுர்கோட்டையில இருந்து ராஜேந்திர மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் சார்?
1: எங்க ஊர் காவல்காரன் படத்தும் எங்க ஊர் காவல்காரன் ஒரு பாட்டு
0: மேடம். உங்க ஊர் காவல்காரன் நீங்களா?
1: நன்றி.
0: Thank you for calling.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நிகழ்ச்சியில வந்திருக்க கூடிய அழைப்பாளர். நேரம் 7:45 ஆயிட்டு. ஹாய், வணக்கம்.
1: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.

0: ஓகே கணேஷ் ராஜா சார், நலமா?
1: நலமா.
0: ஓகே, என்ன பாடல் வேணும்?
1: பாடம் வந்து பணம் படைத்தவன். பாடல் வந்து கண் போன போக்கிலே கால் போகலாமா, அந்த பாடல் போடவும் அண்ணன் பாரதி ராஜாவுக்காக. மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்.
0: ஓகே, கண்டிப்பா வரக்கூடிய எல்லா இயக்குநர்களும் இவரோட படத்தை பார்த்து அப்படிதான் வருவாங்க இல்லையா?
1: ஓகே,
0: பாடல் கேட்கலாம்.
1: பாடல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 7:51 நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர், ஹாய் வணக்கம்.
1: வணக்கம் மேம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யாரை இருந்து பேசுறீங்க?
1: பாண்டில இருந்து ஜெயா மேம்.
0: ஓகே, சோ ஜெயா மேம், என்ன பாடல் வேணும்?
1: மேம் கருத்தமால அந்த பாடல் போடுங்க.
0: ஓகே, சோ பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாமா?
1: தேங்க்யூ மேம்.
0: ஓகே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: மனம் பெறுவதே நிகழ்ச்சியுடன் நிறைவு பாடல் கேட்க வந்திருக்கிறது, யாருன்னு பாக்கலாம். ஹாய், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரை எங்க பேசுறீங்க?
2: முதலியார்பேட்டில இருந்து சமீர் செல்வி.
1: என்ன பாடல் வேணும்?
2: இணைந்த கைகள் வந்து
1: அந்தி நேரம் முடிஞ்சிருச்சு, நைட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு முடிச்சு வச்சுட்டு போறீங்க. வருது கேக்கலாம். நன்றி, கால் பண்ணுங்க. மக்களே, வரும் பாடலோட இன்றைய நமது மனம் விரும்புது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சிக்கு கால் பண்ண நேயர்கள், கேட்டு ரசித்த அத்தனை பேருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் நம்பிக்கை என்ற அடிப்படையில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளது. வெளியுறவு கொள்கை மாற்றங்கள் மூலம் உலக அளவில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தவும் மிகுந்த

முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் 5 நாள் பிரிக்ஸ் வேளாண் மாநாட்டின் 4வது நாளான இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கிடையே 2 நாள் மாநாடு தொடங்கியுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடக்க அமர்வில் பேசுகையில், இந்திய வேளாண் துறை கடந்த 10 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4.5% அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். மேட்டூர் அணையை இன்று வழக்கமான தேதியில் திறக்க முடியாமல் போனதால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் குறுவை சாகுபடிக்கு உதவ தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 134 கோடி ரூபாய் சிறப்பு திட்டம் அறிவித்துள்ளார். இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் திரு கணேசநாதன் கேத்தீஸ்வரன் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் சர்வதேச யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து சுகாதாரத்துறை செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின் இன்று சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். காரைக்காலில் புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். 22,000 ரூபாய் முதலீடு செய்தால் தினசரி 80,000 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் என்பது போல் ஆசை காட்டும் மோசடி முதலீட்டு திட்டம் ஒன்றை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அங்கீகரிப்பது போல இணையதளத்தில் உலா வரும் வீடியோ போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: Seoul Central District Court convicted the jailed former president on charges of benefiting the enemy and abuse of power. Former Defense Minister Kim Yong-un also received a 30-year sentence for his role in the operation. On to sports. In badminton, PV Sindhu has stormed into the women's singles semi-finals of the Australian Open tournament in Sydney. The third-seeded Indian outclassed Chinese Taipei's Shen Su-yu in a one-sided quarter-final clash today. Sindhu will next face top seed Akane Yamaguchi of Japan in the semi-final match. Yamaguchi defeated India's Tanvi Sharma in the quarter-final clash today. The 10th edition of the ICC Women's T20 Cricket World Cup will begin tonight, with hosts England taking on Sri Lanka in the opening match of the tournament at Edgbaston, Birmingham. The match is scheduled to begin at 11 p.m. Indian Standard Time. Indian women's team will start their campaign against arch rivals Pakistan on Sunday. In FIFA World Cup 2026, co-hosts Canada will be up against Bosnia and Herzegovina in a Group B clash at Toronto Stadium tonight. The match will start at 12:30 a.m. Indian Standard Time. The encounter marks the first ever World Cup meeting between the two nations. Benchmark domestic equity indices ended today's trading session with strong gains of around 2%, driven by hopes of de-escalation in West Asia. The India Meteorological Department has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over Assam and Meghalaya tomorrow. Heavy rainfall is also expected over other parts of northeast India, Bihar, Kerala, Mahe, Odisha and sub-Himalayan West Bengal tomorrow. The Met Department said that the southwest monsoon has further advanced into the entire northwest Bay of Bengal, some more parts of West Bengal, Bihar and some parts of Odisha and Jharkhand. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi highlights government's efforts to further women-led development across diverse sectors. Home Minister Amit Shah says government is fully committed to ensure highest level of security and smooth pilgrimage experience to devotees of Amarnath Yatra. Fencing work begins in border areas of West Bengal, says Chief Minister Shubhendu Adhikari. New Delhi summons U.S. Chargé d'Affaires Jason Meeks to lodge strong protest over U.S. strikes on commercial vessels carrying Indian mariners. Seoul court sentences former South Korean President Yoon Suk-yeol to 30 years in prison over drone incursions into North Korea and abuse of power. And in badminton, PV Sindhu storms into women's singles semi-finals of Australian Open tournament in Sydney. For details of these stories and more, log on to our website www.newsoneir.gov.in and News on EIR app. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளின் பல்வேறு சேவைகள் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். விவசாயிகள் பெரும்பாலும் கால்நடை வளர்ப்போராகவும் இருக்கிறாங்க சார். கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கால்நடைகளை வளர்க்குறாங்க, அதுக்கப்புறமா பால் போன்ற பொருட்களை வந்து உற்பத்தி செய்யும் போது அதனுடைய உபப்பொருட்கள் அதெல்லாம் பிரித்தெடுக்கிறதுக்கான அந்த தொழில்நுட்பம், அதை பற்றி வந்து உங்கள்கிட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்கிறாங்களா? மேலும் தொழில்நுட்பம் சார்ந்த உதவிகள் எங்கெங்க கிடைக்கும், அது போன்ற விஷயங்களை நீங்க அவங்களுக்கு சொல்றீங்களா சார்?
4: நான் ஏற்கனவே சொன்னது போல மேடம், இப்ப முக்கியமா இளைஞர்கள் நான் நிறைய படையெடுத்து வர்றதால அவங்க நீங்க கேக்குற மாதிரி இதை அடுத்த கட்டமா கொண்டு போறது இயந்திரமயமாக்கல், அதாவது அடிப்படை கட்டமைப்புல வந்து ஒரு பண்ணை தொழில ஈடுபடுறதுக்கு முன்னாடியே அதை எப்படி மதிப்பு கூட்டலாம், அது சார்ந்த அந்த இயந்திரங்கள் எங்க கிடைக்கும், அதனால வந்து விற்பனை வாய்ப்புகள் எப்படி செயல்படுத்தப்படும் எங்கள்கிட்ட வராங்க. இன்னொன்னு, நீங்க கேட்டது போல இப்ப இந்த வெறுமனே பால் உற்பத்தி பண்றதோ இல்ல அது சார்ந்த விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரது மட்டும் நாங்க செயல்படுத்தல. நீங்க பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கு இந்த மனையில் கீழே வந்து அனைத்து விதமான பயிற்சிகளையும் உதவிகளையும் நாங்கள் செய்யறோம். முக்கியமா தர குறியீடு வாங்குறதுக்கு முதற்கொண்டு, அதாவது எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த உணவு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இருக்கும், அதற்குமே நாங்கள் வழிகாட்டுதல் கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு தொழிலில் ஈடுபடுறதை தாண்டி அவருடைய வெற்றி

0: கடைசியா இறுதியா அந்த சந்தைப்படுத்துதல் வரைக்குமே இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் வந்து நாங்க முக்கிய பங்காற்றிட்டு வரோம் மேடம்.
1: நிச்சயமா சார், மத்திய அரசு வந்து அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நாட்டின் வளர்ச்சியில இளையோர் மகளிர் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க, அதனால அவங்கள வந்து மேன்மேலும் உயர்த்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில வேளாண் அறிவியல் நிலையம் வாயிலாக என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க சார். இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய இதற்குள்ள ஈர்க்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்கன்னு நீங்க முன்புல இருந்தே சொல்லியிருந்தீங்க. எந்த அளவுக்கு இளைஞர்கள் கிட்ட இதற்கான ஆர்வம் இருக்கு சார்? ஏன்னா வருங்காலத்துல விவசாயம் அப்படின்ற ஒரு துறையையும் வந்து இளையோர் வந்து அவங்களுடைய முக்கிய இலக்கா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: கண்டிப்பாக மேடம், இப்ப இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நமது மத்திய அரசின் கீழே வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் சொல்லக்கூடிய எல்லா இந்த செயல்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்களை ஊக்குவிச்சு அவங்களுடைய சிந்தனை திறனை புதுசான ஒரு சிந்தனை வழிகாட்டுதல்களுக்கு வந்து என்னென்ன வகையில வந்து ஆராய்ச்சிக்கோ இல்ல அதை கொண்டு போய் ஒரு நிறுவனமா முன்னெடுக்கிறதுக்கு வந்து நிறைய நிதியுதவி பல கட்டங்களா செஞ்சுட்டு வராங்க. அதுல வந்து தனிப்பட்ட இளைஞர்களாக இல்லாம குழுவா சேர்ந்து நிறைய பேர் எங்களுடைய மையத்தை நாடுறதும் ஈடுபடுறதும் ரொம்ப இப்ப அதிகமா இருக்கு. முக்கியமா விவசாயிகள்லயும் பாத்தீங்கன்னா இந்த உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளாக உருவாக்குறாங்க, அதாவது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனா வராங்க. ஆமா, அவங்களும் வந்து இப்ப வங்கிகளை அணுகிறதோ இல்ல மத்திய அரசின் கீழ் அந்த நிதியுதவி பெறறதுக்கோ வந்து இது வந்து ஒரு முக்கிய காரணியா ஒரு ஏதுவா இருக்கு. அதனால இளைஞர்கள் மத்தியில இது ஒரு சராசரியா வந்து ஒரு தொழிலுக்கு போகாம நம்மளா ஒரு முதலாளியா ஆகலான்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப இப்ப ஓங்கி கிடக்கு மேடம்.
1: நிச்சயமா சார், அதே மாதிரி மகளிருக்கும் இது வந்து ஒரு பிரகாசமான தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க மகளிரும் நிறைய வந்து இந்த பயிற்சி
0: இருவரும் பணிக்கு சென்றாதான் வந்து சென்னை போன்ற மாநகரங்கள் அவங்களால குடும்ப சூழல்ல சரி செய்ய முடியும் சொல்றாங்க. எங்க கிட்ட வர்றவங்கல பாத்தீங்கன்னா நிறைய பேர் முக்கியமா இப்ப வேளாண்மை அறிவியல் மையத்துல பாத்தீங்கன்னா மகளிர் வந்து மென்பொருள் துறையில இருந்து வேலையை விட்டுட்டு இப்ப மனையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு தனியா ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தி ஆலையை துவங்கி இருக்கிறாங்க. இப்ப இது போல அவங்க செயல்படுறதால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்திய அளவுல ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து நிறைய அந்த விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி எப்படி ஒரு வீட்டுல வந்து அவங்க பாட்டி அவங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்களோ அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு உற்பத்தியில ஈடுபடுறப்ப மிகப்பெரிய தொழில் முனைவோரா மாறி இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வச்சு அதன் மூலியமா நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனாலயே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில முக்கியமா கால்நடை சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கு மகளிர் பெரும்பாலும் அதிக ஆர்வத்துல கலந்துக்கிறாங்க மேடம்.
1: நிச்சயமா சார், உழவும் தொழிலும் தான் நாட்டின் உயிர் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வேளாண்மைக்காக வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு நிறைய திட்டங்களை வந்து நிறைவேற்றிட்டு வராங்க மத்திய அரசு. அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை வந்து வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க. இதுல என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது, நம்ம நாடு வந்து சுயசார்பு இந்தியாவா இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கான திட்டங்கள் தான் இது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற திட்டங்கள் சுயசார்பு இந்தியா அப்படின்ற இலக்கை வந்து அடையறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் சொல்லலாமா சார்?
0: நிச்சயமா மேடம், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா பால் உற்பத்தியில தொடர்ச்சியா கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாம தான் முதலிடத்தில் இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு சந்தையையும் ஒரு சர்வதேச அளவுல வந்து நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நிறைய நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கூட்டு தொழில ஈடுபடுறவங்க அப்புறம் முக்கியமா வந்து புது தொழில் முனைவோரா வர்றவங்க எல்லாருமே கால்நடை சார்ந்த அப்புறம் வேளாண்மை சார்ந்த தொழில்கள்ல வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டு வராங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும். நீங்க வந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல இளைஞர்கள் மத்திய ஒரு சுய தொழில் தொடங்கணும்னா வேளாண்மை மற்றும் கால்நடை சார்ந்த தொழில ஈடுபடுறப்ப அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் கண்டறிஞ்சு மேலும் அவங்களுடைய குடும்பமும் சுற்றும் சூழலும் சிறப்பா இருக்கலாம்ன்றது அவங்களுடைய வெற்றி மூலமா நிறைய கதைகள் கண்டறிஞ்சிட்டு வர மேடம்.
1: நிச்சயமா சார், வேளாண் நலன் சார்ந்து மத்திய அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க சார். அதுல குறிப்பிடத்தக்க திட்டங்கள் அப்படின்னா எது அதெல்லாம் சொல்லலாம் சார்?
0: இந்த பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா வந்து ஒரு குறிப்பிடத்தக்க திட்டமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பயிர் காப்பீடு வந்து ஒரு முக்கிய பங்கு ஆற்றிட்டு வருது நம்ம பார்த்தோம். இது தவிர விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த எம் கிசான், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல செயலி அடிப்படையில இந்த வந்து தேசிய மின்னாளுமை திட்டத்தின் கீழே வந்து இந்த வேளாண்மையை கொண்டு வந்து ஒரு கைபேசி வழி செய்தியை வந்து பரிமாற்றம் செய்யறோம். ஏன்னா இப்ப நீங்க வந்து விவசாய மக்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் சராசரியா நம்ம இந்தியாவில ஒரு 40 கோடி பேர் இந்த கைபேசி வச்சிருக்கிறாங்க. இதுல ஏறக்குறைய பாத்தீங்கன்னா விவசாய குடும்பங்களை அரசு இலக்காக கொண்டு சுமார் ஒரு 9 கோடி விவசாய குடும்பங்களை வந்து இந்த எம் கிசான் திட்டத்தின் மூலமா குறுஞ்செய்தி இந்த தளம் அனுப்புறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகள்ல வந்து மத்திய மற்றும் மாநில அரசு அமைப்புகள் அவர்களின் அந்தந்த மொழியில விருப்பமான வேளாண் நடைமுறைகளை பத்தியும் குறுஞ்செய்தி மூலமா வந்து ஆலோசனைகள் வழங்கி உதவிட்டு வராங்க. இதன் மூலமா இப்ப வேளாண்மை

0: ஒரு பகுதியாக பல்வேறு முறைகளை வந்து ஒரு நெறிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதனால விவசாய மக்கள் நேரடியாக வந்து ஒரு தகவல் கிடைக்கல, ஒரு புது மாதிரியான தொழில்நுட்பம் சொல்லுவாங்க, அதாவது பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை கொண்டு போய் சேர்க்கறது, அதை வந்து விவசாயிகள் மத்தியில் பிரபலப்படுத்துறது, இதுல முக்கியமா அந்த விரிவாக்கத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கா வந்து மத்திய அரசு வந்து இந்த எம் கிசான் செஞ்சிருக்கிறாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மேடம், தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை வந்து எப்படி செயல்படுத்திட்டு வராங்கன்றது சிறந்த உதாரணம் வந்து 1551, அதாவது இந்த கிசான் கால் சென்டர் மூலமா. இதுல என்ன நீங்க ஒரு முக்கியமான செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா, பண்ணை தொலைபேசி ஆலோசகர்கள் மூலமா அவங்க வந்து என்னென்ன நேரடி அவங்களோட சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக விவசாயிகள் சார்ந்த என்னென்ன துறைன்னு பாத்தீங்கன்னா, தோட்டக்கலை, கால்நடை பராமரிப்பு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, நீர்வாழ் உயிரின வளர்ப்பு, வேளாண் பொறியியல், வேளாண் சந்தைப்படுத்துதல், உயிர் தொழில்நுட்பம், வீட்டு அறிவியல் போன்ற இது எல்லா சம்பந்தமாகவும் இந்த தகவல் தொடர்பை வந்து நீங்க தெரிவிச்சுக்கலாம். இந்த கிசான் கால் சென்டர் மூலமாகவும் அணுகி அவங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணலாம். இது தவிர இப்ப நீங்க ஏற்கனவே நம்ம சந்தைப்படுத்துதல முக்கியமான ஒரு அங்கம்னு கேட்டப்ப நிறைய திட்டங்களை மத்திய அரசு முன்னெடுத்தாலும், அக்மார்க் நெட் சொல்லக்கூடிய இந்த வேளாண் சந்தைப்படுத்துதலுக்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம ஒண்ணு பார்த்தோம், இந்த ஈனாம் செயலி மூலியமா ஒண்ணு செய்யறது. இப்ப நீங்க மாவட்ட அளவுல பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சொல்லுவாங்க, அப்ப அதே மாதிரி இந்த அக்மார்க் நெட் மூலியமாக இந்த புதிய தகவல் தொழில்நுட்பம் மூலியமா இந்த வேளாண் சந்தைப்படுத்துதல வந்து ஒரு வலை அமைப்பா கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. இப்ப இதனால என்ன உங்களுக்கு பயன் அப்படின்னா, கிட்டத்தட்ட மார்ச் 2000 ஆண்டுல இருந்து தொடங்கப்பட்ட இந்த அக்மார்க் திட்டத்தின் மூலியமா கிட்டத்தட்ட 4000 மேற்பட்ட இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்லாம் இணைக்கப்பட்டு அவற்றில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தரவுகளை பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட 450 மேற்பட்ட சரக்குகள், அதாவது ஆங்கிலத்துல கமாடிட்டிஸ்னு சொல்லுவாங்க, மேற்பட்ட வகைகளையும் வந்து சந்தைப்படுத்துதலுக்கு வந்து ஒரு வழிவகை செஞ்சு தராங்க. இது வந்து நமது மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய சந்தைப்படுத்துதல் மற்றும் ஆய்வு இயக்குநரகம் மூலியமா நேரடியா கண்காணிப்புல செயல்பட்டு கொண்டிருக்குது மேடம்.
1: நிச்சயமா சார். இப்போ வருங்காலத்திற்கான திட்டங்கள், இப்ப எதிர்கால தேவைகள் என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா சார், அதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கா சார் வேளாண் அறிவியல் நிலையங்கள்?
0: கண்டிப்பா மேடம், இப்ப நடைமுறையில சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு, தனிமரம் தோப்பாகாதுன்னு. அதனால விவசாயிகள் வந்து குழுவா சேர்ந்து பயணிக்கிறத வந்து மத்திய அரசு ஊக்குவிக்கிறாங்க. அதாவது சிறு குறு விவசாயிகள் எல்லாருமே வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகளா மாறினாங்கன்னா அவர்களுக்கு மத்திய அரசின் கீழ் கொடுக்கக்கூடிய நிதியுதவி வந்து எளிதில் பெறலாம். அவங்க வந்து இந்த FPO பதிவு பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் இயங்கக்கூடிய அந்த நபார்டு வங்கி மூலியமா ஒரு திட்டத்தை அணுகிறாங்கன்னா, உதாரணத்துக்கு கறவை மாடு வளர்ப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் வெறுமே இந்த டெய்ரி FPO மாடல் அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா ஈஸியா அந்த வங்கிகளை அணுகி தேசிய உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகள்ல வந்து நிதி பெறலாம். இது தவிர இவங்களுக்கெல்லாம் இந்த விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கும் பாத்தீங்கன்னா தேசிய அளவுல ஒரு கண்காணிப்பு குழுவும் உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால வந்து எளிதில் ஒரு நடைமுறை சிக்கல்கள் வராம இருக்கிறதுக்காக இதை ஒழுங்குபடுத்துவதற்காக மத்திய அரசு வந்து இது ஒரு குழுவா செயல்படுறப்ப அது வந்து சிறந்த முன்னெடுப்பா அவங்களே வந்து ஊக்குவிக்கிறாங்க.
1: நிச்சயமா சார். முன்பே நீங்க வந்து ஒரு முறை குறிப்பிட்டீங்க FPOs பத்தி, உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் பத்தி, அதாவது முக்கியமா இவங்களுடைய செயல்பாடு அப்படின்றது என்னவா இருக்கும் சார்?
0: அவங்க இந்த உழவர் உற்பத்தியாளர் குழு நீங்க கேட்டது மேடம், இப்ப ஒரு நேரடி தொழில ஈடுபடுற ஒருமித்த விவசாயிகளை ஒன்றிணைக்கிறது தான் நோக்கமே. உதாரணத்துக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி கால்நடை சார்ந்ததுல கறவை மாட்டு பண்ணைய விவசாயிகள்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். வேளாண்மைகள்ல பாத்தீங்கன்னா தோட்டக்கலையில வெறும் பூ உற்பத்தியாளர்கள், இப்ப நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் இந்த தோட்டக்கலை பூ உற்பத்தியாளர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு உழவர் உற்பத்தியாளர் மன்றம் தனியா பதிவு செஞ்சிருக்காங்க. இது போன்று மகளிர்கள் பாத்தீங்கன்னா மனையில் சம்பந்தமான அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நீங்க சொன்னீங்கன்னா அந்த நேரடி ஒரு தனிப்பட்ட தொழிலை மட்டும் ஆர்வமா செய்யக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய அந்த வியாபார ரீதியா வெற்றி அடையக்கூடிய வழிக்கு கொண்டு போறதுக்காக இந்த உழவர் உற்பத்தியாளர் மன்றம் வந்து மத்திய அரசால ஊக்குவிக்கப்படுது மேடம்.
1: சரி சார். இப்ப இந்த உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை ஏற்படுத்துறதுல வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தோட பங்களிப்பு எதுவும் இருக்கா சார்?
0: கண்டிப்பாக மேடம். ஏன்னா இப்ப ஒரு ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கள் இங்க இருக்கிறதால இப்ப வேளாண்மை அறிவியல் மையத்தில் அணுகிற அந்த பயிற்சி எடுத்து வெற்றியோட தொழில ஈடுபடுற அந்த தொழில் முனைவோர்களா மாற்றி அவங்கள ஒருமுகப்படுத்தி அவர்களை வந்து மேலும் தொழில வளர்ச்சி அடைவதற்காக இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல வங்கி நிதியுதவி பெற விரும்பினாங்கன்னா இந்த FPO ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து அவங்கள கொண்டு போயிட்டு அந்த மாவட்ட நபார்டு வங்கி மூலியமா அவங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய தேசிய உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகள்ல அந்த தொழில் தொடங்குறதுக்கு நிதியுதவி பெறதுக்கு வரைக்குமே இந்த வேளாண்மை அறிவியல் மூலியமா நாங்க உதவி செஞ்சுட்டு வரோம் மேடம்.
1: இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்போருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அப்படின்றது என்ன சார்?
0: நீங்க ஏற்கனவே சொன்னது போல மேடம், இப்ப மத்திய அரசு முன்னெடுத்து கொண்டிருக்கிற எல்லா திட்டமே சர்வதேச அளவுல ஒரு பெரிய

0: கவனத்தை கொண்டு போறது அவங்களுடைய இலக்கா இருக்கு. முக்கியமா வந்து நமக்கு ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு சர்வதேச இந்த நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்க. அதுல பசியை ஒழித்தல், உணவு பாதுகாப்பை அடைதல், ஊட்டச்சத்தை மேம்படுத்துதல் மற்றும் நீடித்த வேளாண்மையை ஊக்குவித்தல், அதாவது ஆங்கிலத்துல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்றாங்க மேடம். இப்ப இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்குனதுல இருந்து இப்ப நமது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த செயல்பாடுகள்ல முக்கியமா இந்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளுக்கு வந்து நம்ம ஆதரவா செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுல இந்தியாவில இந்த மக்கிய உரம் தயாரித்தல், அப்புறம் உயிரி கறி கட்டு பயன்பாடு மற்றும் உயிரி பொருட்கள் மறுசுழற்சி போன்றதுல நம்ம அதிக கவனம் செலுத்துறதால இந்த உற்பத்தியை மேம்படுத்துவ திறனை வந்து நம்ம அதிகரிச்சிருக்கிறோன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கா நம்ம ஆற்றி கொண்டு வரோம் மேடம். இதனால மற்ற நீங்க புதிய செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு உலகளாவிய உணவு விரயத்தையும் தடுக்கிறதன் மூலம் வந்து இந்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வந்து குறிப்பா வளர்ந்து வரக்கூடிய நமது பாரத நாடு எளிதில அடைஞ்சு வெற்றி அடையும் மேடம்.
1: நிச்சயமா சார். வேளாண் அறிவியல் நிலையங்களை விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், மீன் வளர்ப்போர் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் சார்?
0: குறிப்பா வந்து ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் இந்த வேளாண்மை அறிவியல் மையம் இயங்குவதால அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் கால்நடை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழில ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க, இல்ல முத முதல்ல தொழில் முனைவரா அதை வந்து கொண்டெடுக்கணும், இல்ல வந்து மாற்று செயல்பாடுகள்ல ஒரு வழிகாட்டுதல் பெறணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா எங்க வேளாண்மை அறிவியல் மையத்தை அணுகலாம் மேடம். குறிப்பா அவங்களுடைய இந்த மாதிரி முதல்ல கால்நடை சார்ந்த இல்ல வேளாண்மை சார்ந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வந்தா கூட அவர்களுக்கு இந்த பயிற்சிகள் மூலியமாகவும் புதிய தொழில்நுட்பத்தின் ஆலோசனை மூலியமாகவும் அவர்களை தொழில் முனைவோரா மாற்றி வெற்றி அடைவதற்கு அனைத்து வழிகளும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலமா நான் செயல்படுத்திட்டு வரோம் மேடம்.
1: வேளாண் துறையில என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது, அந்த திட்டங்களை சிறப்பா செயல்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து உதவிகரமா இருக்காங்க? நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி மேடம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இதமானதொரு இரவு வணக்கம். சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே அன்பரசி. நேரம் 9:30. இரவின் இதமான மடியில் இசையால் இசையோடு இதமாய் இமைகள் மூடி ஓய்வெடுக்கட்டும். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் இதமான பாடல்கள் கேட்க போறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் வரும் பாடல் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து, ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் குரல்களில். நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 மணிக்கு கேட்கலாம்.

நீயா அழனானா நெஞ்சை முதல் முதல் இழந்தது யார், காதல் என்னும் ஆற்றில் இங்கு முதல் முதல் குதித்தது யார், என்னில் உன்னை கண்டேன் நம்மை இரண்டென பிரிப்பது யார், தேகம் அதில் ஜீவன் ஒன்று பிரிந்திட இருப்பது யார். பாடல் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்த பவதாரணி மற்றும் ஹரிஹரன் குரலில்

சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இரவின் இதமான வழியில் இனிமையான இசையோடு நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் கோவிலிலே நான் தொழுதேன் கோலமையில் உன்னை சேர்ந்திடவே. கோடி முறை நான் தொழுதேன் காலமெல்லாம் நீ வாழ்ந்திடவே. வரும் பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் தேவா இசையில்

நேயர்களே, சைபாலின் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:47:35. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் வரிசையில் வரும் பாடல் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

இனிமையான இசையால் அழகாக்கிக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன் சேர்ந்ததே வானம். நேரம் 9:54 நொடிகள். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் மற்றும் கே சித்ரா, குரலில் ஏஆர் ரஹ்மான், இசையில் பாம்பே திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நேரம் 10 மணி. அதிசயமான இசையில் இனிமையான இரவில் இசையால் இமைகள் உறங்கட்டும். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் பாடல், மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேனிக்கொண்டு மின்மினிகள் அதிசயமே. உடலுக்குள் எங்கே உயிருள்ளதென்பதும் உயிருக்குள் காதல் எங்குள்ளதென்பதும் நினைத்தால் அதிசயமே. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். பாடல் கேட்கலாம் ஜேம்ஸ் திரைப்படத்திலிருந்து. சுஜாதா மோகன், உன்னிகிருஷ்ணன் குரலில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், கவிஞர் வைரமுத்து வரிகளில்.

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 10:09:27 இனிமையான இசை நம்மளுடைய இதயங்களை இதமாக்கி இமைகளை இதமாய் மூட வைக்கும். தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல், ஜூலை மாதம் பூக்கும் கொன்றை பூக்கள் போல சேலை கொண்ட பெண்ணின் அங்கம் தோற்றம் காட்டுதே. தாஜ்மஹாலின் வண்ணம் மாறக்கூடும் பெண்ணே, மின்னும் உந்தன் கண்ணம் இன்னும் வண்ணம் கூடுதே. பாடல் கேட்கலாம். துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில், ஹரிஹரன் குரலில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில்.

சிந்ததை வானம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இசை நமது இதயத்தை இதமாய் வருடும் ஒரு அருமருந்து. இசையால் மட்டுமே நம்மை எந்த நிலையிலிருந்தும் அமைதியாக்க முடியும். ஸோ நிகழ்ச்சியில் வரும் பாடல், என்னில் இன்று நானே இல்லை, எங்கே எந்தன் இதயம் அன்பே வந்து சேர்ந்ததா, ஏழு ஸ்வரம் எட்டாய் ஆகாதோ நான் கொண்ட காதலின் ஆழத்தை பாட, தேகமெங்கும் கண்கள் தோன்றாதோ நீ என்னை பார்க்கையில் ஞானத்தை மூட. பாடல் கேட்கலாம் ஹரிஹரன் மற்றும் கே.எஸ். சித்ரா குரலி, தேவா இசையில் ஆஹா திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலி வரிகளில் பாடல்.

பொன்னியின் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் வரும் பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில் உன்னிமேனன் குரலில் வாலி வரிகளில். பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பெண் என வந்தது இன்று சிலையே உந்தன் அழகுக்கில்லை ஈடு. பாடல் கேட்கலாம்.

நேரம் 10:37:52 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் பால் சுற்றும் நட்சத்திரம் பார்த்தாயா, தேன் மொட்டும் முல்லை மொட்டு பார்த்தாயா, களவாடும் மின்னல் ஒன்றை பார்த்தாயா, கண்கொத்தும் பறவை ஒன்றை பார்த்தாயா, பார்த்தால் நீ சொல்லு. வைரமுத்து வரிகளில் அனுராதா ஸ்ரீராம், மகாநதி சோபனா மற்றும் ஹரிஹரன் குரலில் தேவா இசையில் பாடல் கேட்கலாம். கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து

இறக்கைகள் கொண்டு வா, விண்ணிலை பரப்போம், உள்ளங்கள் கலப்போம், வண்ணம் சூடும் வண்ணக்கிளி. எதனாலே வெண்ணிலவே அவள் போல் நீயும் இழைத்தாயோ, உன்மனதை எனைப்போல் இவருக்கும் கொடுத்தாயோ, ஒளிவிடும் முகத்தினிலே கரை ஏன் முத்தாடையாளங்களோ. பாடல் கேட்கலாம். உடுமலை நாராயண கவி வரிகளில் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து. அனுராதா ஸ்ரீராம், கே ஜே யேசுதாஸ் குரலில், இளையராஜா இசையில்.

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 10:49 நொடிகள்ல இசையால் இதயம் தொடும் இந்நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் நோகாமல் பிறர் காணாமல் உந்தன் ஆடை நுனி தொடிவேன், என்ன ஆனாலும் உயிர் போனாலும் ஒரு தென்றல் என்றே வருவேன். நீ என்னை பார்த்தால்தான் துடிக்கது உள்ளம், நீ என்னை பிரிந்தாலோ உள்ளம் விரும் பள்ளம், இமயம் கேட்கும் என் துடிப்பு, ஏனோ உனக்குள் கதவடைப்பு. பாடல் பி உன்னிகிருஷ்ணன் குரலில், சிவா இசையில், லவ் டுடே திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில்.

பெண் சிந்துதே வானம் நிகழ்ச்சியோட நிறைய தருணத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் யாப்போடு சேராதோ பாட்டு, தமிழ் பாட்டு. தோப்போடு சேராதோ காற்று பனிக்காட்டு, வினாத்தாள் போல் இங்கே கனா காணும் காலை, விடை போல அங்கே நடை போடும் பாவை, ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் பொன்னால் இங்கு என்னாலோ. பாடல் பிறைசூடன், வரிகளில் கே ஜே ஏசுதாஸ், குரலில் இசைஞானி இளையராஜா, இசையில் இதயம் திரைப்படத்திலிருந்து பாடல். வரும் இந்த பாடலோடு இன்றைய தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இனி நமது எஃப்எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அகத்திக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவா. தொடர்ச்சி வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நினைவலைகள். அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பக்கவாதம்

0: குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நிகழ்ச்சி நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே பூஜா. 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 தொடர்ந்து மெலடி மேஜிக், 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள், புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 கல்லூரி பூக்கள் வழங்குகிறார் சி பிரியங்கா, 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே புவனேஷ், 6:20 முதல் 7:00 வரையும், 7:02 முதல் 7:30 வரை, 7:32 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 7:30 பிஃபா வேர்ல்ட் கப் பற்றிய அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 8:02 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 தேன் சிந்துதே வானம், 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது எஃப் எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Juliet Arakel. Prime Minister Narendra Modi today highlighted that from financial inclusion and entrepreneurship to education, healthcare, sanitation, housing, sports, science and governance, women are playing a prominent role across diverse sectors. In a social media post, Mr. Modi said the growing participation of women in emerging fields such as drone technology is opening new avenues of opportunity and transforming the development landscape across the nation. He noted that over the last 12 years, the NDA government has worked to further women-led development and this is visible across sectors. Union Home Minister Amit Shah has said that the government is fully committed to ensuring the highest level of security and a smooth pilgrimage experience for devotees undertaking the Amarnath Yatra. He said this while chairing a high-level meeting in New Delhi to review the preparedness of the Sri Amarnath Yatra. The Amarnath Yatra will begin on 3rd July and conclude on 28th of August. Fencing work in the border areas of West Bengal has started. West Bengal Chief Minister Suvendu Adhikari today informed the media at a program in Kolkata. Mr. Adhikari said people are giving their land for fencing along the Indo-Bangladesh border.
2: The work of handing over the land has been completed. So far, we have handed over land covering nearly 100 kilometers. In North Bengal, adjoining the Chicken's Neck Corridor, the Border Security Force has already begun the fencing work. We will complete this task within the stipulated time frame as well. This is a matter of national security.
1: Defence Minister Rajnath Singh today inaugurated the Advanced Weapons System Complex at the Defence Research and Development Organisation's DRDO Defence Research and Development Laboratory, DRDL, part of the APJ Abdul Kalam Missile Complex during his visit to Hyderabad in Telangana. Addressing the gathering, Mr. Singh said that the government has undertaken a number of measures over the last 12 years to promote research and development with the objective of